இது மெகா ஹெர்ட்ஸ் ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 27 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 3 நாள். 2026 ஆண்டு மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: திசை எட்டும் இசை உள்ளக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை வாய்மை 30 அதிகாரம் 6வது குறட்பா.

இனி கேட்கலாம் நமது பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இடைத்தானம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, இன்றைய மழலையாக நம்மோடு எஸ் மக்னித் சுந்தர். காலை 7:00 காலை வணக்கம், காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜெய்கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் ஆளுநர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 7:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்பணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிக்கிறார், 9:05 வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக, 10:00 அருப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள், 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பின் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் இன்று மலரும் மொட்டுகளாக, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் ஒகேனக்கல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 திரை இசை, தொடர்ந்து மெல்லிசை சூழல் காப்போம் ஆகியன இடம்பெறும், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பகல் 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கு சர்வீத உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதவி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 ஒருபட பாடல் நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சியில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்பட பாடல் இடம்பெறும், 3:00 கட்சியில் கலக்கல் பாடல்கள், 4:00 நாடகம், 5:00 திரை இசை, 6:00 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக வீரிய ஒட்டு ஆவணக்கு உர மேலாண்மை பகுதி 2, சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆவணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் கே நடராஜன் அவர்களின் உரை கேட்கலாம், தொடர்ந்து கோழிகளுக்கான மூலிகை முதலுதவி சிகிச்சை முறைகள், ஓசூர் கோழியின் உற்பத்தி மேலாண்மை கல்லூரி இணைப்பேராசிரியர் டாக்டர் மேகலா அவர்களின் உரை ஆகியன கேட்கலாம், 8:00 தென்றல் விடுகதையாக, யாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி நிரல், இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க இடம்பெறும்,

0: भारत टेक्नोलॉजी ड्रिवन भी है और ह्यूमैनिटी ड्रिवन भी है। भारत जितना एंशियंट है उतना ही मॉडर्न बन रहा है और विकसित भारत की जर्नी में भागीदारी का भी है। मैं नेदरलैंड्स में भारतीय समुदाय के सभी साथियों से कहूंगा, आप भारत में ज्यादा से ज्यादा सहयोग बढ़ाएं, इससे भारत का सामर्थ्य भी बढ़ेगा और आपके इन्वेस्टमेंट पर रिटर्न भी ज्यादा मिलेगा।
1: The Joint Parliamentary Committee on One Nation, One Election Bill held extensive consultations in Bangalore with political parties, legal fraternity and civil society yesterday. Briefing media persons, the chairman of the committee, P.P. Chaudhary, informed that the objections and recommendations are being collected by the JPC during their visits to different states. On challenges posed by the proposal, he said that synchronizing elections will need to prematurely dissolve a few state assemblies and resolve issues arising out of anti-defection laws, no confidence motion and president rule. The Archaeological Survey of India, ASI, has granted the Hindus an unrestricted access to the monument at Bhojshala complex in Dhar district of Madhya Pradesh for worship and other purposes. The ASI's decision came a day after the Madhya Pradesh High Court ruled that Bhojshala in Dhar was a temple of goddess Saraswati. Within days of levying high custom duties on precious metals, government has imposed import curbs on silver. The Directorate General of Foreign Trade in a notification said the import policy for silver, including silver plated with gold and platinum, are revised from free to restricted with immediate effect. Delhi government has taken a significant decision to reduce the value-added tax on aviation turbine fuel in the national capital from 25% to 7%. Delhi Chief Minister Rekha Gupta said that the decision has been taken in line with the Prime Minister Narendra Modi's emphasis on strengthening connectivity and economic activity with the objective of providing relief to the aviation sector, promoting tourism and logistics activities. In badminton, Indian duo Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will face the Indonesian pair of Leo Roli Cornando and Daniel Martin in the men's doubles final of the Thailand Open in Bangkok today. And that is the end of this news bulletin.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
4: இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டையும் கவனித்துக் கொண்டு வெளியே வேலைக்கு செல்லும் இரட்டை பொறுப்புகளை சுமக்கிறார்கள். வேலைப்பழு, மன அழுத்தம், நேர மேலாண்மை போன்ற சவால்களை அவர்கள் தினமும் எதிர்கொள்கிறார்கள். சமூகம் ஒரு புறம் நல்ல மனைவியாக இரு என்று சொல்கிறது, இன்னொரு புறம் சாதனை படை

0: என்று எதிர்பார்க்கிறது. இந்த இரண்டு எதிர்பார்ப்புகளுக்கும் இடையே நிலைகுலையாமல் நிற்கும் பெண்களின் மனோதைரியம் பாராட்டற்குரியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டின் அரசியாக இருந்து கொண்டு இக்கட்டான சூழல்களை மங்கையர்க்கரசியார் எப்படி கையாண்டார் என்பதை பார்த்தால் அது இன்றைய கால பெண்களுக்கும் ஒரு சிறந்த மேலாண்மை பாடமாக அமையும். முதல் பாடம், பணி இடைச்சூழலை சீரமைத்தல். மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டிற்கு ராணியாக வந்தபோது அங்கு நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பல எதிர்ப்புகள் இருந்தன. இன்றைய அலுவலக சூழலில் பெண்கள் சந்திக்கும் அதே சவாலை அன்று அவர் சந்தித்தார். அவர் எடுத்த முடிவு நிதானம் மட்டுமே. சூழல் சாதகமாக இல்லாத போது அவர் ஆவேசப்படவில்லை. தனது பண்பும் திறமையும் மூலம் மெல்ல அனைவரின் நம்பிக்கையை வென்றார். சண்டை மனிதரை மாற்றாது, பொறுமையுடன் கூடிய பண்பே மனதை மாற்றி மலர்ச்சியை சமுதாயத்திற்கு தரும் என்பதை அவர் தனது வாழ்வால் உணர்த்தினார். இரண்டாவது, இல்லறம் மற்றும் பணியிடை சமநிலை. இன்றைய சமூகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்ணை வீட்டை கவனிக்கவில்லை என்று குற்றம் சொல்வோரும் உண்டு. ஆனால் மங்கையர்க்கரசியார் ஒரே நேரத்தில் சிறந்த மனைவியாகவும் பொறுப்பான அரசியாகவும் திகழ்ந்தார். கணவரின் உடல்நலத்தை பேணுவதிலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் சற்றும் குறை வைக்கவில்லை. அதே சமயம் நாட்டின் நலனுக்காக தான் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருந்தார். குடும்பமும் தொழிலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்பதை நிரூபித்தார். இன்று வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளுக்காக குடும்பத்தையோ அல்லது குடும்பத்திற்காக தன் வளர்ச்சியையோ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. மங்கையர்க்கரசியார் போல மென் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இரண்டையுமே வெற்றிகரமாக கையாள முடியும். மூன்றாவது, உணர்வு நுண்ணறிவு. தன் கணவர் நோயுற்றிருந்தபோது மங்கையர்க்கரசியார் அன்போடு அவருக்கு செய்த சிகிச்சையையும் அரவணைப்பும் மன்னரின் மனதையே மாற்றியது. இன்றைய கார்ப்பரேட் உலகில் இதை உணர்வு நுண்ணறிவு என்கின்றோம். பிறரின் வலியை உணர்ந்து அக்கறையுடன் செயல்படும் திறன் பெண்களின் இயல்பான வலிமை. கடினமான வார்த்தைகளை விட அன்பான ஒரு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதிகாரத்தை விட அன்பும் அக்கறையுமே மனிதர்களை இணைக்கும் சிறந்த கருவிகள் என்பதை மங்கையர்க்கரசியார் தனது வாழ்வால் உணர்த்தினார். நான்காம் பாடம், சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பு. வேலைக்கு செல்லும் பெண் வெறும் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவள் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான சக்தியும் ஆவாள். இன்று பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி பலருக்கு முன்மாதிரியாக நிற்கிறார்கள். ஒரு பெண்ணின் சாதனை இன்னும் பல பெண்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது. மங்கையர்க்கரசியார் போல நேர்மையும் அர்ப்பணிப்பும் கொண்ட பெண்கள் சமூகத்தையே நல்ல வழியில் மாற்றும் ஆற்றல் உடையவர்கள். மங்கையர்க்கரசியார் காட்டிய அறவாழ்வு காலங்கள் கடந்தும் பொருந்தக்கூடியது. நெருக்கடியில் பொறுமை, உறவுகளில் மரியாதை, பணியில் உறுதி, மனிதர்களிடம் அன்பு, இந்த நான்கு பண்புகளும் இருந்தால் பெண்கள் எந்த சவாலையும் தாண்டி சாதிக்க முடியும். ஒரு பெண் வலிமையாக நிற்கும் போது அவள் மட்டுமல்ல குடும்பமும் சமூகமும் உயர்கின்றன. அந்த அரசியின் உயர்ந்த பண்புகளை நம் வாழ்வில் ஏந்தி பெண்மைக்கு துணை நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

இனி காலமிருக்கும் அன்பு நேயர்களே, நேரம் காலை 6:15 நிமிடம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எடுத்த காரியங்கள் ஈடேறட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், இந்த நாள் இனிதாக மாறட்டும்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சிம்பொனியும் சிலிருக்கும் இசை. தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7.

புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அலாதியான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா புத்தகங்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையினுடைய அறநெறிகள், எப்படி நம்ம வாழ்க்கையை செலுத்தலாம், வெற்றிக்கான வழிகுறிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புத்தகத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நிறைய அறிஞர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் உண்மையும் கூட. ஆனால் இவ்வளோ விலை மதிப்பில்லாத ஒரு புத்தகம் நமக்கு கொடுக்கக்கூடிய பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியது இந்த அனுபவம் அப்படிங்கிறது. இந்த அனுபவத்தில் மிக முக்கியமான ஒரு தருணங்கள் அப்படிங்கிறது அவமானப்படுகிற அந்த தருணம். அதாவது நிறைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நேரங்களில் நம்மளால் முடியாது அப்படிங்கிற அந்த சொல் நம்மளை எப்படி ஒரு செயலாக மாற்றி நம்ம வெற்றி பெறுகிறோமோ, அந்த புத்தகங்கள் தரக்கூடிய விஷயங்களை விட அதிகமாக பாடங்களை கற்றுத்தருவது அனுபவம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் அனிஃபா அவர்கள் பாடிய பாடல்

0: 25 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
1: மற்றவங்களோட நம்ம ஒரு சிறந்த படைப்பாளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சிறந்தவராக காட்ட இங்கே பலர் எடுக்கும் ஆயுதம் அப்படிங்கிறத பிற நபர்களை, அதாவது நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்களையோ இல்லை நம்ம சார்ந்தவர்களையோ பிற நபர்களை தவறாக குறை கூறி விமர்சிப்பது தான் தன்னை சிறந்தவராக காட்ட இங்கே நிறைய பேர் கையாளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் பல பேருக்குள்ளே எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்குது. அது சிறந்த விளங்கலாம், சிறந்த படைப்பாளி ஆகலாம், அவங்களுக்குள்ளே ஒரு விளையாட்டு வீரர் அடங்கியிருக்கலாம், சிறந்த ஒரு ஆசிரியர் அவர்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் தன்னை ஒரு சிறந்தவனாக காட்டிக்கொள்வதற்காக தன்னுடன் இருப்பவர்களை ஒரு தரம் குறைந்தவர்களாக பழித்து காட்டுதல் அப்படிங்கிறது அங்கே நிறைய நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் தவிர்க்கணும் என்பது தான் ஒரு நியதியும் கூட.

எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: ஒழித்து கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் செல்வ வளமும் அன்பும் பொங்கி பெருகட்டும். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காரணமாக மக்காசோளம், நிலக்கடலை, பருத்தி போன்ற வேளாண் பயிர்கள், மலர்கள் மற்றும் பழப்பயிர்கள், மலர் உதிர்வு, காய்பிடிப்பு குறைவு, கருகல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இந்த அபாயம் நிலவுகிறது. அதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு மாவட்டம் முழுவதும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் விழிப்புணர்வு மற்றும் தொழில்நுட்ப வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டு வருகின்றன. தோட்டக்கலை பயிர்களில் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் முறைப்படி நீர் பாசனம் மேற்கொள்ள வலியுறுத்தப்படுகிறது. காலை மற்றும் மாலை நேரங்களில் மட்டுமே பாசனம் மேற்கொள்ளணும். அதிக வெப்பம் நேரங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த கூலி தொழிலாளர்கள் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் பண்ணை பணிகளை தவிர்க்கணும். விவசாயிகள் வெப்பநிலை காலத்தில் புதிய நடவு பணிகளை தவிர்க்கணும். தோட்டங்களில் கோடை உழவு மேற்கொண்டு எதிர்வரும் மழைநீரின் நிலத்தில் சேமித்து பயன்பெறணும். நாற்றாங்கால் மற்றும் காய்கறி பயிர்களில் வெப்ப தாக்குதலை குறைக்க நிழல் வலை கூடாரம் அமைத்து சாகுபடி செய்யணும். செடிகள் மற்றும் மரங்கள் அடிப்பகுதியில் உலர்ந்த இலைகளை தென்னனார் கழிவு மற்றும் பாலித்தீன் தாள் ஆகியவை கொண்டு மூடாக அமைத்து மண் ஈரப்பதத்தை பாதுகாக்கணும். அங்கக முறையில் பயிர்கள் அதிக வறட்சியிலிருந்து பாதுகாக்கப்படுவதால் விவசாயிகள் அங்கக முறை சாகுபடியை மேற்கொள்ளணும். நீர் ஆவியாதல் மற்றும் வெப்பம் அழுத்தம் குறைக்க பிபிஎஃப்எம் கயோலின் மற்றும் 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் போன்றவற்றை இலை வழியாக தெளித்து பயன்பெறலாம். இந்த ஒருங்கிணைந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் வெப்ப அலை தாக்குதலை ஏற்படும் பயிர் சேதத்தை குறைத்து பயிர்களை பாதுகாத்து நிலையான விளைச்சலை உறுதி செய்ய முடியும். அடுத்து, வறட்சியின் பிடியிலிருந்து பயிர்களை பாதுகாக்கும் முறை. மழைநீர் சேகரிப்பதுடன் மண்ணுக்குள் இருக்கும் பூச்சிகளின் கூண்டு புழுக்கள் மேலே கொண்டு வரப்பட்டு அழிக்கப்படும். இதனால் பயிர்களில் பூச்சி தாக்குதல் குறையும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்யணும். மேலும் சொட்டு நீர் பாசனம் அல்லது தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்தலாம். பயிர்களுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் மட்டுமே நீர்ப்பாசனம் செய்யணும். நண்பகலில் நீர்ப்பாசனம் செய்தல தவிர்க்கணும். சணப்பை, தக்கப்பூண்டு அல்லது பலதானிய பயிர்களை விதைப்பு செய்து மடக்கி உழுவதன் மூலம் மண் வளம் பாதுகாக்கப்படும். மண் ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய மில்ச்சிங் எனப்படும் மூடாக்கும் முறைகளை, பயிர் கழிவுகளை பிளாஸ்டிக் தாள்கள் மூலம் மண்ணை மூடி நீர் ஆவியாதலை தடுத்து ஈரப்பதத்தை மண்ணிலேயே நிலைநிறுத்தலாம். பூசா ஹைட்ரோஜெல் அல்லது சிலிக்கான் ஜெல் பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை நிலைநிறுத்தலாம். ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். விதைப்பதற்கு முன் விதைகளை வறட்சியை தாங்கி முளைப்பு திறன் அதிகரிக்க 1% பொட்டாசியம் குளோரைடுடன் 6-12 மணி நேரம் ஊற வைத்து விதைப்பு செய்தல் போன்ற தொழில்நுட்பங்களை கொண்டு வறட்சியிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். அடுத்து, மாவட்டங்களில் சில இடங்களில் கோடை மழை பெய்து வருகிறது. கோடை உழவு என்பது பயிர் சாகுபடி தொழில்நுட்பத்தில் முக்கியமான ஒன்றாகும். தற்போது பெய்து வரும் மழையினை பயன்படுத்தி ஆழ உழுவதன் மூலம் மண்ணில் உள்ள களைச்செடிகளினுடைய விதைகள், பூச்சிகளினுடைய முட்டைகள் மற்றும் கூண்டு புழுக்கள் சூரிய வெப்பத்தால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதன் மூலம் நிலத்தின் அடிப்பகுதியில் உள்ள கடின பாகங்கள் உடைக்கப்பட்டு நிலத்தின்

0: நீர் உறிஞ்சும் தன்மை மற்றும் நீரினை நீண்ட நேரத்திற்கு தக்க வைத்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கிறது. கோடை உழவின் போது மண் நன்றாக கிளறிவிடப்பட்டு காற்றோட்டம் கிடைப்பதால் மண்ணில் உள்ள நுண்ணீர்கள் பல்கி பெருகி கோடை உழவு செய்வதன் மூலம் களைச்செடிகள் மற்றும் அறுவடை செய்யப்பட்ட தாள்கள் மக்க செய்யப்படுவதால் மண்ணில் ஊட்டச்சத்துக்களினுடைய நிலை அதிகரிக்கிறது. மண்ணில் காற்றோட்டத்தன்மை அதிகரிப்பதால் மண்ணில் உள்ள பூச்சிகள் மற்றும் களைக்கொல்லிகளினுடைய வீரியத்தன்மை குறைகிறது. எனவே அனைத்து விவசாயிகளும் கோடை மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து இந்த மண் பரிசோதனை அவசியம் இது தெரிஞ்சுக்கணும். மண் வளத்தை பாதுகாக்கவும் சீர் செய்யவும் மண் ஆய்வு மிகவும் அவசியமாகும். இதனால் உர செலவை குறைத்து கூடுதல் மகசூல் பெறவும் அதிகப்படியான உரமிடுதலை தவிர்க்கவும் முடியும். மண் மாதிரிகளை எடுக்கும்போது செம்மண், கரிசல் மண், மணற்பாங்கான நிலங்கள் மற்றும் வயல் மேடான பகுதிகளுக்கு தாழ்வான பகுதிக்கும் தனித்தனியே மண் மாதிரிகள் எடுக்கணும். எருவிட்ட இடம், நிழல் விளம் இடங்கள், நீர் தேங்கிய இடங்களில் மண் மாதிரி எடுக்கக்கூடாது. குடைவேர் உள்ள பயிர்களுக்கு நெல், ராகி, சோளம், கம்பு, கடலை, அரடி ஆழத்திலும் ஆழமாக வேர் செல்லும் பயிர்களுக்கு அதாவது பருத்தி, மிளகாய், கரும்பு, மரவள்ளி 3/4 அடி ஆழத்திலும் மரவகை பயிர்களுக்கு 3 அடி ஆழமும் குழி தோண்டி அதில் 1வது அடி, 2வது அடி, 3வது அடி என 3 மண் மாதிரிகள் தனித்தனியே எடுக்கணும். ஒரு வயலுக்கு குறைந்தது 10 முதல் 15 இடங்களில் மண்ணை சேகரிக்கணும். மண் மாதிரி சேகரிக்கும் இடத்தில் உள்ள இலை, சருகு, புல் ஆகியவற்றை மேல் மண்ணை நீக்காமல் அப்புறப்படுத்தணும். அடுத்து சாகுபடி செய்ய உள்ள பயிரை பொறுத்து நேர்பரப்பு ஆழத்திற்கு நிலத்தில் வி வடிவத்தில் குழி வெட்டி மண்ணை அப்புறப்படுத்தவும். வெட்டிய வி வடிவ குழியில் கீழிருந்து மேலாக 2 புறமும் ஒரே சீராக மண் வெட்டியால் 1 அங்குல கணத்திற்கு மண்ணை வெட்டி எடுக்கணும். சேகரித்த மண் ஈரமாக இருந்தால் நிழலில் உலர்த்தி அதில் உள்ள வேர், தண்டு, புல் மற்றும் கல் ஆகியவற்றை அப்புறப்படுத்தணும். இவ்வாறு சேகரித்த மண்ணை நன்றாக கலந்து அதிலிருந்து 1/2 கிலோ மண்ணை எடுத்து ஒரு துணிப்பையில் இட்டு மண் ஆய்விற்கு அனுப்பணும். மண்ணினுடைய பெயர், முகவரி, ஆதார் எண், அலைபேசி எண், சர்வே எண், தேதி, மண் மாதிரி எடுத்த வயலில் முன்பு சாகுபடி செய்த பயிர், உர பரிந்துரைக்க தேவையான பயிர் அடங்கிய விவரங்களை இணைத்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மண் பரிசோதனை நிலையத்துக்கு அனுப்பி வைத்து 80 ரூபாய் கட்டணமாக செலுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் மற்றும் விதை விற்பனையாளர்கள் தங்களின் கைவசம் உள்ள விதை மாதிரிகளுடைய தரத்தை உறுதி செய்து கொள்வது அவசியமாகும். இதற்காக அந்தந்த மாவட்டங்களில் விதை பரிசோதனை நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு விதை மாதிரிகளை கொடுத்து விவசாயிகள் பயன்பெறலாம். ஒரு விதை மாதிரிக்கு கட்டணமாக 80 ரூபாய் மட்டும் செலுத்தணும். இங்கு விதைகளை கொடுத்து அதனுடைய முளைப்பு தரம் குறித்து ஆய்வு செய்து முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். விதை பரிசோதனை செய்வதன் மூலம் தரமற்ற விதைகளை விதைப்பதை தவிர்த்து நஷ்டத்தை தடுக்க முடியும். எனவே விதை பரிசோதனை செய்து விதைகளை விதைக்கணும்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி சின்னசாமி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தமிழில். சென்னை அஞ்சலாக.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது.

0: அதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19 நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்திலிருந்து பாதுகாத்து வந்த லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள்

ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 தேதி வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27 தேதி முதல் 29 தேதி வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப் பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெற உள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற உள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெற உள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு மணி 7:30 நடைபெற உள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5.
1: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம் தர்ம

0: தாம்பரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
2: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளி மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளி மொழியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை எஸ் மகித் சுந்தர். வணக்கம் மகித் சுந்தர்.
3: வணக்கம் சார்.
2: மகித் சுந்தர் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன் மகித் சுந்தர். சுட்டி பையனா வந்திருக்கீங்க, சரியா சாப்பிட மாட்டீங்களா நீங்க?
3: சாப்பிடுவோம் டெய்லியுமே.
2: டெய்லியுமே சாப்பிடுங்க. என்ன அப்படி சாப்பிடுறீங்க டெய்லி நீங்க?
3: சாப்பாடு இல்லைன்னா ரசம் இல்லைன்னா தோசை இதெல்லாம்
2: அப்படிதான் சாப்பிடுறீங்க. நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்களே, அது வெயில் காலத்துலலாம் கேள்விப்பட்டு நீங்களே அதை பண்றது இல்லையா?
3: கொஞ்சம் சாப்பிட அப்புறம் சாப்பிட விட்டுருவேன்.
2: சரி, இப்போ வெயில்லாம் பயங்கரமாக இருக்குது இல்லை, சுட்டு எரிக்குது இல்லை, யாருமே வெளியில் வர்றதுக்கே பயப்படுறாங்களே, நீங்கள் எப்படி வெயில் காலத்தை சமாளிக்கிறீங்க?
3: அண்ணா, டெய்லி தண்ணி ஊற்றுறதுனால டெய்லி கடை பிடிச்சிட்டு போயிடுவேன்.
2: ஒரு நாள் எத்தனை டைம் குளிக்கிறீங்க?
3: ரெண்டு
2: டைம் குளிக்கிறீங்க, பரவாயில்ல, சுத்தபத்தமாக இருக்கீங்க, வெயில் காலத்தில் உஷாராக இருக்கணும். சரி, ஒன்றாவதா ரெண்டாவதா இருக்கீங்க?
3: ஒன்றாவது.
2: நல்லா படிக்கிறீங்களா? பார்த்தாலே தெரியுது நல்லா படிக்கிறீங்க. சரி, டீச்சர் சொன்னாங்க இவர் கதை சொல்கிறதுல பயங்கரமான ஆளுங்க, தாத்தா மாதிரி கதை சொல்லுவார், பாட்டி மாதிரி கதை சொல்லுவார், பெருமையாக சொல்கிறாங்களே, கதை தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி சொல்லுவீங்களா?
3: தெரியும்.
2: நாங்கள் எடுத்து விடுங்க உங்கள் கதையை கேட்போம்.
3: ஒரு கிராமத்தில் ஒரு அத்தி மரம் இருந்துச்சு, அந்த அத்தி மரத்தில் ஒரு குரங்கு அணிலிருந்துச்சு, அப்போ டெய்லி அதை சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு ஆற்றுலேருந்து முதல்ல வந்து அது மரம் அது குரங்கே குரங்கே எனக்கு அத்தி பழம் குடுன்னு சொல்லும்போது அது வாங்கிட்டு போச்சு. மறுநாள் போய் அது கேட்டுச்சேன், அது அதோட மனைவிக்கிட்ட போய் கொடுத்துச்சான், அது நான் இதே நல்லா இருக்கு, அப்போ அது அதோட இதே எப்படி இருக்குன்னு சொல்லும் போது அது என் நண்பன் அதோட இதே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சான். அது என் நண்பன் சொல்லும் போது அது ரொம்ப கத்தனால சரி நான் போய் அதோட இதயத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லும் போது அது போய் குரங்கே குரங்கே என்னோட மனைவி உனக்காக விருந்து வச்சுக்கிற, அதனால நீ வந்து சாப்பிடுன்னு சொல்லும் போது வந்து நடு ஆற்றுக்கு போய் அது இதையதான் கேட்டேன்னு சொல்லும் போது அது என் இதையும் மரத்திலே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லும் போது அது அத்தி மரத்தில் போய் உயரமாக உட்காந்துக்கிட்டு முட்டால் முதலையே ஒரு உயிரினத்தால் உயிர் இல்லாமல் வாழ முடியுமான்னு சொல்லிச்சேன். அப்போ அது சரி, அது அதுவும் அதோட வீட்டுக்கு போச்சேன். நன்றி, வணக்கம்.
2: பயங்கரமா கதையை சொல்றீங்க, அந்த கதையோட தலைப்பு என்ன?
3: தலைப்பு என்னன்னா புத்திசாலி குரங்கு.
2: ஓ, புத்திசாலி குரங்கு, அந்த கதையை சொல்றீங்க, நல்லா சொல்றீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நெத்தில் என்ன காயம்?
3: அதுதான் நான் போய் எங்க செட் பொம்மை கிழிச்சுட்டுச்சு.
2: யார் வீட்டுக்கு போனா இந்த மாதிரி காயம் ஏற்பட்டுச்சு?
3: அமில் வீட்டுக்கு போய் விளையாடும் போது.
2: உங்க வீட்லயும் விளையாட வேண்டியதானா?
3: இல்ல, அம்மா தான் போய் விட்டாங்க. அங்க
2: விட்டுட்டாங்க, அங்க போய் காயம் ஏற்பட்டு வந்துட்டியா?
3: ஆமா சார்.
2: சரி, இருக்கட்டும். எப்படி போகுது வெயில் காலம்லாம்?
3: கொஞ்சம் நல்லா தான் போகுது.
2: வெயில் காலம் எப்படி நல்லா போகுது? அவனும் சுட்டு அடிக்குது, பேன் காத்துல உட்காந்துக்கிறாங்க, சில பேர் ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. உனக்கு எப்படிமே நல்லா போகுது?
3: எனக்கு ஜாலியா இருக்கு, வெயில் வந்தாலே நல்லா இருக்கும்.
2: வெயில் வந்தாலே நல்லா இருக்குதா? எப்படிப்பா இப்படி வித்தியாசமா இருக்கிற? அப்ப குளிர்காலம் வந்தா என்ன
3: பண்ணுவ? அதுல பெட்ஷீட் போட்டு போத்திக்கிறேன்.
2: ஓ, பெட்ஷீட் போய் போத்திடுங்க. குளிர்காலம்னா கஷ்டம், வெயில் காலம்னா இன்பமா இருக்குதா உங்களுக்கு? வெயில் காலம்ல என்ன சாப்பிடுறீங்க? அப்படியே
3: இந்த ஜூஸ் குடிச்சு எல்லாரும் போயிருது,
2: எல்லாம் பண்ணிடுறீங்க. வித்தியாசமாக தான் இருக்கீங்க. சரி, அப்படியே இருங்க. சரிங்க மகித் சுந்தர், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க?
3: ஆர்மி ஆகணும்னு ஆசை.
2: ஆர்மி ஆஃபீஸர், எதுக்காக அந்த ஆசை உங்களுக்கு?
3: எல்லாத்தையும் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு ஆசை.
2: ஓ, உலகத்தையே காப்பாற்ற போகிறீங்க, உலகத்துக்கே ராணுவ வீரராக ஆக போகிறீங்களா? நம்ம இந்திய ராணுவ வீரரை பார்த்துருக்கீங்களா?
3: பார்த்தது இல்லைன்னா ஒரு நாள் பார்த்துக்கிறேன்.
2: எங்கே பார்த்தீங்க அப்படி ஒரு நாள்?
3: இந்த அமிலோட பெரியப்பா.
2: ஓ, அவர் பெரியப்பா, பெரியப்பா வந்து ராணுவ வீரர், அவர் வந்திருப்பார், அவரை பார்த்துருக்கீங்க. சரிங்க மகித் சுந்தர், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ராணுவ வீரராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மடமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
3: தேங்க்யூ சார்.
2: இணையநிலை இன்றைய மலாளி மிளச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை எஸ் மகித் சுந்தர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
4: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவ

0: டாக்டர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
1: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
0: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
1: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
2: எடுத்துக்கும் இசை முழக்கம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு சிக்கலாம். காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
3: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
5: இன்று மே 17,

0: குழந்தைகள் நல மருத்துவமனை. குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று மே 17.
3: சைவ மறுமலர்ச்சிக்கு உழைத்த துறவி,
4: பேச்சாளர் மற்றும் உரையாசிரியர்,
3: மதுரை தமிழ்ச்சங்கம் தோன்றுவதற்கு முதன்மை காரணமாக இருந்தவர்,
4: தெலுங்கு, வடமொழி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர்,
3: தமிழையும் சைவத்தையும் பரப்புவதற்காக சைவ சித்தாந்த பெருமன்றம், வாணி விலாச சபை போன்ற அமைப்புகளை நிறுவி தமிழ் வளர்த்தார்,
4: பல சொற்பொழிவுகள் ஆற்றி தமிழ் மொழியை பலருக்கும் போதித்தார்.
5: அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர்.
3: தமிழ்நாட்டின் திருநாகேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஞானியார் அடிகள் என அனைவராலும் அழைக்கப்படும்
4: ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முக மெய்ஞான சிவாச்சாரிய சுவாமிகள் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1873.
4: தமிழ் திரைப்படங்களில் 1950-70களின் இடைப்பட்ட காலத்தில் இவருடைய இசையின் மூலம் பல உள்ளங்களை கவர்ந்தவர்.
3: தேவதாஸ் படத்தில் இவர் பாடிய பாடல் இன்றும் காற்றலையில் பவனி வந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த திரைப்பட பின்னணி பாடகி கே ஜமுனா ராணி பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1938.
3: இந்திய திரைப்பட நடிகை மற்றும் தயாரிப்பாளர்,
4: தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் ஏறத்தாழ 1/2 நூற்றாண்டு காலம் நடித்து புகழ் பெற்றவர்,
3: பல திரைப்படங்களில் தாய் வேடங்களில் நடித்து புகழின் உச்சியை அடைந்தவர்,
4: பி சாந்தகுமாரி என திரைத்துறையில் புகழ் பெற்ற இந்திய திரைப்பட நடிகை பூவுல தாசு சாந்தகுமாரி பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1920.
4: உயர் இரத்த அழுத்தம் என்பது மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒன்று.
3: சராசரியாக மனிதர்களின் இரத்த அழுத்தத்தின் அளவு 120/80.
4: இரத்த அழுத்தம் மரபு வழியாக பரவலாம்.
3: உடல் பருமன், மன அழுத்தம் போன்ற காரணங்களாலும் இரத்த அழுத்தம் வரலாம்.
4: உலக சுகாதார அமைப்பின் சார்பாக 2006 முதல் இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது.
3: உயர் இரத்த அழுத்தத்தின் பாதிப்புகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இத்தினத்தின் நோக்கமாகும்.
4: சர்வதேச உயர் இரத்த அழுத்த தினம் இன்று.
3: உயர் இரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம். உங்கள் இரத்த அழுத்தத்தை தவறாமல் பரிசோதியுங்கள். இந்த அமைதியான கொலையாளியை தோற்கடிப்போம் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும்.
4: 1865 உருவாக்கப்பட்ட சர்வதேச தொலைத்தொடர்பு தொழிற்சங்கம் மற்றும் முதலாவது சர்வதேச தந்தி ஒப்பந்தத்தின் மீதான கையெழுத்து ஆகியவற்றின் நினைவாக 2006 இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது.
3: இணைய பயன்பாடு, தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் ஆகியவை குறித்து சர்வதேச அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இத்தினத்தின் நோக்கமாகும்.
4: சர்வதேச தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினம் இன்று.
3: டிஜிட்டல் உயிர்நாடிகள், இணைக்கப்பட்ட உலகில் மீள்திறனை வலுப்படுத்துதல் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
0: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
6: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, சி.கே. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
7: 37 அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
9: அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
11: வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ books.
12: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும்.

0: Engineering College, an autonomous institution. Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
1: Mudinch. Yedu mudinjadu?
2: Srini sir, neengala?
1: ஏன் நான் தான் ஸ்ரீனி.
3: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
1: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
4: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
5: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
7: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரீயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
12: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
13: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
14: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
15: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
16: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நடந்ததாக தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். வெண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 730 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 306 ரூபாயாகவும், சராசரியாக 560 ரூபாயாகவும் கொள்முதல் செய்யப்பட்டது.
6: மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
17: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்
18: மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
6: தர்மபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி அடுத்த பனைக்குளம் கிராமத்தில் 18 ஊர் மண்டு மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் 20 புதன்கிழமை காலை 9-10:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். அனைவரும் விரைக அம்மன் அருள் பெருக.
19: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
20: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
21: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
20: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
22: அன்பிற்கினே நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு சிற்பி, நல்ல கைதேர்ந்த சிற்பி, எந்த வேலையை கொடுத்தாலும் மிகுந்த ஆர்வத்தோடு சிரத்தை எடுத்து அவர் செய்யும் சிற்பங்கள் உயிர் ஓவியங்களாக மக்களுக்கு தெரியும். சிற்பமா இது, மனித உருவமா என்கின்ற சந்தேகப்படுகிற அளவுக்கு மிக நேர்த்தியாக சிற்பங்களை செதுக்கக்கூடிய சிற்பி. அத்தகைய ஆற்றல் இருந்தாலும் அவருக்கு உயிரை குறித்து ஒரு அச்சம் எப்போதும் உண்டு. அதனால் ஜோதிடம் பார்க்க போனார். அந்த ஜோதிடம் பார்த்தவரோ, இந்த நாள் இந்த நேரம் உன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். சிற்பிக்கு கவனமெல்லாம் சிதறியது. தூக்கம் விடைபெற்றது. எப்படி தூக்கம் வரும்? இந்த நாள் இந்த மணிக்கு நாம் இறக்குறோம் என்று யாருக்காவது தெரிந்தால் நிம்மதி இருக்குமா? பசி எடுக்குமா? உறக்கம் வருமா? முகத்தில் புன்னகை தவழுமா? அவருக்கு தூக்கம்

0: முழுமையாக போய்விட்டது. மன உளைச்சலுக்கு ஆளானார். நான்கு நாட்களில் ஒரு வேலை கூட செய்ய முடியவில்லை. பிறகு யோசித்தார். தன்னை போலவே அச்ச அசலாக இருக்கும் ஏழு சிற்பங்களை செய்தார் அந்த சிற்பி. குறிப்பிட்ட நாளுக்கு முன்பே அவற்றை வடித்து முடித்தார். அவருடைய அறையில் அவற்றை வரிசையாக வைத்தார். சிலையோடு சிலையாக அவரும் வரிசையில் நின்று கொண்டார். மரணதேவன் வந்தான். சிற்பி போலவே எட்டு பேர். யார் உயிரை எடுப்பது என்பதில் சிக்கல். வெகுநேரம் யோசித்தான் மரணதேவன். அப்போது அவனுக்கு சிந்தையில் ஒரு எண்ணம் உதித்தது. திடீரென உரத்த குரலில் மரணதேவன் சொன்னான், ஒரே சிலையில் மட்டும் குறை இருக்கிறது. இந்த சிலையை செய்தது யார் என்று சத்தமாக சொன்னான். சோழலை மறந்த சிற்பி கோபமாக, எந்த சிலை, எந்த சிலை? நான் அனைத்து சிலைகளையும் சரியாக செய்திருக்கிறேன் என்று பலமாக சொன்னார். உண்மையான சிற்பியை அடையாளம் காணவே அப்படி உரைத்ததாக சொன்ன மரணதேவன் கயிற்றை சிற்பி மேல் வீசினான். இது ஒரு வேடிக்கையான கதை. இந்த கதை தருகிற செய்தி ஒன்றுதான், ஆர்வம் இருக்கலாம், ஆனால் ஆர்வ கோளாறு பெரும் ஆபத்தை உண்டாக்கி விடுகிறது. தன் முனைப்பு பல நேரங்களில் நமக்கு ஆபத்தாகவும் முடிந்து விடுகிறது. எனவே ஆர்வம் காட்ட வேண்டிய விஷயங்களில் ஆர்வம் காட்ட வேண்டும், ஆர்வ கோளாறாக மாறிவிடக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டிய இடங்களில் அமைதியாக இருக்க வேண்டும், உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய இடங்களில் உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டும். இடம் பொருள் யாவல் அறிந்து செயல்படுபவன் வெற்றி மேல் வெற்றி அடைகிறான் என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நிறைவாக தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளிகள் ஒன்றுக்கு 36 ரூபாய், கத்தரி 25 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 68 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், முள்ளங்கி 15 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 36 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 44 ரூபாய், பெரிய வெங்காயம் 26 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 148 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 65 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 42 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய். இவையாவும் நம் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரமாகும். நிறைவு பெற்றது இன்றைய காலை வணக்கம். இன்னும் சில நூல்களில் தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜேட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும்

0: முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 11 இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறை

0: இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பேர் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்கா நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரேட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிக்கா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசியமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரென்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பதவிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரின்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 11:20 தொடங்க உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: சிம்படியும் சிலருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: குற்றம்பள்ளியின் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: தர்மபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி அடுத்த பனைக்குளம் கிராமத்தில் 18 ஊர் மண்டு மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் 20 புதன்கிழமை காலை 9-10:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். அனைவரும் விரைக அம்மன் அருள் பெருக.
2: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984. தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: கல்வி சேவையில் 90 தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043-53-3367.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: 30 தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
10: கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
11: சில குறைபாடுகள் வந்து லேசர் சிகிச்சை மூலமா நம்ம பண்ண முடியும். அதாவது இப்ப மரபணுக்கள் மூலமா வர வியாதிக்கு லேசர் சிகிச்சை நம்ம ரொம்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த கண் பார்வை குறைபாடு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுவே வந்து சில கருவிழியில ப்ராப்ளம் இருக்கு, இல்ல கண்கள் நரம்புல ப்ராப்ளம் இருக்கு, அத விழித்திரை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இதுலயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. இவங்க வந்து இந்த லேசர் சிகிச்சை முறைக்கு இவங்களுக்கு கண்களுக்கு சரியே வராது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இல்ல வந்து கண்ணாடியோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது சில பேருக்கு வந்து -16, -20 கூட இருக்கு. வெப்பமோ அதை கண்ணாடி வேண்டாம்,

0: எனக்கு காண்டாக்ட் லென்ஸும் வேண்டாம், எனக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த சிகிச்சை முறை நம்ம அட்வைஸ் பண்றோம். காஸ்மெட்டிக் கரெக்ஷன் வரும்போது இன்சூரன்ஸ் கவர் பண்ணாததுனால அவங்க ரூபாயை அவங்க பர்சனல் ஃபினான்ஸ்ல இருந்தான் கொடுக்கணும். ஆனா இதுவே ரொம்ப ஹை பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி 16-18 எல்லாம் பவர் மைனஸ் பவர் இருக்கிறவங்களுக்கு இது வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து கண்ணாடி இல்லாம அடுத்த ஒரு சின்ன கிட்ட இருக்கிற பொருளை கூட பார்க்க முடியாதுன்றதுனால இது பார்வை நிவர்த்திக்காக நம்ம இந்த ஆபரேஷன்
1: கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

0: ரீங்காரமிடும் ரிதம்ஸ் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
1: இனி கேட்டு சிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த கீராசி நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அழகா நிறைய விஷயங்களுக்கெல்லாம் அப்படியே ஃப்ரீ மைண்டோட நம்ம எஃப்எம் கேட்டுட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் சூப்பரான ஒரு மார்னிங் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ சாங்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சின்னதாக ஒரு கோட் மட்டும் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, காகம் அது காகம் இருக்கு இல்லையா, காகமும் மயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துல யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷனில் ரொம்ப அழகு அப்படின்னா நிறைய வர்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மயிலை தான் நம்ம எடுத்துப்போம் இல்லையா. ஆனால் இதில் பாருங்க முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் இந்த படையல் அப்படிங்கிறது காகத்துக்கு தான் வைக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கும். அதனால் காகத்தை விட மயில் அழகாக இருக்குன்றதுக்காக அதை நம்ம அதிகப்படுத்தியே பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் காகத்துக்கு படையல் கிடைக்குதுல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். இன்று என் சந்தோஷ சாலுக்கான பொது அறிவு கேள்வி. பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான பதில் தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க, தெரியலன்னா கடைசியில் நானே சொல்கிறேன் கேளுங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெள்ளை ரோஜா என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் நான் காமராஜனின் பாடல் வரிகளுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: தருமபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி அடுத்த பனைக்குளம் கிராமத்தில் 18 ஊர் மண்டு மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் 20 தேதி புதன்கிழமை காலை 9-10:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
7: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
6: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
8: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறித்தான ஒரு அறிவிப்பு. இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்தானது வினாடிக்கு சுமார் 700 கனடியாக அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி 200 கனடியாக இருந்த நீர்வரத்தானது இன்று காலை 6 மணி நிலவரப்படி 500 கனடி அதிகரித்து 700 கனடியாக வினாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த கோடை விடுமுறை அப்படிங்கிறதுனால சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏற்றம் இறக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றில் நீர்வரத்தானது வந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் உங்களுடைய சுற்றுலாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க.
9: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி

0: மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
7: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
8: சந்தோஷ் சார்லின் அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்திற்காக கங்கை அமரனின் பாடல் வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்து கே சித்ராவோடு இணைந்து பாடியிருக்காரு.

0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
1: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
1: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
0: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
1: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட்லாம் விட்டதுக்கப்புறம் பயங்கரமாக எந்தெந்த காலேஜில் சேரணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பீக்கில் இருப்பாங்க. அதில் சேரலாமா இதில் சேரலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த படிப்பில் ஆர்வம் இருக்கோ அதில் சேர்ந்து நல்லபடியாக அழகாக உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கோங்க. அனைத்து அரசு கலைக்கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்ணப்பங்கள் தொடங்கி ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. 29/5/2026 வரைக்கும் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். TNGASA.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக தாங்க நீங்கள் விண்ணப்பிக்கணும். தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கும் இந்த ஒரே வெப்சைட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பெண்ணாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய கோட் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க, 103-10-16. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியுடைய அந்த அட்மிஷன் கோட் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க, 103-10-03. ஏரியூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய அட்மிஷன் கோட் அதாவது சேர்க்கை எண் அப்படின்னா 103-10-22. பாலக்கோட் கல்லூரியுடைய அட்மிஷன் கோட் 103-10-14. கிட்டத்தட்ட 159 பாடத்திட்டங்கள் இருக்குங்க நம்மளுடைய அரசு கலைக்கல்லூரியில். 181 அரசு கலைக்கல்லூரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்கள் எங்கே வேணாலும் சேர்ந்து படிக்கலாம் உங்களுடைய பிடித்த பாடப்பிரிவில். அட்மிஷனில் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 10th, 11th, 12th மார்க் ஷீட், மதிப்பெண் சான்றிதழ் சொல்லுவாங்களே அதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் கண்டிப்பாக, இமெயில் ஐடி தேவை. அப்படி நீங்கள் சேவை மையத்தில் போட முடியல அப்படின்னா கல்லூரியில் சிறப்பு மையங்கள் அறிவிச்சிருக்காங்க, நேரடியாக கல்லூரிக்கு போய் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய ஃபியூச்சருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
8: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.

0: ஏழு வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: சந்தோஷ் சாரின் அடுத்த பாடல் புதுமை பெண் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில வைரமுத்துவின் பாடல் இவர்களுக்கு கே ஜே யேசுதாஸ், உமா ரமணன் இணைந்து பாடிய பாடல்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: அக்கா, உங்க பொண்ண காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
3: ஆமாமா, தரமான கல்வி முழுமையான தேர்ச்சி இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
2: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்கப்பதக்கமும் பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
3: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், ஜிபிஎஸ் வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நல்லம்பள்ளி. போன் 9944532060.
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.

0: நேர்களை இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அருமிகோ நேர்களோடு பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது வரைக்கும் எஃப்எம்ல பேசாத நேர்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், பேசணும், எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கக்கூடிய நேர்களுக்கான நிகழ்ச்சி தான் இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல். நிகழ்ச்சியில் பங்கேற்க 0-43-42-44-30 மற்றொரு எண் 24-40-31. வாட்ஸ்அப் வழியாக கூட நீங்கள் அறிமுகமாகலாம். 0-43-42-44-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வைங்கள். அறிமுக நேயர்கள் மட்டும். ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய தலைவராக இந்தியா இந்த ஆண்டு நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கும். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் நடைபெறுகிறது. இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சார், இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த ஹீராசி நிறுவனம், தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8:00. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று மே 17 நாம் சக நண்பர்களை சந்திக்கிற பொழுது பெயர்களை சொல்லிக் கொள்ளுகிற வழக்கம் உண்டு. என்னதான் நாம் தமிழர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய பெயர்கள் தமிழ் பெயர்களாக இருக்கின்றனவா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் எனக்கு செம்பியன் என்கிற தமிழ் அறிஞர் நினைவுக்கு வருகிறார். இப்படி சொன்னவுடன் இந்த பெயருக்குரியவர் தமிழகத்தை சார்ந்தவர் என்றோ அல்லது தமிழகத்தில் இருந்து புலம்பெயர்ந்தவர் என்றோ நீங்கள் நினைத்து விடல் ஆகாது. தமிழுக்கு சம்பந்தமே இல்லாத ருஷிய நாட்டில் பிறந்த செம்யோன் ரூதின் என்பவர்தான் பின்னாலே தமிழ்

என்ற ஆர்வத்தின் காரணமாக செம்பியன் என்று புனைபெயர் வைத்துக் கொண்டவர். தன்னுடைய 26வது வயதில் ருஷிய நாட்டில் இவர் பணியாற்றி வரக்கூடிய லெனின்கிராட் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழிகளை கற்று ஆராய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட போது அவற்றின் மூல வேர்களாக திகழக்கூடிய பண்பாட்டினையும் கலாச்சாரத்தினையும் அடிநாதமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மொழி பயில வேண்டும் என்கிற முடிவெடுக்கிறார் அவர். ஆனால் அவர் நினைத்தது போல தமிழை கற்றுத் தருவதற்கான ஒரு தமிழறிஞர் கூட ருஷிய நாட்டில் அப்போது இல்லை. எனவே எப்படி தமிழை கற்பது என்று தடுமாறிக் கொண்டிருக்க

0: முடிவெடுக்கிறார் அவர். ஆனால் அவர் நினைத்தது போல தமிழை கற்றுத்தருவதற்கான ஒரு தமிழறிஞர் கூட ருஷ்ய நாட்டில் அப்போது இல்லை. எனவே எப்படி தமிழை கற்பது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிற வேளையில் வீரமாமுனிவர் எழுதியிருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் எழுதிய தமிழ் மொழி இலக்கணம் என்கிற நூல்தான் அவருக்கு பயன்பட்டன. அதே போல தமிழ் இலக்கணம் பற்றி ஹைட் எழுதியிருக்கக்கூடிய பிரெஞ்சு புத்தகமும் அவருக்கு துணை செய்தது. இந்த இரண்டு நூல்களின் மூலமாக தமிழினுடைய அடிப்படை நுட்பங்களை உணர்ந்து கொண்டிருக்கிற அவருக்கு முதன் முதலில் 1827 பிரெஞ்சு மொழி மூலமாக தமிழ் மொழி பற்றி வெளிவந்திருக்கக்கூடிய சில கட்டுரைகள் உதவி செய்தன. அதன் பிறகு 1853 மிஸ்டர் கிரால் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் என்கிற நீண்ட கட்டுரை வெளிவந்தது. அதன் பிறகு 1855 சக்கரவர்த்தினியின் பூகோள கழக சஞ்சிகை எம்பரஸ் ஜியாகிரபிக்கல் மேகசின் என்கிற இதழில் தமிழ் மொழி பாடம் ஒன்றும் வெளிவந்தது. அதைவிட மிக முக்கியமானது முதல் உலகப் போரின் போது இந்தியாவுக்கும் வருகை தந்து தமிழ்நாடு இலங்கை ஆகிய நாடுகளுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய E.M. மேர்வர்த்தி என்ற ரஷ்யர் எழுதியிருக்கக்கூடிய பேச்சு தமிழ் இலக்கணம் என்கிற நூல் இவருக்கு பேருதவியாக இருந்தது. எனவே தமிழ் மொழி குறித்த எந்த தகவலும் பெற முடியாத ஒரு தேசத்திலிருந்து தமிழர்களிடத்திலிருந்து தமிழ் கற்றுக்கொள்ள வழி இல்லாமல் இருந்த ஒரு ருஷ்ய நாட்டு அறிஞருக்கு தமிழ் மொழியே தெரியாத பிற நாட்டு அறிஞர்கள் தந்திருக்கக்கூடிய சில நூல்களும் கட்டுரைகளும் உதவி இருக்கின்றன என்றால் தமிழ் எத்தகைய வலிமை வாய்ந்தது, தமிழை இவர்கள் கற்றுக்கொண்டதற்கான பின்புலம் என்ன என்பது எல்லாம் அறிந்து கொள்ளுகிற போது வியப்பாக இருக்கிறது. எனவே தமிழர்கள் பெரும்பாலும் தமிழை மறந்துவிட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழ் அறியாத ஒரு தேசத்திலிருந்து தமிழை கற்க வேண்டும் என்று அவர் விரும்பியதும் அதன் காரணமாக தமிழின் நூல்களை கற்றே தமிழ் மொழியினுடைய நுட்பங்களை அறிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் உயர்ந்திருக்கிற ஒருவர் தமிழ் அபிமானத்தின் காரணமாக தமிழ் பற்றின் காரணமாக தன்பெயரையே செம்பியன் என்று மாற்றிக்கொள்ளுகிற வரலாற்றை பார்க்கிற பொழுது இந்த செய்தியை தமிழகத்திலே சொல்லுவதோடு இன்று நன்று ஒன்று என்பதாக நம்முடைய பெயர் தமிழ் மரபு கடந்த பெயராக இருந்தாலும் வைத்துக் கொள்ளுகிற புனை பெயர்களில் ஒன்றாகவேனும் பழந்தமிழ் பெயர்களை மீண்டும் நமக்கு இட்டுக்கொண்டு நம்மை அடையாளம் காட்டிக் கொள்வது நல்லது என்று தோன்றுகிறது. எனவே நண்பர்களே, உங்கள் பெயர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விரும்பி வைத்துக் கொள்ளக்கூடிய புனை பெயர், அது முகநூலிலோ பிற பகுதிகளிலோ எழுதுகிற காலத்தில் புனை பெயராக வைத்துக் கொள்ளுகிற பொழுது ஏன் பழந்தமிழ் பெயர்களை வைத்துக் கொள்ளலாகாது என்கிற சிந்தனையை இன்று ஒன்று நன்று என்பதாக உங்கள் முன் வைக்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம். இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். ஹாப்பி சண்டே மார்னிங். ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்கி குஷின் கேட்டாங்களாம். என்ன அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப வேகமாக போகிறது எதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அந்த லைட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒளின்னு சொல்லுவாங்கள, லைட் தாங்க வேகமாக போவோன்னு சொன்னாங்களாம். அந்த சண்டேக்கு அப்புறம் மண்டே கேட்டதுக்கப்புறம் இந்த குஷினுக்கு சொன்னாங்களாம், லைட்டோட வேகமாக போகிறது சண்டே தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொடங்குறதே தெரியாது, ஆனால் ஒர்க்கிங் டே இருக்கட்டும் பாருங்கள், ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நொடியும் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம். ஆனால் சண்டே மட்டும் சீக்கிரமாக சொயங்கின்னு போயிடும். மாப்பிள்ள மாய் படத்தில் சொய்யி நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போய் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி சண்டே ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40 மற்றொரு எண் 24-40-31. ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: ஆயிஷா சன்ஃப்ளவர் ஆயில். நிகழ்ச்சியில் முதலாவதாக அறிமுகமாகும் நெய்யர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலத்திலிருந்து சார்.
0: அரியலூர் மாவட்டம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேவாமங்கலம், ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கு.
0: ஜெயங்கொண்டம் பக்கம், தேவாமங்கலம்.
1: ஆமாம் சார்.
0: ஆ, தெரியுமே, நல்லா தெரியுமே. சரி சரி, என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்ன?
1: முருகன் சார்.
0: முருகனா?
1: ஆமாம் சார், நாங்கள் நெசவு நேரம் சார், பட்டுச்சேரா.
0: ஓ சரி சரி சரி. முருகன், உங்களுக்கு விடுமுறையே இல்லையா?
1: என்ன சார்
0: விடுமுறை, விடுமுறை இருக்கா உங்களுக்கு?
1: என்ன பாட்டு வேணும் முருகனுக்கு?
0: நன்றிங்க. என்ன பாட்டு வேணும் முருகனுக்கு? புது பாட்டு ஒன்று, அருணிடூர் ரவிச்சந்திரோட சில ஒரு புது பாட்டு உங்களுக்கு தரேன், சரியா? நன்றி நன்றி. ஹாப்பி சண்டே, வாழ்த்துக்கள். நன்றி. முருகனுக்காக ரொம்ப அழகான ஒரு பாடல், அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரோட சில சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. முருகா தீம

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
6: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு கொண்டிருக்கிறோம் பொன்னியின் புது புனல் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றொரு எண் 24-40-31. நிலையத்தில் நேரம் காலை 8:16.
9: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர்

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும் நெய்யர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையம் இருந்து கோவிந்தசாமி சார்.
0: என்ன ஊர் சொன்னீங்க? ஈரோடு மாவட்டத்துல?
1: ஈரோடு மாவட்டத்துல கொடுமுடி ராசாம்பாளையம் சார்.
0: கொடுமுடி ராசாம்பாளையமா?
1: எனக்கு
0: என்ன பண்றீங்க கோவிந்தசாமி?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சார், கலாபாரத்துல இருந்து இந்த சிவகார்த்திகை மொன்னு பாடுவாங்களே சார், வாயாடி பத்த புள்ள, அந்த பாட்டு அனைத்து நேயர்களும் கொடுத்துருங்க சார்.
0: வாயாடி பத்த புள்ளையா?
1: ஆமாங்க சார்.
0: உங்க குழந்தைங்க, உங்க குழந்தைங்களே ரொம்ப அதிகமா பேசுவாங்க அப்படின்னா யார சொல்லுவீங்க?
1: அப்படின்னா என்னுடைய பேர இருக்கிறாங்க சார், ரெண்டு பேரு, அவங்க சொல்லுவாங்க சார்.
0: சொல்லுங்க பாக்கலாம், அவங்க பேர்ல சொல்லுங்க.
1: அவங்க பேர் வந்து தீக்ஷித்துங்க, தனிஷ்குங்க.
0: இது ரெண்டு பேர்ல யார் அதிகம்?
1: ரெண்டு பேர்ல வந்து ரெண்டு பேருமே
0: ஒண்ணுதாங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965 2399. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும்
5: 9788 5417.
6: உலகம் விரும்பும் சுவை.
7: பொன்னியின் கிருஷ்ணகிரி மாவட்டம் தலியில இருக்கக்கூடிய தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் டிப்ளமா இன் ஆர்டிகல்ச்சர் படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 2026-2027 கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டிப்ளமா இன் ஆர்டிகல்ச்சர் பிளஸ் டூ முடிச்ச இந்த ஆர்டிகல்ச்சர் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் tnau.ucanapply.com அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக 8-6-2026, அதாவது அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க கடைசி நாள் கொடுத்துருக்காங்க. இந்த டிப்ளமா இன் ஆர்டிகல்ச்சர் படிக்கக்கூடிய, அதாவது ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக ஆல் தி பெஸ்ட். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக பச்சையம்மன் கோவில் மோட்டுப்பட்டியிலிருந்து ஜிடிஎம் சொல்லிட்டு ஷார்ட் அமைச்சிருக்காரு. அதுக்கு என்ன மீனிங் தெரியல. ஜிடிஎம் அறிமுகமாகிறாரு. உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாடலும் கேட்டிருக்காரு பையா திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவோட செய்யலை.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து

0: வசதி. தொடர்புக்கு 8012 33 99 99.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர்

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய். 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இப்ப நமக்கு இந்த முருகக் கடவுளை பற்றி சொன்ன உடனேயே, அவர் தமிழ் கடவுள் என்பது முக்கியமான ஒன்று. இன்னொன்று, பழைய கடவுள் அவர் தாங்க. ஏன்னா தொல்காப்பியம் அவரை தான் குறிப்பிடுது. மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு சேயோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு தொல்காப்பியர். 3000 ஆண்டுக்கு பழமையான சொல் இந்த சொல்லு.
5: செங்குருதி சேயோனே மங்கோடிய வேலோனே.
4: அவன் செந்நிறமானவன், அவன் வீரன், அவன் அசுரர்களை அழிக்க பிறந்தவன், அவன் ஞான வடிவானவன், அதே போல தெய்வ யானையை மணந்தவன், வெண்ணுக்கு பெருமை சேர்க்க வள்ளியை மணந்தவன், மண்ணுலகம் பெருமை பெற. இத்தனை பெருமைகளையுடைய இந்த முருகப்பெருமானுடைய பெயர்களை சொல்லுகிற போது திருமுருகாற்று படைப்பாடிய நக்கீரர் எப்படி சொல்லுகிறார் என்றால், இதோ பாருங்கள். அறுவர் பயந்த ஆரமர் செல்வ, ஆள்களு கடவுள் புதல்வ, மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே, வெற்றி வில்போர் கொற்றவை சிறுவ, இளையணி சிறப்பின் பழையோள் குலவி, வானோர் வணங்குவில் தானை தலைவ, மாலை மார்ப நூலறி புலவ, செறிவில் ஒருவ ஒருவிரல் மல்ல, அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை, மங்கையர் கனவ மைந்தர் ஏரே, வேள் கெழு தடக்கை சால்பெரும் செல்வ, குன்றம் கொன்ற குன்றா குன்றத்து என்பொரு நடுவரை குறிஞ்சி கிளவ, பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே, அரும்பரல் மரபின் பெரும்பயர் முருகா. இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கிற போது முருகனை போற்றுகிற வார்த்தைகள் அருமையாக இருக்கின்றன. இதே போன்ற வார்த்தைகளைத்தான் பிற்காலத்தில் பாலதேவராயன் என்கின்ற கந்தசஷ்டி கவசத்தை பாடிய அவரும் சொல்லியிருப்பார். சரவண பவனே, செயலொளி பவனே, திரிபுர பவனே, திகழொளி பவனே, பரிபுர பவனே, பௌமொழி பவனே, அரிதிருமருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடிஞ்சறி விடுத்தாய், கந்தா குகுணே கதிர்வேலவனே, கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அடித்த இனிவேல் முருகா அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்ல ஒரு 22 வரிகளில் முருகப்பனோட பேர் சொல்லப்படுறதை பார்க்குறோம். இந்த சேயோன் பற்றிய குறிப்பு தொல்காப்பியத்திலே தவிர சங்க இலக்கியங்களில் பரிபாடலிலும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லுகின்ற இடங்களில் இந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது. மூணு சாமிங்கிறது என்ன அப்படின்னா, அது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய சிவன் மூவர். இந்த மூவருங்கிற வழிபாட்டு முறைங்க நான் இந்தோனேஷியா போயிருந்தப்பையும் பார்த்து வந்தேன், மூவருக்கும் கோயில் இருக்கு. இப்ப கம்போடியா போயிருந்தப்பையும் பார்த்தேன், நடுவுல விஷ்ணுவனுடைய அந்த கோயிலும், ஒரு புறம் வந்து சிவனுக்கான கோயிலும், மறுபுறம் பிரம்மனுக்கான கோவிலும் இருக்கிறத பாக்குறேன். இப்ப இந்த மூணு சாமி கும்பிடக்கூடிய அந்த பகுதியில சேயோன் வந்து இறங்குறாரு. நமக்கே வியப்பா இருக்குது. இந்த மூணு

0: சாமியில சிவபெருமானுக்கு முருகனுக்கும் தொடர்பு, அப்பா மகன் தொடர்பு, திருமாலுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு, மாமன் மருமகன் தொடர்பு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் எண் 24-40-31. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: தர்மபுரி மாவட்டம் சுண்ணாம்படியிலிருந்து சண்முக பிரியா பேசுறேன்.
6: சண்முக
7: பிரியா?
6: சண்முக பிரியாவா? முருகன் வந்தாப்ல, இப்ப சண்முக பிரியா வந்திருக்கீங்க. என்ன பண்றீங்க சண்முக பிரியா?
7: டென்த்
6: முடிச்சுட்டு வீட்டுல இருக்கீங்க. லீவ்ன்றதுனால வீட்டுல இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஸ்கூல் வச்சோம்னா போயிடுவீங்களா எப்படி? லெவன்த் ஸ்டாண்டர்ட் சேர்ந்துருவீங்க
7: தானே?
6: சரி, நல்லா படிக்கணும் சரியா சண்முக பிரியா? சரி, என்ன பாட்டு வேணும் சண்முக பிரியாவுக்கு? என்னடாலே, சரி ஓகே, ஆதவன் படத்துலேருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட நல்ல ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டு கொடுத்துடலாம் உங்களுக்காக, எல்லாருக்காகவும். நன்றி.
7: தேங்க்யூ சார்.
6: தேங்க்யூ சார். பை சார்.

0: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
0: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
1: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
2: அட்மிஷன் கான்டாக்ட் 9965252.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: நேர்களை இன்று காலை 9:05 வானொலிகள் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக உங்களுடைய குழந்தைங்களை நீங்க பேச வைக்கலாம். நேரலையாக அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஸ்தலமாக இருக்கும் இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
8: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
9: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
8: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
9: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
8: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
10: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால். சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: முகத்தில்
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
0: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
3: புகழுக்கு மயங்காதவங்க யார் இந்த உலகத்தில்? ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் சொன்னார், சார் இந்த அகில உலகத்திலேயும் புகழுக்கு மயங்காதவர் நீங்கள் ஒருத்தர் தான் சார் அப்படின்னார். இதை கேட்டதான் அவர் அப்படியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அசடு வழிஞ்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கே அவர் மயங்கிட்டார்னு அர்த்தம். ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர்கிட்ட பணம் அதிகமாக இருந்தது, இன்னொருத்தர்கிட்ட அறிவு அதிகமாக இருந்தது. இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் அபூர்வமாச்சே. பணம் அதிகமாக வச்சிருக்கிறாரே, அவருக்கு ஒரு ஆசை, யாராவது நம்மளை புகழ மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆசை. பக்கத்தில் இருக்கிற அறிவாளியோ ரொம்ப ஏழை. அவர் பார்த்தார், சரி இவர்கிட்ட காசு கொடுத்தாவது நம்மளை புகழ வைப்போம் அப்படின்னு நினச்சார். அந்த ஏழையை பார்த்து சொன்னார், இதை பாரு, என்கிட்ட 1000 பொற்காசுகள் இருக்கு, அதில் ஒரு 100 பொற்காசுகளை உங்ககிட்ட கொடுத்து விடுறேன். நீ என்ன பண்ணும்னா என்னை கொஞ்சம் புகழ்ந்து பேசணும், அவ்வளவுதான், அதை செய்வியான்னு கேட்டார். இவர் ஏழை தான் இருந்தாலும் அறிவாளி. இவர் என்ன சொன்னார்னா, இது நேர்மையான பங்கீடு இல்லை, நீங்கள் பங்கு போடுறதில் நேர்மை இல்லாததுனால நான் உங்களை புகழ்ந்து பேச மாட்டேன்னுட்டார். ஏன் நேர்மையான பங்கீடு இல்லைன்னா, அவர்கிட்ட இருந்தது 1000 பொற்காசுகள், இவர்கிட்ட 100 பொற்காசுகள் தானே தரேன்னார். அதனால் அப்படி சொன்னார். அவர் பார்த்தார், அப்படியே சொல்கிற, சரி அப்படின்னா ஆளுக்கு பாதியாக எடுத்துக்குவோம். என்கிட்ட இருக்கிறது 1000, இதில் உனக்கு 500, எனக்கு 500, இப்படி பிரிச்சுக்குவோம். இப்போவாவது கொஞ்சம் என்னை புகழ்ந்து பேசுவியா அப்படின்னு கேட்டார். இவர் பார்த்தார், என்கிட்ட 500, உங்ககிட்ட 500 இருந்தால் நாம் ரெண்டு பேரும் சமம்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு சமமாக பணம் வச்சிருக்கிற உங்களை நான் எப்படி புகழ்ந்து பேச முடியும் அப்படின்னார். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுது. சரி நான் வச்சிருக்கிற அவ்வளவையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா அப்போவாவது என்னை புகழ்ந்து பேசுவியா அப்படின்னு கேட்டார். அவர், நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் செல்வந்தன் ஆகிடுவேன், நீங்கள் ஏழை ஆகிடுவீங்க. செல்வந்தனானனா ஒன்றுமே இல்லாத ஏழையாகிய உங்களை எப்படி புகழ்ந்து பேசுறது அப்படின்னார் இவர். அதுவும் நியாயம்தானே, ஒன்றுமில்லாதவனை புகழ்ந்து என்னத்துக்கு ஆக போகுது? இப்போ தான் அந்த பெரிய மனுஷன் யோசனை பண்ணார், நாம் என்ன செஞ்சாலும் இந்த ஏழையின் வாயிலிருந்து புகழ் மொழிகளை வாங்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். புகழ் மொழிகளை விலைக்கு வாங்கி விட முடியாது, அப்படி வாங்கணும்னு நினச்சா அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. புகழுங்கிறது தானாக வந்து சேரணும். அப்படி தானாக வந்து சேரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யணும், அதுதான் முறை. அதை விட்டுட்டு காசு கொடுத்து புகழ வைக்கிறது, கடுதாசில் அச்சடித்து செவத்தில் ஒட்டுறது எத்தனை நாளைக்கு நிலைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் அப்படி தான் ஒரு சுகத்தில் ஒரு பெரிய போஸ்டரை ஒட்டிக்கிட்டு இருந்தான். கிட்ட போய் அந்த போஸ்டரில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தேன். பிறந்த நாள் காணும் பெரியவரே, நீங்கள் வாழ்க பல்லாண்டு அப்படின்னு எழுதியிருந்தது. நான் அந்த ஆளை பார்த்து, ஏங்க நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கணும்னா நேராக அந்த பெரியவரையே பார்த்து சொல்லக்கூடாதா? இப்படி இந்த சுகத்தில் உங்கள் வாழ்த்த பச தடவி ஒட்டுறீங்களே, நீங்கள் இங்கே இப்படி ஒட்டுறது அந்த பெரியவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியும்னார். எப்படின்னு? அந்த பெரியவரே நான் தானே அப்படிங்கிறான் அந்த ஆள்.
0: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால்.
0: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
5: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
6: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோ

0: பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9996552399.

0: வைஷ்ணி பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பொன்னியின் புதுப்புற நிகழ்ச்சியில் நிறைவாக அறிமுகமாகும் நேயர் தருமபுரியிலிருந்து ரவி அவர்கள் அறிமுகமாகிறார். உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5. அவர் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு, காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்திற்காக.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

Viking Bunions and Briefs. நிறைவு பெற்றது இன்றைய பொன்னியின் புதுப்புணர்வு. 10:05 உங்களை நீங்கள் கேட்டவில் சந்திக்கிறேன். நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: நிலையத்தில் நேரம் காலை 9:01 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் கேன்சி இனிய சொல்லமது இந்நிகழ்ச்சியை

0: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்த சோர்விடாள் பெண். திருவள்ளுவர் அடையாளம் காட்டுகிற பெண்ணுக்கு சோர்வே இல்லை. அடுக்களையில், அலுவலகத்தில், வயல்வெளிகளில், காடுகளில், கலனிகளில் உழைத்து களைத்து போன சோர்வை அவள் சந்திக்கவில்லை. உடல் சோர்வை மட்டும் பேசவில்லை திருவள்ளுவர், உயிரின் சோர்வை பேசுகிறார். எப்படி வாழ்க்கையை இன்பமாக்குகிற திசையில்

0: திருவள்ளுவர் அடையாளம் காட்டுகிற பெண்ணுக்கு சோர்வே இல்லை. அடுக்கலையில், அலுவலகத்தில், வயல்வெளிகளில், காடுகளில், கலனிகளில் உழைத்து களைத்து போன சோர்வை அவள் சந்திக்கவில்லை. உடல் சோர்வை மட்டும் பேசவில்லை திருவள்ளுவர், உயிரின் சோர்வை பேசுகிறார். எப்படி? வாழ்க்கையை இன்பமாக்குகிற திசையில், மனித குலத்தின் துன்பத்தை நோக்குகிற முயற்சியில் பெண்மையின் பங்களிப்பு அற்புதமானது, அரிதானது. அசோகவனத்தில் சீதை சிறை இருக்கிறாள். ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு அசோகவனத்தில் சிறை இருக்கிற சீதை ஒரு காட்சியை பார்ப்பார். ஒரு குழவி ஒரு புழுவை துரத்திக் கொண்டே இருக்கும். இந்த காட்சியை பார்த்துவிட்டு அருகில் இருந்த திருச்சடையிடம் சீதை கேட்பாள், இந்த குழவி புழுவை துரத்திக் கொண்டே இருக்கிறதே. அதற்கு திருச்சடை சொல்வாள், இப்போது அந்த புழுவுக்கு குழவியை தவிர வேறு எதுவும் தெரியாது. குழவி புழுவை கொட்டி கொட்டி குழவியாகவே மாற்றிவிடும். புழுவை கொட்டி கொட்டி குழவியாகவே மாற்றிவிடும். அந்த புழுவுக்கு குழவியை தவிர வேறு எதுவும் தெரியாததால் அந்த புழு குழவியாக மாறிவிடுகிறது. இதை கேட்டவுடன் சீதை ஓவென்று அழுவாள். ஏன் அழுகிறாய் என்று திருச்சடை கேட்க சீதை சொல்லுவாள், இப்போது நான் எந்த நேரமும் இமைப்பொழுதும் சோர்விலாது என்னுடைய தலைவன் ராமனையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ராமா ராமா ராமா என்று ராமனையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ராமனையே சதா சர்வகாலமும் நினைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் பெண்ணாகிய நான் ஆணாகிப் போவேனே. பிறகு என் ராமனை சந்திக்கிற போது நான் ராமனுக்கு பயன்பட மாட்டேனே. இதுக்கு உடனே திருச்சடை விளக்கம் தருகிறாள், நீ ராமனை எண்ணி எண்ணி ஆணாக மாறுவாய். உன் ராமனோ சீதை சீதை என்று சதா சர்வகாலம் உன்னை சிந்தித்து அவன் பெண்ணாக மாறுவான். அப்போதும் உங்கள் இல்லறம் நல்லறமாய்த்தான் இருக்கும் என்றாள். இதுதான் உண்மையான இல்லற வாழ்க்கையின் அடித்தளம், அன்பால் உணர்வுகள் எப்போதும் அன்போடு இருப்பது. ஒரு கணவனும் மனைவியும் எப்போதும் மகிழ்ந்து வாழ்ந்தார்கள். வறுமையிலும் ஏழ்மையிலும் கூட அவர்கள் அன்பிற்கு குறைவில்லை. நல்ல பண்டிகை நாட்கள் வருகிற போது, திருநாட்கள் வருகிற போது ஒருவர் இன்னொருவருக்கு பரிசுப் பொருளை பரிமாறிக்கொள்வார்கள். கணவன் மனைவிக்கு பரிசு தருவான், மனைவி கணவனுக்கு பரிசு தருவார். ஒரு நல்ல நாட்கள், பண்டிகை நாட்களில், ஒரு பண்டிகை நாளில் கணவன் ஒரு வித்தியாசமான பரிசுப் பொருளை மனைவிக்கு தர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். மனைவியும் அப்படித்தான் ஒரு வித்தியாசமான பரிசுப் பொருளை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். மனைவி நினைத்தால், நம்முடைய கணவனிடம் ஒரு தங்கக் கடிகாரம் இருக்கிறது, அதற்கு பொருத்தமான தங்கச் செயின் இல்லை, அதனால் ஒரு தங்கச் செயினை வாங்கலாம் என்று தங்கச் செயினை வாங்கி வருகிறாள். கணவன் நினைக்கிறான், நம்முடைய மனைவியின் அழகிய கூந்தலுக்கு ஒரு தங்கச் சீப்பை வாங்கி கொண்டு வருகிறான். இரண்டு பேரும் பரிசுப் பொருளை பரிமாறிக் கொள்கிறார்கள். ஆனால் இரண்டு பேருக்கும் அந்த பரிசுப் பொருள் பயன்படவில்லை. பரிசுப் பொருள்கள் பயன்படவில்லை, ஆனால் அவர்கள் அன்பு ஆழங்கால்பட்டு வேரூன்றி நின்றது. என்ன பரிசுப் பொருளை அவர்கள் பரிமாறிக்கொண்டார்கள்? மனைவி கணவனின் தங்கக் கடிகாரத்திற்காக ஒரு தங்கச் செயினை வாங்கி வருகிறாள். அதற்காக அவளது கூந்தலையே விற்றுவிட்டு, அழகிய கூந்தலை விற்றுவிட்டுத்தான் தங்கச் செயினை வாங்கி வருகிறாள். கணவனோ தன் தங்கக் கடிகாரத்தை விற்றுவிட்டு மனைவிக்கு தங்கத்தாலாகிய சீப்பை வாங்கி வருகிறான். தங்கக் கடிகாரத்தை விற்று தங்கச் சீப்பை வாங்கி வருகிறான் மனைவியின் அழகிய கூந்தலுக்கு. மனைவியோ கணவனின் தங்கக் கடிகாரத்திற்கு தங்கச் செயினை வாங்கி வருகிறாள். இரண்டு பரிசுப் பொருள்களும் இரண்டு பேருக்கும் பயன்படவில்லை, இரண்டு பேரின் வாழ்க்கையும் பயன்பட்டது. இதுதான் உண்மையான வாழ்க்கையினுடைய பயன்பாடு.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்க

0: பதினைஞ்சு முதல் பதினெட்டு வரை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3 ஸ்டார் ஏசி மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5 ஸ்டார் ஏசி எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7 கேஜி வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
0: வண்ண வண்ண உடைகள் அணியும் வண்ணத்து பூச்சிகள், வண்ண வண்ண உடைகள் அணியும் வண்ணத்து பூச்சிகள், துள்ளி திரியும் பட்டாம்பூச்சிகள், அன்பினும் ஆனந்த சிறகை விரித்து பறக்கும் சிட்டுக்குருவிகள், குதூகலமாய் குதித்து விளையாடும் மான் குட்டிகள், செல்லமாய் கண் சிவிட்டும் பொன் வண்டுகள், செல்லமாய் சிரித்து சொக்க வைக்கும் செண்பக மலர்கள் தான் நம் வீட்டு குறும்புக்கார மழலைகள். கண் சிமிட்டி திக்கி திக்கி பேசி திகிக்க வைக்கும் செல்ல குறும்புகளின் மொழிகளை நாள் முழுதும் கேட்டாலும் இனிக்கும். நாமும் மழலையாக நிகழ்வோம். ஆம் நேயர்களே, உங்கள் வீட்டை செல்ல குழந்தைகளின் குரலில் கதை, கவிதை, திருக்குறள், பாடல், பேச்சு போட்டியில் பங்கேற்ற சில வரிகள் என பண்பலையில் பகிர்ந்து கொள்ளலாமா? உங்கள் வீட்டை செல்ல குழந்தைகளின் குரலை பகிர்ந்திட அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலைய எண்கள் 0434 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94 86 81 1025, 94 86 65 20 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு குறும்புக்கார குழந்தைகளின் செல்ல மொழிகளை பேச வைக்கலாம். குழந்தைங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன்னாடி உங்கள் வீட்டு வானொலி பெட்டியினுடைய ஒலி அளவை குறைச்சிட்டு பேசலாம். என்ன கேட்குற நேயர்களுக்கு இனிமையாக இருக்கும். அதே போல் ஒரே பள்ளியிலிருந்தோ ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்தோ குழந்தைகள் பங்கேற்பதை தவிர்க்கலாம். ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து பேசுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. இனி பிள்ளினியும் முதல் அழகு குட்டி செல்லத்தை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
7: வணக்கம் மேம், தர்மபுரி மாவட்டம் தாமிரியூர்ல இருந்து பேசுறேன்.
0: சரி, எப்படி போயிட்டு இருக்கு விடுமுறை நாட்கள் எல்லாம்? சாப்பிட்டீங்களா? ஏ, ரொம்ப அமைதியா இருக்கீங்க. குழந்தை ஏதோ ரொம்ப அதிசயமாக பேச வந்தாங்க, ஆனால் அவங்க இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னிசை சாரல் தர்மபுரி பண்பலை 102.5 கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக பலம் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து அழகு குட்டி செல்லத்திடம் பேசும் முன்பாக,
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க? அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
9: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
10: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட்

சார்லடு பயணித்துக் கொண்டிருக்கும் நெய் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 9:07. இன்னிசை சேனலில் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது வானொலியில் வசந்தம், இன்று அழகு குட்டி செல்லமாக. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம், இன்று அழகு குட்டி செல்லமாக. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோவின் சம்மர் சேல் ஆஃபர் மார்ச்

0: வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
1: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: இணைப்பில் இனிய மனத்த அழகு குட்டிச்சலத்திடம் பேசலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க இணைப்பு சரியா இல்ல, நடந்துட்டே பேசுறீங்களா? சரி சரி, இப்ப பேசுங்க. என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா?
2: பாட்டு பாட போறேன்.
1: பாடுங்க. பக்கத்துல யாரோ குசு குசுன்னு பேசிட்டே இருக்காங்க. இப்ப ஞாபகம் வந்துருச்சா? பாடலாமா? பாடுங்க. பாடுங்க பாடுங்க. உங்க பாடல கேக்குதா ரொம்ப ஆர்வமா இருக்கும்.
2: மூதுரை அடக்கமுடையார் அறிவிலார் என்றென்னை கடக்க கருதவும் வேண்டாம். மடைதலையில் ஓடுமின் ஓட உருமின் வளர்ந்தாலுமே ஆடியிருக்குமாம் கொக்கு ஔவையார்.
1: சூப்பரா சொல்லிட்டீங்க. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த அளவுக்கு குட்டி செல்லத்திடம் பேசும் முன்பாக,
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி இ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி
5: தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
6: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
7: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
8: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
1: இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்தை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எல்லாமே பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தா பேசுவீங்களா? சரி, பாட்டு பாட போறீங்களா? சரி சரி, பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க.

0: கஷ்டப்பட்டு லைன் பிடிச்சிருக்கீங்க. குழந்தையவே பேச சொல்லலாம், பக்கத்துல இருந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. ரைம் சொல்லலாமா?
1: இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.

0: ஏனிசி சேனல் தர்மபுரி பண்பலை 102.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டிச்செல்லமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீட்டு அழகு குட்டிச்செல்லங்களையும் பேச வைக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94-86-81-1025 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு அழகு குட்டிச்செல்லங்களை பேச வைக்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டிச்செல்லத்தை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: தர்மபுரி மாவட்டம்.
0: சரி சரி, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
1: நீதி நெறி விளக்கம்.
0: என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன்.
1: பூவனுக்கு பூன் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார். எழுதியவர் குமரகுரு.
0: சரி சரி சரி, இந்த
2: அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோவின் சம்மர் சேல் ஆஃபர் மார்ச் 15 முதல் 18 வரை.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ₹55 மட்டும் செலுத்தி 55 இன்ச் டிவி, ₹75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள். ₹787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
0: இனிப்பிலையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்தை வரவேற்போம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: நிஷாந்தினி.
0: நிஷாந்தினி, சூப்பரா இருக்கு. உங்க பேர் யார் வச்சாங்க?
4: அம்மா.
0: சரி, என்ன கலர் டிரஸ் போட்டிருக்கீங்க இப்ப? ப்ளூ கலரா, ரெட் கலரா, கிரீன் கலரா? சரி, கலர்ஸ் நேம்லாம் தெரியுமா பாப்பாவுக்கு?
4: தெரியும்.
0: சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர்ப்பா. சரி, என்ன சொல்ல போறீங்க நீங்க? பாட்டு பாட போறீங்களா?
4: கதை
0: சொல்லுங்க.
4: மூதுரை நல்லா காண்பதுவும் நன்றி, நலனிக்க நல்லா சொல் கேட்பதுவும் நன்றி, நல்லா குணங்கள் உரைப்பதுவும் நன்றி, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றி.
0: சூப்பர். இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? உங்க மேம் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர்ப்பா, நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம்

0: முன்பாக
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ,
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
7: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
0: இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசலாம். வருக, வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? பூரியா? எனக்கு ரெண்டு பூரி தரீங்களா? வந்தாதான் தருவீங்களா? சரி சரி, எனக்கும் சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சரி, என்ன பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா? பாடுங்க. பாடி முடிச்சிட்டீங்களா? சூப்பர்ப்பா, அழகா பாட்டு பாடிட்டீங்க. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த அழகு குட்டி செல்ல தினம் பேசும் முன் பார்க்க,
8: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: என்இசி சேனல் தருமபுரி பண்பலை 102.5 கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது அழகு குட்டி செல்லமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்களையும் பேச வைக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல 94-86-81-1-0-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்களையும் பேச வைக்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசலாம். வருக, வணக்கம். சூப்பரா குழந்தைங்க வந்து அழகா பேசிட்டு இருக்காங்க. இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
9: ஹலோ,
0: வணக்கம், பேசலாம். உங்க பேர் என்ன?
9: ஆஹா,
0: சூப்பரா இருக்கு. பேர் யார் வச்சாங்க இந்த பேர் உங்களுக்கு?

0: யார் வச்சாங்க இந்த பேர் உங்களுக்கு?
1: அக்கா.
0: அப்பா வச்சாங்களா? சரி சரி, என்ன பாட்டு பாட போறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அதை பகவான் முடித்து உலகு தீனால் சுத்த பொண்ணுள்ளாரே ஆறாரே நாளினால் சுத்தவாடு.
0: சூப்பரா சொல்லி முடிச்சிட்டீங்களா? சரி, ஒரு பாட்டு பாடுற போறீங்களா? பாட்டு பாடுறீங்களா? சரி, அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லுங்க. நன்றி இனிப்பில் இணைந்ததற்கு. அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசும் முன்பாக,
2: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: வாரியார் மேல்நிலைப் பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
5: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
5: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
4: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
5: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
4: வாரியார் மேல்நிலைப் பள்ளி, தருமபுரி.
6: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சந்தகிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம் என்று அழகு குட்டி செல்லமாக. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் சேல் ஆஃபர் மார்ச் 15 முதல் 18 வரை.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ்வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:31. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியாக. இணைப்பிள்ளினையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசலாம். வருக, வணக்கம். ரொம்ப அழகா கியூட்டா பேசிட்டு இருக்காங்க நம்ம குழந்தைங்க. அவங்க உங்க கூட பேசிட்டே இருக்கலாம். அதற்கு முன்னதாக அழகிய பாடல்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: அவன பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்புன்னு பாத்தீங்களா? என்ன பாம்புடா?
4: கட்டுவிரி. என்ன
3: தூக்கு தூக்கு தூக்கு தூக்கு.
5: கொடிய விஷ கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்
6: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வாருங்கள் எங்களிடம் டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
7: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566 723823.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: எமைக்கும் நொடிப்பொழுதினை இனிதாக்கி தரும் இதை இன்னிசை சாரல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஆளுக்கு குட்டி செல்ல மகவளம் வந்து கொண்டிருக்கின்றது. இனிப்பில் இணையும் அடுத்த ஆளுக்கு குட்டி செல்லத்தை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: தர்மபுரி மாவட்டம்.
1: தர்மபுரி மாவட்டம் பாளையம்புத்தூர்ல இருந்து தேஜஸ்வினி பேசுறீங்களா? எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்.
1: சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிடுங்க.
1: சரி, இப்ப பள்ளி விடுமுறை நாட்கள்ல நீங்க என்னென்ன புது புதுசா கத்துக்கிட்டீங்க? விளையாடுறதுக்கு இல்ல பெயிண்டிங் பண்றதுக்கு அந்த மாதிரி?
2: சைக்கிள் ஓட்டுறதுக்கு கத்துக்கிட்டேன்.
1: ஓ, யார் கத்து கொடுத்தாங்க?
2: அம்மா.
1: எத்தனை வாட்டி கீழே விழுந்தீங்க? எங்க எங்கெல்லாம் அடிபட்டது? என்ன பாட்டு பாட போறீங்களா? ரைம் சொல்ல போறீங்களா? கதை சொல்ல போறீங்களா?
2: நல்வழி பாடல்.
1: பாடுங்க.
2: ஆற்று பெருக்கற்று அடிச்சிடும் மண்ணாலும் அவ்வாறு ஊரு பெருக்கால் உலகுட்டும்
1: சொல்லுங்க.
2: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அகர முதல எழுத்து
1: ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றி. இனிப்பில் இணைந்ததற்கு இனிப்பில் இணைய மறுத்த அழகு குட்டி செல்லத்தை வரவேற்கலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
3: This call is now being recorded.
1: ஏய், கால் ரெக்கார்ட்லாம் போட்டு பேசுறாங்கப்பா. யாரு? வணக்கம்.
2: வணக்கம்.
1: சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேன்.
1: என்ன சாப்பிட்டீங்க? உங்க பேர் என்ன?
2: அருணி.
1: சரி சரி சரி, க்யூட்டா ஒரு சின்ன கதை சொல்லலாமா? கதை சொல்லாமா? சொல்லுங்க. சரி.
2: ஜனவரி,
1: சரி,
2: ஜூன், ஜூலை.
1: சூப்பர்ப்பா, அழகா சொல்லிட்டீங்க. நன்றி இணைப்பில் இருந்ததற்கு. அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேச முன்பாக,
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
8: அப்பா,
7: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முக ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
9: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம்.

0: அக்கறையின் கரம்.
1: இனிசி சேனலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இது அழகு குட்டி செல்லமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேர்களே, இன்று 12:10 உங்கள் கலம் நிகழ்ச்சியில் மலரும் முட்டுக்களாக மலர காத்திருக்கின்றது. இன்று தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் ஒகனக்கல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்ஸ்வி நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊரின் பெயரடையும் அழகா சொல்லி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்கள் குரலில் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இன்று 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையம் அடுத்த அழகு குட்டி செல்லத்தை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம். என்ன கலர் டிரஸ்
2: வாங்கிருந்தீங்க?
1: பிடிச்சிருந்ததா? சரி, என்ன பாட்டு பாட போறீங்களா? சூப்பர், சொல்லுங்க. சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையம் அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசும் முன் பார்க்க,
3: 37 அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் அன்மங்கள் மாபெரும் தங்கமாலையை வழங்கும் வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் அன்மங்கள் மாபெரும் தங்கமாலையை இணைந்திருக்கின்றோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அழகு குட்டி செல்லமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது.

0: முடிஞ்சு.
1: எது முடிஞ்சது?
2: ஸ்ரீனி சார், நீங்களா?
3: அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: டைம் நாலாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டு வந்துருங்களேன்.
5: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன்.
6: சபா, என்ன வெயில், என்ன வெயில். அம்மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
5: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
4: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
6: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலாம்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
4: கோவப்படாதுமா, இந்தா இந்த மோரை குடி.
6: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
4: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.

0: என்னிசை சார்லோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இது வானொலியில் வசந்தமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்களையும் பேச வைக்கலாம். 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பினாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்களை பேச வைக்கலாம். இப்போ பள்ளி விடுமுறை நாட்கள் இல்லையா, குழந்தைங்கள்லாம் நம்ம கூட இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்திருப்பாங்க அந்த ஒன் டே. ஆனால் இப்போ நம்ம கூட இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த எண்ணத்தை நம்ம வரவிடாமல் தடுக்கலாம். அதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. அது எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, உங்கள் குழந்தைங்கக்கிட்ட சின்ன சின்ன கதைகள் சொல்லலாம், இல்லை பெரிய பெரிய கதைகள் சொல்லலாம், அப்பப்போ விடுகதைகள்லாம் சொல்லி கொடுக்கலாம். அப்பப்போ அவங்க கூட நீங்களும் சின்ன குழந்த மாதிரி ஜாலியாக விளையாடலாம், சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கலாம், செஸ் பிரெயினுக்கு வேலை கொடுக்குற மாதிரி செஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ராக்டிவ்லாம் அந்த குழந்தைங்க கூட நம்ம அடிக்கடி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நினைவு வரவே வராது. இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் நாகரம்பட்டியில இருந்து வைஷ்ணவி பேசுறேன்.
0: வைஷ்ணவி பேசுறீங்களா? சரி, வைஷ்ணவிக்கு என்ன ஸ்வீட் போ ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு மைசூர் பாக்கு.
0: இப்ப ரெண்டு மைசூர் பாக்கு வச்சிருக்கீங்கனா, எனக்கு ஒரு மைசூர் பாக்கு தருவீங்களா இல்ல நீங்களே சாப்பிடுவீங்களா?
1: தருவேன்.
0: தருவீங்களா? எப்படி, ஃபுல்லா தருவீங்களா?
1: ஃபுல்லா தருவேன்.

0: சூப்பர், அழகாக வளர்த்துருக்காங்க அவங்கள. சரி, இப்போ நீங்கள் இந்த லீவில் வந்து என்னென்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க?
1: கதை
0: கதை. ஆ, யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மா.
0: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, டிராயிங்லாம் ரொம்ப அழகாக வரைவீங்களாமே, அம்மா சொன்னாங்க எனக்கு ஃபோன் பண்ணி. வரைவீங்களா? இப்போ டிராயிங் வரைகிற குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன மாதிரி, பூ அந்த மாதிரி வரைவீங்களா, இல்லை பூனைக்குட்டி அப்படி வரைவீங்களா? எல்லாமே வரைவேன். நான் வந்து செம பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா? சூப்பர், உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க நேயர்களுக்காக?
1: ஆ
0: சரி.
1: சேலம் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் கல்யாணம் திருவண்ணாமலை திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலூர் கரூர் ராணிப்பேட்டை மயிலாடுதுறை நிகழ்ச்சி ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி விருதுநகர்
0: சூப்பரா ராகமா சொல்லிட்டீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க இது உங்களுக்கு? சூப்பர்ப்பா, உங்க மேம்க்கும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசும் முன்பாக,
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.

0: என்னிசை சேனல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதமா இணைந்து கேட்டு ரசித்தோம். இன்று அழகு கட்டிச் செல்லமாக வளம் வந்தது. அவர்களுடைய அழகிய மழலை முடிகளில் கதை, கவிதை, திருக்குறள், பாடல், ரைம்ஸ் என சொல்லி மழலை மொழியில் சொல்லி மயக்க வைத்தார்கள் நம்மை அப்படின்னு தான் சொல்லணும். மழலை மொழிகளில் நனைந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இனிமையான தருணம் ஒரு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே சொல்ல தெரியல இல்லையா. எங்களை மழலை மொழியில நனைய வச்ச அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நன்றி. சேலம் மட்டம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக வளம் வந்தது. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மட்டும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியாக. நிறைய குழந்தைகள் வந்து பேசினாங்க, பேச அவங்களுக்கு நன்றிகள் சொல்லணும். அதே போல் நிறைய குழந்தைகள் வந்து லைன் பிடிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. இன்றைக்கி லைன் பிடிக்க முடியல என்ன அப்படின்னா என்ன, அடுத்த வாரம் சண்டே உங்களுக்காக ஒரு மணி நேரம் வருது, லைன் பிடிச்சி பேசிடலாம். வருத்தப்படாதீங்க குழந்தைங்களா. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 10:01. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
1: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவணியப்பன் அவர்கள்.
3: என்னப்பா காசு தண்ணியா செலவழிக்கிறியே அப்படின்னு அடிக்கடி கேட்கிறாங்களே, இதுல காசு பெருசா தண்ணீர் பெருசா? வித்தியாச கேள்வியோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. இந்த வழக்கு சொல் வந்த காலத்தில் காசு பெரியதாகவும் தண்ணீர் தாராளமயமானதாகவும் இருந்திருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காசு பெருசா இல்லை தண்ணீர் பெருசா என்று சொல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு பெருகிவிட்டது. எதையுமே தாராளமாக கிடைக்கின்றதே என்பதற்காக

தாராளமாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு தண்ணீர் இப்போது கண்கூடான சாட்சியமாக இருக்கிறது. நிலத்திற்காக, பெண்ணுக்காக, பொண்ணுக்காக, ஆட்சி அதிகாரத்திற்காக இதுவரை வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கின்றன. இனி ஒரு போர், உலகப்போர், மூன்றாம் உலகப்போர் வருமென்றால் அது தண்ணீருக்காக மட்டுமே வரும் என்று அரசியலாளர்கள் கருத்து கூறுகிறார்கள். தண்ணீருக்காக போரா? நாம் எல்லாரும் ஆச்சரியப்படலாம். ஆனால் பருவம் தவறாத மழையின்மை, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு

0: அரசியலாளர்கள் கருத்து கூறுகிறார்கள். தண்ணீருக்காக போரா? நாம் எல்லாரும் ஆச்சரியப்படலாம். ஆனால் பருவம் தவறாத மழையின்மை, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, பிளாஸ்டிக் பொருட்களின் அபரிமிதமான பயன்பாடு, சுற்றுச்சூழல் மாசு போன்ற காரணங்களால் தண்ணீர் தட்டுப்பாடு நாடுகள்தோறும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இது வருவதற்கு முன் தண்ணீர் வளம் பெருக்குவதற்கும் தண்ணீர் சிக்கனம் பேணுவதற்கும் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். தந்தை பெரியார் இதிலுமே சிக்கனமானவர். ஒரு முறை ஒரு விருந்தில் சாப்பிட்டுவிட்டு கைகழுவச் சென்றார். அவர் கைகழுவச் சென்ற இடத்தில் ஒருவர் நின்று கொண்டு அவருக்கு செம்பில் தண்ணீர் ஊற்றினார். அவர் சலசலவென்று ஊற்றியதை பார்த்த பெரியார், எப்பா தண்ணீரை கொஞ்சமாக ஊத்தப்பா, நெய்யா இருந்தா இப்படி ஊத்துவியா என்று கூறினாராம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கும் தந்தை பெரியார் அதை நெய்யைப் போல பயன்படுத்த வேண்டும் என்று கூறுவதை பாருங்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய சிந்தனை இது. இப்போதும் நாம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துகிறோமா என்பது இன்றும் பெரிய கேள்விக்குறிதான். எதிலும் சிக்கனம் என்பது தந்தை பெரியாரின் தலைசிறந்த கோட்பாடு. சிலர் பெரியாரை கஞ்சத்தனத்தோடு வாழ்ந்தவர் என்று கூட கூறுவர். கஞ்சத்தனம் என்பது வேறு, சிக்கனம் என்பது வேறு. எதற்கு சுருக்கமாக செலவழிக்க வேண்டும், எதற்கு தாராளமயமாக இருக்க வேண்டும் என்பதில் தந்தை பெரியார் நிபுணர். அதனால் அவர் சிக்கனவாதியை ஒழிய கஞ்சத்தனமானவர் கிடையாது. எந்தெந்த வழிகளிலெல்லாம் பணம் சேகரிக்க முடியுமோ அந்தந்த வழிகளிலெல்லாம் பணம் சேகரித்தவர் தந்தை பெரியார். கையெழுத்து போட பணம், புகைப்படம் எடுத்துக்கொள்ள பணம், பொதுக்கூட்டம் பேச பணம், கொடியேற்ற பணம் என்று எல்லாவற்றிற்கும் பணம் கேட்பார். அவர் சேகரித்த பணத்தில் சல்லிக்காசு கூட அவருடைய சொந்த உபயோகத்திற்கு போகவில்லை. சமூக இயக்க பணிகளுக்காகவே சேமிக்கப்பட்டது. இவ்வளவு தூரம் எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருந்த தந்தை பெரியார் திருச்சிராப்பள்ளியில் அரசு கல்லூரி ஒன்று தொடங்கப்பட வேண்டும், நிதி தருவீர்களா என்று கேட்டவுடன் அந்த காலத்திலேயே 500,000 ரூபாய் தந்தார். இன்று தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரியாக அந்த கல்வி நிறுவனம் திருச்சியில் தழைத்து நிற்கிறது. கல்வி பணியில் தாராளம் தேவை, சிக்கனம் தேவையில்லை என்பது தந்தை பெரியாரின் சிந்தனை. சிக்கனம் தேவை, அதே நேரத்தில் தேவையானவற்றிற்கு தாராளமும் தேவை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நிலையத்தில் நேரம் 10:06.
4: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நீங்கள் கேட்டு நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நீங்கள் கேட்டு நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
7: வணக்கம் சார், சாமனூர்ல இருந்து குருபிரசாத் பேசுறேன். இன்றைய நீங்கள் கேட்ட வேலை ஐயா படத்திலிருந்து ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன் என்ற பாடல் வேணும் சார். நன்றி.

0: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன்.
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும்

0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பத்து மணி 15 நிமிடம். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். சண்டே அதுவும் ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இன்னுமே நான்வெஜ் கடையிலேயே நின்றுட்டு இருப்பாங்க, எப்படா எடுத்துட்டு போயிட்டு எப்படா செஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
6: ஹலோ வணக்கம், முத்தூர்லேருந்து சுதா பேசுகிறேன். கண்ணன் வர்மான் படத்திலிருந்து சிறப்பு சம்பாதனை.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.

0: योजना उन नौजवानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்குட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 ஐடி ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: 10:25 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0-43-42-44-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நிகழ்ச்சி அடுத்ததாக உங்களுக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
5: வணக்கம், ஜெகதபிலிருந்து சோனு. யாரடி நீ மோகினி என்ற படத்தில் இருந்து எங்கேயோ பார்த்த மயக்கம் அந்த சாங்.
6: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

உலகம் தருமபுரி பண்பலை 102.5. நீங்கள் கிடும நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 44 40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேர்களை கேட்டு சிக்கலாம். திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி

0: நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக வழிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம் வணக்கம், நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்கால் கதிரன் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. எனக்கு பிடித்த பாடல் பூமகள் உருவம் படுத்திருந்து கண்ணை பறிக்கு ரோஜா. இந்த பாடல் ஒளிபரப்பு செய்யுங்கள்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: பத்து மணி 41 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல் இடம்பெற 0-43-42-44-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள்.
1: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
2: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500 5099 84.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள்.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
0: நிகழ்ச்சி அடுத்ததாக வழிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு
8: லட்சுமி பிரபா, ஒட்டப்பட்டி தர்மபுரியில் இருந்து. ஐ படத்திலிருந்து பூக்களை சற்று ஓய்வு.

0: பண்பலைகளில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: வணக்கம் நேர்களே. இந்தியாவின் இதயம் கிராமங்கள் என்று சொன்னார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். உழவு தொழில் உயிர்களை காக்கும் தொழில். அந்த உழவாண்மையை செய்யும் உழவனின் காதில் நம்பிக்கையை விதைப்பது ஆகாஷ்வாணி. விதை எப்போது போடுவது என்பது முதல் விளை பொருளை எங்கு விற்கலாம் என்பது வரை பல தகவல்களை எளிமையாக வேளாண் பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் உழவர்களின் நண்பன் வானொலி. கிராமத்தின் குரலாகவும் விவசாயியின் வழிகாட்டியாகவும் இந்த ஆகாஷ்வாணி எப்படி சேவையாற்றுகிறது அது பற்றி பேசலாம் என்று வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கும் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை இன்றைய வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் இப்போது சந்திப்போம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: ஐயா உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்.
3: சார், நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் கே பன்னீர்செல்வம். எனக்கு இப்போ வயசு 71. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது கிட்டத்தட்ட எனக்கு விவசாயம்லாம் என்னென்னு தெரியறது ஒரு 15 வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஊரில் தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது. அப்போ வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டில் வானொலி பெட்டி இருக்கும். அந்த வானொலி பெட்டியில் 7 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறது எங்கள் ஏரியாவில் பழக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா 7:25 விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறா, மழை எப்போ வரும், என்னென்ன பண்ணலான்னு கேட்குறது எங்களுடைய வழக்கம். அன்று முதல் இன்று வரை இந்த விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், மழை வருங்கிற நிகழ்ச்சிகள், இதெல்லாம் வந்து வானொலியில் கேட்டு தான் தெரிஞ்சு கொண்ட சூழ்நிலை மக்கள் இருக்கிறாங்க. இப்போ கஜா புயல் வந்தபோது எல்லா நிகழ்ச்சிகளும் கட் ஆகிட்டுது, ஆனால் ரேடியோ மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜெனரேட்டரில் செல்லில் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வந்தாவது இந்த வானிலையை வந்து ரேடியோவெலாம் கேட்க முடிஞ்சதை தவிர தொலைக்காட்சியில் கேட்க முடியல சார். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உற்ற தோழாக அன்றும் இன்றும் என்று இருக்கப்படுறது வந்து ரேடியோ தான். ரேடியோ கேட்காம மனிதன் வந்து வாழ முடியாது. இன்னைக்கு நவீன உலகத்தில் வேணா டிவியை நோக்கி மக்கள் போயிருக்கலாமே தவிர உண்மையான தேவை, உண்மையான சேவைன்னு சொன்னால் அது வானொலி தான் சார். இப்பயும் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வந்து ரேடியோ தான் வழங்குது. டிவி நிகழ்ச்சிகள் அதிகம் வழங்குறது இல்லை. ரேடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தாலும் 7 மணி தாண்டிட்டாலே விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிங்கிறது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பெரும்பாலும் இந்த மகளிர் குழு கூட்டத்திலலாம் ரேடியோ ரேடியோ இல்லைனாலும் அவங்க செல்ஃபோனில் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த வயலும் வானம நிகழ்ச்சியெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அங்கே கேட்குறது அவங்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. இப்போ வந்து உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட சொல்கிறாங்க. இப்போ விவசாயத்தில் உள்ளூர் பெண்கள் அவங்க வந்து கத்திரி சாவடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கத்திரி சாவடி சம்மந்தமான நிகழ்ச்சிகள் வருது. அதை கேட்டு அதை ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற தோழிகளுக்கு போட்டு கத்திரி சாவடி பண்ணால் இந்த மாதிரி பண்ணு, என்ன நோய்க்கு இந்த மருந்து செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு மக்கள் பெண்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த ரேடியோ இல்லைன்னா முடியாது சார். அதாவது அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பம்னா விவசாயத்தில் வந்து கத்திரி சாவடி மட்டும் சாவடி மட்டும் இல்லை, கோழி வளர்ப்பு இருக்குது, மாடு வளர்ப்பு இருக்குது, ஆடு வளர்ப்பு இருக்குது, அனைத்து தொழில்நுட்பங்களையும் வணங்குறது ரேடியோ தான்.
2: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. வேதாரண்யம் பகுதியில் விவசாய பணிகள் இப்போ எப்படி நடக்குது? வேதாரண்யத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு கடலோர பகுதி, உப்பு காற்று, உப்பு மண், இந்த இடத்துல விவசாய பணிகள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கய்யா.
3: நல்ல கேள்வி கேட்டீங்க. வேதாரண்யத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாய்ச்சல் நிலம், கரியாப்பள்ளத்துக்கு அந்த பகுதியெல்லாம் பாய்ச்சல் நிலம், அது வந்து காவிரி படுகை. இந்த தலைஞாறு பகுதியும் காவிரி படுகை. அதுக்கு மேற்கு அதாவது நாகப்பட்டினம் ரோட்டுக்கு கிழக்க பார்த்திங்கன்னா எல்லாம் மானாவாரி. நாகப்பட்டினம் மேற்கு இந்த சில கிராமங்கள் கத்திரிப்புளம் குரோப்புளம் இந்த ஏரியாலாம் மானாவாரி பூமி, எல்லாம் மணல் வாரி கிராமங்கள். அது வந்து கிட்டத்தட்ட விவசாயத்தில் அங்கே நெல்லை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க காவிரி படிகள் உள்ளவங்க. இங்கே அப்படி இல்லை சார், இது வந்து பொன்வழியும் பூமி. எங்களுக்கு தோண்ட தோண்ட எங்களுக்கு நிலத்தடி நல்லாயிருக்கு. நாங்கள் காய்கறி சாவடி பண்ணுறோம், மர சாவடி பண்ணுறோம், பணப்பயிர் சாவடி பண்ணுறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் உற்ற நம்பினா எங்களுக்கு வானொலி இருக்குது. எங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பு பண்ணுறது எங்கே என்ன கிடைக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் காய்கறி சாவடி பண்ணால் அதுக்கான விதை எங்கே கிடைக்குது, எப்படி அதை பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் வந்து ரேடியோலாம் கிடைக்குது. வெண்டை சாவடி பண்ணால் எந்த பருவத்தில் என்ன வெண்டை சாவடி

0: என்ன பண்ணலாம், அந்த வெண்டை சாப்பிடி ஒரு நாளைக்கு போடுறான். அதை அன்னைக்கு நாங்கள் பார்த்து கேட்டு இந்த வெண்டை பண்ணலாம், என்னென்ன தொழில்நுட்பம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு இதில் கிடைக்குது. கத்திரி சாப்பிடி பண்ணால் என்ன மாதிரி வெரைட்டி பண்ணணும், எப்போ பண்ணணும், அது என்ன மருந்து அடிக்கணும், என்ன பண்ணுங்கிற தொழில்நுட்பம் அங்கே கிடைக்குது. மானாவாரி நெல் சாவடி பண்ணுறதுக்கு நாங்கள் மானாவாரி நெல் சாவடி பண்ணுவோம், எதோ வச்சுக்கிட்டால் எங்களுக்கு விளையும், அதுக்கும் தொழில்நுட்பம் அவங்க தான் சொல்கிறாங்க. வேளாண்மை துறை எங்களுக்கு சொல்லிடுவாங்க, இன்ன தேதியில் உங்களுக்கு ரேடியோவில் ஒளிபரப்புலாங்க கேட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க எங்கள் ஊர் வேளாண்மை துறையில். அப்போ அதை தான் கேட்குறோம். ஆக மொத்தத்தில் மாடு வளர்க்குறோமா, மாட்டுக்கு என்ன சீக்கிறது, என்ன பண்ணுது, எப்போ என்ன பண்ணணும், எங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறதே வானொலி தான் சார். உள்ளூர் மருத்துவர்கள் வந்து இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், எத்தனை பேர் அவர் அணுகுவார், எத்தனை பேர் அங்கே போனால் தான் அவர் சொல்லுவார். ஆனால் வீட்டுக்கு வீடு வானொலி இருக்குது, இல்லை வீட்டுக்கு வீடு இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது சார், எல்லாம் ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. அந்த காலம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ரேடியோ இல்லைன்னா கூட ஆண்ட்ராய்டு செல் இருக்குது, ஆண்ட்ராய்டு செல்லில் நீங்கள் வெளில வாங்க வந்து பாருங்கள். மேக்ஸிமம் 95% 7 மணிக்கு மேலே பெண்கள் கிசான் மணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உழவர்கள நிகழ்ச்சி, கோழி உழப்பை பற்றி சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிடி பற்றி சொல்லுவாங்க, மாட்டை பற்றி சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி விவசாயிகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. இதை கேட்குறதுனால உண்மையிலேயே நல்ல விவசாயம் நல்லா இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக எங்கள் வேலை போய் மானாவாரி சாகுபடியில் உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்க சார். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே போய் 10,000 சம்பாதிக்கிறது, இங்கே 5,000 சம்பாதிக்கலாம். வீட்டோடு இருந்துக்கிட்டு பொழுதுனையும் வேலை செய்கிற ராத்திரியாவும் ரேடியோ வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட கேட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அப்படின்னா அதுக்கு வந்து அவனுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து ரேடியோ தான். ரேடியோவில் கேட்குற நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு வந்து உண்மையிலேயே வானொலிக்கு நான் வந்து மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சாலும் ஒரு விவசாயங்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும் சார்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வானொலி ஒளிபரப்பு எப்படி சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அடிக்கடி இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. 2004 சுனாமி தாக்குதலுக்கு உள்ளானோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2018 மிகப்பெரிய கஜா புயலை சந்தித்தோம். கஜா புயலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னை மரங்கள், மாமரங்கள், பல்வேறு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் பெருமளவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்ப அந்த கஜா புயலுக்கு பிறகு இந்த வேதாரண்யம் பகுதி எப்படி மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்கய்யா.
0: நல்லா கேட்டீங்க. கஜா புயலுக்கு பிறகுதான் என்னுடைய தொழில் என்னுடைய வளர்ச்சி ஆரம்பம். கஜா புயலுக்கு முன்னாடியை விட எங்கள் ஏரியாவில் வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் உங்களுடைய ஸ்டுடியோவில் கேட்டாலும் சொல்கிறாங்க கஜா புயலுக்கு பிறகு. ஏன்னா கஜா புயலுக்கு பிறகு தான் நாங்கள் இதெல்லாம் உள்ளே அணுகணும். இப்போ மாமரம் போயிட்டுன்னு சொன்னீங்க, நான் மாமரமே அதுக்கு பிறகு தான் ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. கோழி பண்ணதுக்கு பிறகு ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலே உங்கள் ரேடியோவுக்கு 90% பங்கு உங்கள் ரேடியோவில் இருக்குது. நான் பயிற்சி பெற்றது, போனது, வந்தது, என்ன யாரை அணுகணுங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல. யாரை அணுகி என்ன பண்ணணுங்கிற அட்ரஸ் எல்லாம் நீங்கள் தான் சொல்லி, இன்னார் அணுகலாம் இது கிடைக்கும்ட்டு. அந்த இதை தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிடைச்சதெல்லாம் ரேடியோ மூலம்தான். அந்த வகையில் எல்லா வகையிலுமே எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் உள்ள கடலோர பகுதிகள் உண்மையில் சூப்பரான முன்னேற்றம், யாரையும் குறை சொல்ல முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட சின்ன சிங்கப்பூர் தான் அது, அந்தளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார். நான் பெருமையோடு சொல்லுவேன், ஏன்னா எங்கள் ஊர் மக்கள்லாம் நீங்கள் போண்டியா இருக்கான்னு சொல்ல விரும்பலை. அதாவது 1-2 வந்து கொஞ்சம் ஏழ்மையிலும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் கஜா புயலுக்கு பிறகு இன்றைய சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட 60% மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய உழைப்பு, அதுக்கு வந்து விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, உபத்தொழில்கள், இதுக்கெல்லாம் வந்து கிசான் வானுடைய பங்கு. அவன் கேட்கலன்னா அடுத்தவன் கேட்டு சொல்கிறான், நேரடியாக எல்லோரும் கேட்கலன்னாலும் என்ன மாதிரி கேட்குறவங்க ஆட்டுக்கு விசிக்கலாம். இப்போ நான் நேரத்தில் உள்ள ரேடியோவில் கேட்டால் பார்த்துக்கிறது பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களுடைய அறிவு வளர்ந்துருக்கு. கேட்கும் தன்மை, அடுத்தவங்களை சொல்லி புரிஞ்சிக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, சிறுதானியங்கள் சாவடி பண்ணுறாங்க, காய்கறி சாவடி பண்ணுறாங்க, மரப்பயிர்கள் நிறைய. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை சோளம் சார். இன்னைக்கு அக்னி நட்சத்திர வெயில், இந்த வெயில் எங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா தேத்தாவுடியில் பூந்து வந்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா காற்று அப்படி வீசும், அவ்வளோ மரங்கள் எல்லாம் பழைய கஜா புயலுக்கு பிறகு கஜாவிலுக்கு முன்னில் உள்ள இது இப்போ திரும்பிட்டு எங்களுக்கு நிறைய பயிர்கள்லாம் வளர்ந்துரு, மரங்கள்லாம் பெரிய லெவலில் வந்துட்டு வளர்ந்துருது. அந்த வகையில் சிறப்பாக இருக்குது சார், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, மக்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க.
1: வானொலிக்கும் உழவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்கய்யா.
0: அதான் சார் ஜீவாதாரமே தானே, ஒரு மனிதன் மூச்சு விடலாம் எப்படி உயிர் வாழ முடியாது, அது மாதிரி வானொலி இல்லைன்னா விவசாயி பேர் பண்ண முடியாது சார். விவசாயிக்கு வந்து இன்றைக்கு நிலைமை நான் கூட நேற்று கேட்டேன் வானொலி அந்த வானொலியில் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி மானம் மேகம் மூட்டத்தில் லேசாக மழை தூர்னா காலையில் மூட்டாலும் மழை தூர்னுச்சு. அப்போ என்கிட்ட சொன்னேன், நான் இங்கே கிளம்பி வரப்போ சொன்னேன் லேசாக மழை தூர்னு சொல்கிறாங்க, எதையும் ஜாமான்லாம் வெளியே காய வைக்காதுன்னு லேசாக மழை தூர்னு தான். அப்போ இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு மழை தூர்னாலே எங்களுக்கு அது பெரிய புண்ணியம் தானே. அப்போ அன்றாடம் வந்து மழை வருதா, நீ வெயில் அடிக்கிறதா, எத்தனை அடிக்கு 100 டிகிரி, அன்றைக்கி 100 டிகிரி தாண்டி வெயில் போகணுனாங்க, அன்றைக்கி ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கிட்டோம். அந்த மாதிரி வானிலை தெரிஞ்சுக்கிறோம்னா நாங்கள் வந்து ரேடியோ தான் ஆன் பண்ணணும். 7 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் நாங்கள் ரேடியோவில் இருப்போம் மேக்ஸிமம்.

0: நான் எங்கேயாவது பயணம் போனால் கூட, எங்கேயாவது வெளியூர் போனால் கூட செல்போனில் அந்த நேரத்தில் அந்த இதை ஆன் பண்ணுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கும். வானொலி இல்லாமல் விவசாயி வாழ முடியாது சார்.
1: ஐயா, வேளாண் பணிகளுக்கு வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கால்நடை வளர்ப்பு, அப்புறம் கோழி வளர்ப்பு, அதற்கு இந்த வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
0: அதான் சார், கோழி வளர்ப்பெல்லாம் வானொலி இல்லைன்னா பண்ண முடியாது சார். வானொலி வந்து அந்த முதிர்ச்சி உடையவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள் அதில் போவாங்க. முதிர்ச்சி உடையவர்கள் 100% தன்னுடைய வாழ்வாதாரம் செரிக்கணும், வேலைக்கெல்லாம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே உட்காந்து கொஞ்ச நேரம் ரேடியோ கேட்குறது எல்லாருடைய பழக்கமாக போச்சு சார். ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், வானிலை எப்படி இருக்கும், நாளைக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி இருக்கணும், ஆட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், ஏதேனும் நிகழ்ச்சி வருது சார். காய்கறி சாப்பிடலேருந்து ஆடு மாடு கோழி ஏதேனும் ஒன்று வருது, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒரு ரூபத்தில் வருது. அதை ஏதேனும் ஒன்று கேட்குறாங்க, இல்லைல்ல ஒன்று தபால் எழுதி போடுறாங்க, கிசான் மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி எழுதி போடுறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்படி ஏதேனும் ஒரு வகையில் மக்களுடைய மூச்சு எப்படி ஓடிக்கிட்டு இருந்தால் எதே துடிப்பு நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி விவசாயிகளுடைய மூச்சாக வந்து கிசான் வாணி செயல்படுறதுல மாற்றுக்கு எடுத்துருக்க முடியாது சார்.
1: சிறப்பாக சொன்னீங்கயா. ஒரு விவசாயியாக இருக்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா?
0: கண்டிப்பாக. இன்னும் பேச்சை கேட்டால் உங்களுக்கு தெரியலையா என்ன, மனிதன் 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சார், ஆனால் குடும்பத்தோடு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அந்த விவசாயிகளோடு விவசாயத்தோடு ஒன்றி விவசாயத்திலிருந்து ஆடு மாடு கோழி பயிர்களோடு ஒன்றி வாழ்வதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி எதுலையும் இல்லை சார்.
1: அடுத்த தலைமுறையில் விவசாயம் எப்படிங்கயா இருக்கும்?
0: விவசாயத்தை வந்து நம்ம மக்கள்லாம் பிள்ளைங்களை வந்து விவசாயத்தை கொண்டு வரணும் சார். விவசாயத்தை மட்டும், அதாவது பழம் மட்டுமே பெருசுன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம், ஆனால் நம்ம வந்து நடமாட்டம் குறையிற போது இந்த பிள்ளைகளை கொண்டாந்து விவசாயத்தில் கொண்டு வந்துடணும். அது வந்து எந்த ரூபத்திலும் தரம் கொண்டதில்லை. சரியான தகவல்களை சரியான நேரத்தில் மக்கள் குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கறது வந்து ஆகாஷ்வாணி தான். அந்த வகையில் ஆகாஷ்வாணி நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்கிறேன் சார்.
1: இது வரைக்கும் ரொம்ப சிறப்பாக விவசாய பெருமக்களுக்கு, வேளாண் பெருங்குடியினருக்கு இந்த வானொலி ஒலிபரப்பு எப்படியெல்லாம் சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக உற்சாகத்தோடு எடுத்து சொன்னீங்க. ஆகாஷ்வாணியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90. உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
4: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
5: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
8: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
9: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
10: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.

பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைகிறோம் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில். வணக்கம் நேயர்களே, இது அறுசுவை சமையல் குறிப்புகளை அள்ளி வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில செட்டிநாடு வாத்துக்கறி வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். என்ன சொல்லும் போதே நாக்குல எச்சி ஊறுதா? சரி வாங்க, எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவைன்றத பாத்திரலாம். செட்டிநாட்டு வாத்துக்கறி வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: வாத்துக்கறி 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4,

தலை ஒரு கைப்பிடி, அரிசி மாவு கால் டீஸ்பூன், ஆப்பச்சோடா கால் டீஸ்பூன். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுப்போம். சரி வாங்க, இப்ப செட்டிநாடு வாத்துக்கறி வறுவல் எப்படி செய்யறது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வாத்தை நல்லா சுத்தம் செஞ்சு சிறு சிறு துண்டுகளா வெட்டி எடுத்து வச்சுப்போம். எப்படி நம்ம கோழியை கிளீன் பண்ணி வெட்டி வச்சுப்போமோ அந்த மாதிரியே வெட்டி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதுல மிளகாய், சோம்பு, கறிவேப்பிலை, தேங்காய் தூவல் ஆகியவற்றை எண்ணெய் விடாம வறுத்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுப்போம். அவ்வளவுதான், நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அந்த அரைச்ச மசாலாவை சுத்தம் செஞ்சு வெட்டி வச்சிருக்கோம் இல்லீங்களா வாத்துக்கறி, அதோட சேர்ந்து நல்லா கலக்கணும். தேவையான உப்பு போட்டு மீண்டும் கலக்கி அந்த கலவைய ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு பாத்திரத்துல கடலை மாவு கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சு வச்சுப்போம். அதோடயே கொஞ்சம் அரிசி மாவு, ஆப்பச்சோடாவையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா மொறுமொறுப்பா இருக்கும். அடுப்ப ஆன் பண்ணி வானலையில வாத்துக்கறிய பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் மசாலா கலந்து வச்சிருக்கோம் இல்லையா வாத்துக்கறி, அதை நல்லா கரைச்சு வச்சிருக்கிற கடலை மாவுல நனைச்சி அப்படியே எண்ணெயில போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி பொன்னிறம் ஆகும் வர வேக விட்டு எடுக்கணும். இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற 1/2 கிலோ வாத்துக்கறியும் நாம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ இன்னொரு வாணலியில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி சூடானதும் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து லேசா வதக்கணும். அது எல்லாம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம்ல வாத்துக்கறி, அந்த வாத்துக்கறி துண்டுகளை அதோட சேர்த்து கிளறணும். கடைசியா கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும். அப்படின்னா சுவையான செட்டிநாடு வாத்துக்கறி வறுவல் ரெடி ஆயிடும். என்ன நேயர்களே, தினமும் அறுசுவையை ரசிச்சு ருசிக்கணுமா? அப்ப மறக்காம நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சிய கேளுங்க.

தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தேனிசை தென்றல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில பாவையர் விருப்பமா கேட்டு ரசிக்கலாமா? தோழிகள் அனைவருக்கும் காலை வணக்கம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இன்று பாவையர் விருப்பமாக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் பூவே பெண் பூவேயின் நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் பாவையர் விருப்பமாக கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொழிலே நீங்கள் அளிக்க வேண்டிய பண்பலை எண்ணிலை எண்கள் 0 3 4 2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பு எண்ணாக 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல் 94 86 81 1 0 25 94 86 65 20 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு பாவையர் விருப்பமாக கேட்டு ரசிக்கலாமா? இப்போ நாள் முழுதும் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும்ல தொழிலே. உங்களுக்காக ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு கதையோட நாம் இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னடா கதையெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, எனக்கு பிடித்தமான கதை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு கதை தான் இது. ஒருவர் வந்து தன் தொழிலை இழந்து, உறவுகளை இழந்து, தன்னம்பிக்கையை இழந்து, இறுதியில் தன் வாழ்வையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வேகமாக ஓடினார். காடும் வந்துருச்சு. அங்கே ஒரு பெரிய மூங்கில் தோப்பு இருந்தது. அந்த தோட்டத்தை பார்த்துட்டாரு. அந்த வேகமாக ஓட மூச்சிறைக்க ஓடிட்டுருக்கும் போது அந்த பசுமையான காடு, அங்கேருந்து வந்து சில்லுன்னு ஒரு காற்று, கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். அந்த காற்று அவரை மாத்திருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓட ஆரம்பித்து கொஞ்ச நேரம் நின்று இறைவனிடம் வேண்டினார். நான் இன்னும் ஒரு சில நிமிடம்தான் இருக்கேன், அப்போ இறைவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு இறைவன்கிட்ட பேசியிருக்கிறாரு. இறைவன் வந்து அவர் கேட்குறதுக்கு முன்னாடியே இறைவன் அங்கே வந்துட்டார் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நாமளே கிரியேட் பண்ணிக்கலாம். அங்கே வந்துட்டார் அவர். இறைவன்கிட்ட கேட்குறாரு, நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட கேட்டிருக்காரு அந்த ஓடி வந்தவர். இறைவனும் பதில் சொன்ன ஆரம்பித்தார். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நம்ம கனவுல எங்கடா, கனவுல கூட இறைவன் வரமாட்டேங்கிறாரு, நீங்கள் கேட்குற வரத்தை கூட கடவுள் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு கதை தாங்க, கேட்கலாம் சரிங்களா? அப்போ இறைவன் பதில் சொன்னார், நான் இந்த பூமியில் புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைத்தேன். புல் சீக்கிரமாக முளைச்சி வந்து பூமியை பசுமையாக்கியது, ஆனால் மூங்கில் விதை முளைக்கவே இல்லை. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னார். 3 வருடங்கள் சென்றது, 4 வருடங்கள் சென்றது, 5 வருடங்கள் ஆன பின்னும் மூங்கில் விதை வந்து முளைப்பு வரவே இல்லை. என்னவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். கடவுளே யோசிச்சிருக்காருன்னா பாருங்கள், அப்போ நம்மளும் கொஞ்சம் நேரம் யோசிக்கலாம் தானே. என்னுடைய தன்னம்பிக்கையை நான் வந்து விடவில்லை. 5 ஆண்டுகளுக்கு பின்னாடி மூங்கிலில் வந்து சிறிய தளிர் முளைத்தது, எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு கடவுள் சொன்னார். அந்த மூங்கில் வந்து அடுத்த 6 மாதங்களில் மூங்கில் வந்து 100 அடி உயரமாக வளர்ந்து நின்றது, எனக்கே பிரமிப்பாக இருந்தது அப்படின்னு கடவுள் சொன்னார். 5 ஆண்டுகள் வளராத மூங்கில் விதை 5 மாதத்தில் 100 அடி வளர்ந்து நின்றது. 5 ஆண்டுகள் 100 அடி உயரத்தை அடையக்கூடிய வேரின் வலிமையை பெற்றிருக்கிறது அந்த மூங்கில் விதை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் அந்த சூழ்நிலையை ஒரு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னார். இப்போ சொல் பக்தா, நீயும் இப்போது வாழ்க்கையில் ஏமாற்றத்தில் இருக்கலாம், ஆனால் நீ தோற்று போகவில்லை. பதிலுக்கு உன் வெற்றியின் வேர்களை உன் மனதில் வளர்த்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான காலம் வரும்போது நன்கு வளர்ந்து நிற்பாய் என்று இறைவன் சொன்னான். தோல்விகள் என்பது நாம் வீழ்ந்து போக அடையாளம் அல்ல, நாம் வீழாமல் இருக்க வலுப்பெற அறிகுறிகள். பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சித்தால் வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அற்புதமாக சொல்லி முடித்த அந்த தருணம், அதே தருணம் தான் நமக்கும் அந்த தோல்விகளை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. வாழ்க்கையில் வீழ்ந்து போனாலும் எழுந்து நிற்கிறதுக்கான உடல் வலிமையும் உள்ள வலிமையும் நம்மளுக்குள்ளே வளர்த்துக்கிட்டா இறைவன் வந்து நம்ம முன்னாடி நிற்க மாட்டார். இருந்தாலும் நம்மளே நின்று ஜெயிக்கலாம் இல்லையா தோழிகளே? இந்த அற்புதமான சின்ன கதை உங்களோட மன மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அழகான சூழ்நிலையோடு ஒரு இனிய பாடலை கேட்டுட்டு வரலாமா?

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: என்டிசி சேனல் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பாவையர் விருப்பமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேர்களே. இணைப்புல தோழி ஒருத்தருக்காங்க, வருக. வணக்கம்.
6: வணக்கம். ஏர்கோடைப்பட்டி எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க.
5: ராஜேஸ்வரி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
6: ரொம்ப நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன், சொல்லுங்க. உங்க கூட பேசுறது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
6: ஆமா, நீண்ட நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறது, பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
5: பேசிட்டு என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
6: நெல்லிக்கனி படம், நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம், அந்த பாடல் கொடுங்க. நன்றி.
5: வா, இணைப்புல இருந்ததுக்கு சூப்பர், நன்றி.
6: நன்றி, நன்றி.
5: அந்த தோழி கேட்ட அந்த பாடலுக்கு முன்பாக
7: முடிஞ்சு எது முடிஞ்சது?
8: ஸ்ரீனி சார், நீங்களா?
9: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
10: பண்றாங்க Main Road, Salem. Counseling Code 2648. Call 9500-500-9984.
11: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இன்று பாவையர் விருப்பமாக இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ்.
14: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
15: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
16: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
15: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
17: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: ராஜேஸ்வரியம்மா கேட்ட அந்த பாடல் நெல்லிக்கனி திரைப்படத்திலிருந்து, இது உங்களுக்காகவும் அவங்களுக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின்

0: வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
2: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
1: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
2: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
1: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
3: இன்னிசை சேனல் தர்மபுரி பண்பலை 102.5 பாவையர் விருப்பமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேயர்களே, அடுத்த தோழியிடம் பேசும் முன்பாக,
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: நம்ம ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, பிகாம் ஐடி நிறைய கோர்ஸ் இருக்குமா? அங்கதான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிருக்கேன்.
6: சூப்பர்பா, நானும் அந்த காலேஜ்ல தான் சேரணும் நினைச்சேன்.
7: ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பின் பூவே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று பாவேர் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தொழிலே உங்களுக்கு பிடித்தமான பாடலை பண்பலையில் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலையங்கள் 04342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல 94 86 81 1 0 25, 94 86 65 20 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொழில்களே,
5: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும்

0: இன்று பாவையர் விருப்பமாக இந்நிகழ்ச்சியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இன்று பாவையர் விருப்பமாக இந்நிகழ்ச்சியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. இணைப்பில் இணையும் அந்த தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சூப்பரா இருக்கீங்களா? இன்னைக்கு கறிக்குழம்பு வச்சீங்களா? பண்பலை வரைக்கும் வாசம் வீசுது.
1: கண்டிப்பா வாசம் தாங்க வீசுது.
0: சூப்பர். சொல்லுங்க,
1: என்ன குழம்பு? தோசை, மத்தியானம் சாப்பாடு.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: முத்து படம். அதுல உங்களுக்கு பிடிச்சு பாட்டா ஒண்ணு போடுங்க.
0: எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி. இனிப்பில் இணைந்தது இருக்க
1: நன்றிங்க.
0: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இன்று பாவையர் விருப்பமாக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி அம்மாவுக்காக முத்து திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் இது உங்களுக்காகவும்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர் அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: நேர்களை இன்று 12:10 நம்ம பண்பலையில் உங்கள் களம் நிகழ்ச்சி இன்று மலர் மூட்டுகளாக மலர காத்திருக்கின்றது. தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் ஒன்றியம் ஒகனக்கல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
7: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: இனிசையில் இதமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று பாவேர் விருப்பமாக இணைப்பில் இணையும் அடுத்த தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐஸ்வர்யாமா, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப?

0: கத்திரிக்காய் தோட்டத்தோட்டமா?
1: ஓ, கத்திரிக்காய் தோட்டத்திலேருந்து பேசுறீங்களா? சூப்பர் சூப்பர். என்ன படத்துல இருந்து பாடல்
0: ஆமாமா
1: கொடுக்கலாம் உங்களுக்காக?
0: அம்மா, பாடர் பூமி வந்து தலை தலை கனவு தோலை பாடல கொடுங்கம்மா.
1: கொடுத்துடலாம். எப்படி இருக்கு இப்ப வெயில்லாம்? கொஞ்சம்
0: வெயில் நல்லா இருக்குமா? வெயில் மூடிதமா இருக்கு.
1: ஆஹா, சரி. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அப்படியே கூடவே கத்திரிக்காய் தோட்டத்திலயே நம்ம பண்புலையே கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சூப்பர், தேங்க்ஸ்மா. இது உங்களுக்கான பாடல் கொடுக்கலாம். நன்றி இனிப்பில் இணைந்ததற்கு.
0: நன்றிமா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: என்னிசை சார்லோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நேயர்களே, திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இன்று பாவையர் விருப்பமாக இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். 11:50 ஆகுது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம கூட தோழி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வர்க்கா வணக்கம்.
7: வணக்கம்.
6: யார் இங்க இருந்து பேசுறீங்க? பார்வதி அம்மா சொல்லுங்க, என்ன அவ்வளவு சோகமா இருக்கீங்க? இன்னைக்கு என்ன சமயம்?
7: சோகம் இல்ல, ஜாலியா இருக்கறங்க. இன்னைக்கு
6: ஜாலியா இருக்கீங்க, எங்க உங்களோட ஸ்மைலிங் பேஸ் காணுமே. சரி, என்ன சமயம் செஞ்சீங்க வீட்ல?
7: ஜாலியா இருக்கறங்க.
6: என்ன சமயம் செஞ்சீங்க வீட்ல?
7: ரசம் சாதம்.
6: ஓ, இப்ப நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரசம் சீக்கிரமா வச்சிடலாம், சாதம் குக்கர்ல வச்சிடலாம், அப்ப சீக்கிரமா சமையல் வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் நீங்க ஜாலியா இருக்கீங்க. சூப்பர்மா, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக? பாட்டு கேக்க போறீங்கல்ல? நன்றிமா, நன்றி இனிப்பில் இணைந்ததற்கு. அந்த தோழி கேட்ட பாடலுக்கு முன் பார்க்க,
8: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
9: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
10: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
6: பார்வதிக்காக வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட அந்த பாடல் இது உங்களுக்காகவும்.

0: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
1: அப்பா,
0: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
3: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால்
6: 159.
7: இணைப்பில் நிறைவு பாடலாக கேட்க வரும் தோழியை வரவேற்போம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யாரீங்க பேசுறீங்க?

0: நாகனூர்ல இருந்து உமா பேசுறேங்க மேடம்.
1: சொல்லுங்க உமா, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
0: படம் சிம்பராசி, பாடல் கும்பகோணம் சந்தையில் பார்த்த அந்த பாடல் மேடம்.
1: நன்றி, இது உங்களுக்கான பாடல். இனிப்பில் இணைந்ததுக்கு நன்றி.
0: நன்றி மேடம், நன்றி.

இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி ரொம்ப கலகலகாம் விறுவிறுப்பாகவும் பூச்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு ஏர்கோடிப்பட்டியிலேருந்து ராஜேஸ்வரி வந்து அவங்க பாட்டு கேட்டு போனாங்க. அப்புறம் பிரியம்பட்டியிலேருந்து சாந்தி வந்திருந்தாங்க. ஈஸ்வரி நாகர்கோடலேருந்து வந்தாங்க. பார்வதி அம்மா வந்திருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவு தருவாயில் ஒரு தோழி வந்து ஒரு அழகான பாட்டில் கேட்டு போனாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி சூப்பராகவும் கலகலப்பாகவும் இருந்தது. நிகழ்ச்சியில் பாடலை விருப்ப பாடலாக கேட்ட தோழிகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இன்று பாவிய விருப்பமாக இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடலை கேட்ட தொழில்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நெய்ய உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இணைந்திருந்தோம். இது பூவே பெண் பூவே நிகழ்ச்சியோடு இன்று பாவேர் விருப்பமாக வளம் வந்தது.

0: இது உங்கள் அபிமான பண்பலை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் இம்மாதம் 7ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 7ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இணையதளத்தில் விண்ணப்பிக்க www.gacdpi.acin என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். மேலும் விவரங்கள் அறிந்திட 043-42-23-00-08 என்ற எண்ணிலும், 93-45-32-93-69 எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம் என்று தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார்.
0: இன்னிசை சார்லில் இன்று நம் பண்பலையில் ஒளி உலாவரும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாமா? இன்று 12:10 உங்கள் களம் நிகழ்ச்சியில் மலரும் ஊட்டுக்களாக மலர காத்திருக்கின்றது. இன்று தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் ஒகேனக்கல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். 12:50 திரை இசை, தொடர்ந்து சூழல் காப்போம் மெல் இசை கேட்டு ரசிக்கலாம். 3:10 நீயர் விருப்பம் உங்கள் விருப்பமாக வளம் வர காத்திருக்கின்றது. 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து எண்ணெய் அழமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதவி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 உருப்பட பாடல் நிகழ்ச்சி. இன்று உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பாடலை கேட்கறது உங்களுக்கும் ரொம்ப சுகமாக இருக்கும்.

நினைக்கிறேன். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 4 மணிக்கு நாடகம் சென்னை அஞ்சலாக கேட்டு ரசிக்கலாம். 6 மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:10 பாட்டுத்தான் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் தர்மபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் உங்கள் அபிமான பண்பலை 102.5 இன்று ஒளி உலா வரும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இணைந்தே இருங்கள் இன்னிசை.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:10.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அட்டன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்,
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
8: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
9: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
10: ஸ்ரீனி சார், நீங்களா?
9: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
11: ஆபரேஷன் ஆச்சுல சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
9: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
12: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
13: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

மலரும் மோட்டுக்கள். பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் ஒகேனக்கல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். காவிரி நதியானது தமிழகத்தின் முக்கிய நதி. இந்த காவிரி பெண் தெய்வமாக வழங்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலாத்தலமாகவும் இருக்கிறது இந்த காவேரி. தமிழகத்தில் காவேரியின் பிறப்பிடமே ஒகேனக்கல் என்ற இடத்தின் அருகிலிருந்துதான் தொடங்குகிறது. இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தென்னிந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படுகிறது. ஆடி மாதம் என்றாலே இந்த பகுதியில் தண்ணீரின் அளவு அதிகமாகவே இருக்கும். இன்று ஆடி 18. இன்றைய நாளில் அரசு சார்பில் பல்வேறு விழாக்கள் எல்லாம் இங்கு நடைபெறுவது உண்டு. இந்த 18 பெருக்கு என்பது நதிகளில் நீர் பெருகி வரக்கூடிய இயற்கை நடைமுறையை ஆண்டுதோறும் குறிப்பிடும் ஒரு நிகழ்வாகும். தென்மேற்கு பருவமழை பெய்ததன் காரணமாக ஆறுகளில் புது வெள்ளம் பெருகி வருகிறது. தமிழ் மண்ணில் பெரும்பாலான மக்கள் விவசாயம் செய்து வரும் நிலையில் அவர்களுக்கு பொங்கி வரும் நீர் வாழ்வாதாரமாக இருக்கிறது. அதனால் ஆடி மாதங்களில் அனைத்து நீர்நிலைகளும் காவிரி ஆறு பாய்வதாக ஒரு நம்பிக்கை வேளாண் பெருமக்களிடையே இருந்து வருகிறது. இப்படி இந்த காவிரி விவசாயிகளுக்கு ஒரு பெரும் நன்மை என்றால், தமிழக காவிரியின் தொடக்கத்தில் இருக்கும் இந்த ஒகேனக்களில் சுற்றுலா பயணிகளால் இங்கு வாழும் மக்களும் பயனடைகின்றனர். இங்கு கிடைக்கும் அறுசுவை மீன்களும் சுற்றுலா வருவோரின் முக்கிய உணவாக இருக்கிறது. மேலும் நீர்வீழ்ச்சி, தொங்கு பாலம், சினி ஃபால்ஸ், முதலைப்பண்ணை, படகு சவாரி, எண்ணெய் மசாஜ் போன்ற இடங்கள் இந்த இடத்தின் முக்கிய இடமாக பார்வையாளர்களை கவர்கிறது. தென்னிந்தியாவிலிருந்து பல்வேறு சுற்றுலா பயணிகள் இங்கு ஆண்டுதோறும் வருகை புரிவது உண்டு. சுற்றுலாவாசிகளின் சொர்க்க பூமியாக இருக்கும் இந்த இடத்தில் காவிரி கரையை தினந்தோறும் தொட்டு விளையாடும் இந்த பகுதியில் படிக்கும் பள்ளி குழந்தைகள், இங்கு நாங்கள் பயணிகளுக்கு சுற்றியும் காட்டுவோம், ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் சுறுசுறுப்பாகவும் படிப்போம், எங்களின் திறமையே வேறு என்று தங்களுடைய அருமை பெருமைகளையும் அகண்ட காவிரியின் வரலாறையும் பற்றி சொல்ல வருகிறார்கள் மாணவர்கள்.

0: மாணவ கண்மணிகள். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவதாக காவிரியாற்றின் வரலாறை சொல்ல வருகிறார் ஏழாவது மாணவி எம் கிஷோரிணி.
1: காவிரி ஆறு கர்நாடக மாநிலம் கொடகு மாவட்டத்தில் உள்ளது. இது பிரம்மகிரி என்ற இடத்தில் தல காவேரி என்னும் இடத்தில் இருந்து உருவாகுகிறது. காவிரி ஆறு தமிழ் மக்களின் புனித ஆறாகும். இது கரிகாலன் சோழன் கட்டிய கல்லணையில் கலக்கிறது. காவிரி ஆற்றின் மொத்த கிலோமீட்டர் 800 ஆகும். காவிரி ஆறு தமிழ்நாட்டின் மிக முக்கிய சுற்றுலாதலமாகும். காவிரி ஆறு கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய 4 மாநில மக்களின் வாழ்வாதாரமாக விளங்குகிறது. தமிழ் நாட்டு மக்களின் தாகத்தை தீர்க்கக்கூடியது காவிரியாறு. இதன் வளமும் நலமும் மிகவும் புகழ் வாய்ந்து உள்ளது. நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்தாக சுற்றுலா என்றாலே அங்கே நெகிழியின் பயன்பாடு முக்கியமானதாக இருக்கும். அந்த நெகிழியை ஒழிப்போம் என்று சில வாசகங்கள் ஆங்காங்கே நாம் பார்த்திருப்போம். ஆனால் அந்த வாசகங்களை காற்றின் வழியே சொல்ல வருகிறார் எட்டாவது மாணவன் பி சுகந்த். கூடவே மை ஸ்கூல் பற்றியும் சொல்ல வருகிறார்.
2: நெகிழி ஒழிப்புக்கான சில வாசகங்கள். நெகிழியை ஒழிப்போம், இயற்கையை காப்போம், பிளாஸ்டிக் வேண்டாம், சுற்றுச்சூழலை நேசிப்போம், மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு விளைவிக்கும் நெகிழி வேண்டாம், துணிப்பை பழக்கம் நெகிழிக்கு முடிவுரை, நெகிழி இல்லா நாளை உருவாக்குவோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்க நெகிழி பயன்பாட்டை குறைப்போம். நெகிழி ஒழிப்பு என்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. துணிப்பை பழகுவோம், பிளாஸ்டிக் தூக்கி எறிவோம். நெகிழியற்ற வாழ்க்கை ஆரோக்கியமான எதிர்காலம். நெகிழி ஒழிப்பு நம் கைகளில்தான் உள்ளது. இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒகேனக்கல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள். எங்கள் ஊருக்கு சுற்றுலாவிற்கு வருகை தரும் நீங்கள் தயவு செய்து நெகிழி பொருட்களை எடுத்து வர வேண்டாம். நீங்கள் பயன்படுத்திய பொருட்களை ஆங்காங்கே விட்டு செல்லாமல் குப்பை தொட்டியில் போடுங்கள். நீர்நிலைகளை தயவு செய்து மாசுபடுத்த வேண்டாம். ஹலோ எவ்ரிவான், ஐ எம் சுகந்த். ஐ எம் ஸ்டடிங் இன் 8th ஸ்டாண்டர்ட். மை ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல் ஆஃப் த சிட்டி. இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஒகேனக்கல். மை School name is Panchayat Union Middle School. I love to go to my school very much. I study here from 1st standard. It has a big 5 classrooms and big playground. It also has a big computer lab. My school has been ranked first due to clean lines. My school focuses on the knowledge of students. My school has the best teachers of the city. Our teachers are the very kind to us. Thank you.
0: நிகழ்ச்சியில் அடுத்தாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு, அது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த ஊரின் சிறப்பு அவருக்கு தெரியும். மற்ற மாவட்டங்களின் சிறப்புகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இதோ சொல்ல வருகிறார் எட்டாவது மாணவன் ஆர் சஞ்சய்.
3: மாவட்டங்களும் சிறப்பு பெயர்களும் ராமநாதபுரம், புனித பூமி, ஈரோடு, மஞ்சள் நகரம், கரூர், நெசவாளர்கள் வீடு, கன்னியாகுமரி இந்தியாவின் தென்னிலை எல்லை, கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், சிவகங்கை சரித்திரம் உறையும் பூமி, சென்னை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில், சேலம் மாம்பழ நகரம், தஞ்சாவூர் தமிழக அரிசி கிண்ணம், தருமபுரி தோட்ட பயிர், திண்டுக்கல் பூட்டு நகரம், திருச்சி மலைக்கோட்டை நகரம், திருநெல்வேலி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் நகரம், திருப்பூர் தமிழ்நாட்டின் பின்னலாடை தலைநகரம், தூத்துக்குடி முத்து நகரம், துறைமுக நகரம் தமிழ்நாட்டின் நுழைவாயில், தேனி இயற்கை விரும்பியவர்கள் பூமி, நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கத்தின் பூமி, நாமக்கல் தமிழ்நாட்டின் மொட்டை நகரம், நீலகிரி மலைகளின் ராணி, மதுரை கோவில் நகரம், தூங்கா நகரம், விருதுநகர் வியாபார நகரம், வேலூர் கோட்டைகளின் நகரம்.
0: நிகழ்ச்சி நடத்தக பிறந்த நாள் வாழ்த்து பாடல் பாட வருகிறார் ஆறாவது மாணவி எஸ் தட்சணா ஸ்ரீ.
4: நீண்ட நீண்ட காலம் நீ நீண்ட வாழ வேண்டும், வானத்திட்ட தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு

0: இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சி நடந்தாக தமிழே எங்கள் மூச்சு, தமிழ் மொழியே எங்களுக்கு இன்பமானது, அந்த தமிழ் மொழியில் இன்பத்தமிழ் பாடல் வருகிறது, அந்த பாடல் பாடுவதே எங்களுக்கு இனிமையானது என்று பாடலை பாட வருகிறார் ஆறாம் மாணவி ஆர். ரசிகா.
0: மிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழ் எழுத்துக்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அழகான தமிழ் கதையை சொல்ல வருகிறார் மூன்றாவது மாணவி டி அனிஷா.
1: ஒரு ஒரு பெரிய ஊர்ல ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு குளம் இருந்துச்சா. அந்த ஆலமரத்துக்கு மேல ஒரு கொக்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சா. கீழே குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்துச்சா. தினைக்கும் கொக்கு ஒரு ஒரு மீனா சாப்பிடுமா. இப்ப கொக்குக்கு ரொம்ப வயசானதுனால மீன்கள் பிடிச்சி சாப்பிடவே முடியாமா. அதனால கொக்கு ஒரு திட்ட போட்டு பாறை மேல சோகமா உட்காந்துச்சா. உடனே நண்டு, ஏன் நீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்க கேட்கும் போதே, இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த அழகான குளத்தை போட்டு அழிக்கிறாங்க, அப்ப உங்களை மாதிரி மீன்கள்லாம் பார்த்தா பாவமா இருக்குதே அப்படி சொன்னா. உடனே இப்ப நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் எல்லாரும் சொன்னாங்களா, அப்படியா நீங்க பக்கத்து ஒரு குளத்துல இந்த குளத்துல தனிக்கு ஒவ்வொருத்தரா கொண்டு போய் உங்களை விடுற அப்படின்ச்சா. தனிக்கு ஒரு ஒரு மீனா கொண்டு போய் விட்டுச்சா. கடைசியா நண்டோட மழை வரும்போது நண்டை இது மேல ஏத்திக்கிட்டு போச்சா. கடைசியா என்ன இவ்வளவு தூரமா இருக்குது எப்போ ஒரு கேட்கும் போது, இதோ கொக்கு சிரிச்சிச்சா, நான் என்ன முட்டாளா உன்ன மாதிரி இருக்கிறதுக்கு, நான் உங்களால சாப்பிடறதுக்கு தான் கூட்டிட்டு போறேன் அப்படி சொன்னே நண்டுக்கு ரொம்ப வெடி வந்துச்சா. உடனே நண்டோட அந்த இதை பிடிச்சி கீறி விட்டுருச்சானே, வழியில் தாங்க முடியாமல் கொக்கு கீழே வந்துடுச்சா. கடைசியாக நண்டு கடைசியாக போய் அது குளத்தில் போயிட்டு அவன் மீன்கள் கிட்டெல்லாம் சொன்னிச்சா, இல்லாமே நம்ம எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம யார் சொல்லி நம்பக்கூடாது அப்படி சொன்னிச்சா. நன்றே செஞ்சால் நல்லே நடக்கும், கட்டை செஞ்சால் கட்டதே நடக்கும்.
0: நிகழ்ச்சியில் எடுத்தாக கதை என்றால் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல, இது எறும்பும் புறாவும் பற்றிய கதையை சொல்ல வருகிறார் மூன்றாவது மாணவி எம் தனுஸ்ரீ.
2: ஒரு காட்டுல எறும்பு ரொம்ப நேரம் நடந்துட்டே இருந்துச்சா. அப்புறம் தாகம் எடுத்துக்கிச்சா. ஒரு ஆத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போதே கால் தடுக்கி தண்ணியில விழுந்துருச்சா. காப்பாத்துங்க காப்பாத்துக்கன்னு வத்தி கொஞ்ச நேரம் அடிச்சிட்டு போயிருந்துச்சா. அப்புறம் ஒரு புத்திசாலி புறா வந்து இலையை பிச்சு போட்டு காப்பாந்துச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புறாக்கு வந்து எறும்பு வந்து ரொம்ப நன்றின்னுச்சான். அப்புறம் புறா ஒரு மரத்தில் உட்காந்துக்கும் போது வேட்டைக்காரை வந்து அடிக்கும் போதே எறும்பு பார்த்துருச்சான். எறும்பு வந்து புறாவை அந்த வேட்டைக்காரனை கடிச்சிருச்சான் காலில் நல்லா நறுக்குன்னு. அதுக்கு அந்த புறாவும் தப்பிச்சிருச்சான். அந்த புறா வந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எறும்பு கிட்ட நன்றின்னுச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம்.
0: நிகழ்ச்சியில் எடுத்தாக தேசத்தந்தை மகாத்மா காந்தியை பற்றி நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்ல வருகிறார் ஐந்தாவது மாணவி எஸ் மகாஸ்ரீ.
3: மகாத்மா காந்தி நமது தேச தந்தை ஆவார். காந்தியடிகள் மாறு பேரும் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். காந்தியடிகள் அக்டோபர் 2, 1869 போர்பந்தர் என்ற ஊரில் பிறந்தார். காந்தியின் முதலாவது பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆகும். இந்திய விடுதலை போரை முன்னிட்டு நடத்தினார். விடுதலைக்காக ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேறு, தண்டி யாத்திரை போன்ற இயக்கங்களை நடத்தினார். சத்தியமும் மகிழ்ச்சியும் அவரது கொள்கைகள் தேச தந்தை மகாத்மாவை

0: போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, நாங்கள் இங்கே காவேரி கரையோரம் தாங்க இருக்கோம், நிறைய விலங்குகளை நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த விலங்குகள் பற்றிய கதை கூட எங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே தப்பிப்பிழைத்த மான் கதை ஒன்று நான் சொல்ல போகிறேன், அந்த கதையை நீங்களும் கேளுங்க என்று சொல்ல வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவி ஏ ரதிப்பிரியா.
0: தப்பிப்பிழைத்த மான் கதை. ஒரு ஊரில் காகமும் மானும் நல்ல நண்பர்களாக வசித்து வந்தன. இவர்களை நெடு நாட்கள் நரி ஒன்று கவனித்து வந்தது. இவர்கள் மட்டும் நண்பர்களாக இருவர்களை என்று எண்ணியது நரி. எப்படியாவது இவர்களை பிரிக்க வேண்டும் என்று நரி நினைத்தது. மானிடம், நண்பா நீ நலமா என்று கேட்டது. மான், ஆடடே, தெரிந்து தேடி வந்திருக்கிறாய் என்று கேட்டது. நரி சொன்னது, உன்னை பார்த்து எனக்கு ஏன் இறுக்கமாகத்தான் என்று சொல்லியது. ஏன், எனக்கு என்ன குறை என்று மான் கேட்டது. கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ சரியான உணவு கிடைக்காததால் உடல் மெலிந்து காணப்படுகிறாய் என்று கூறியது நரி. மான் சொல்லியது எல்லா விலங்குகளுக்குமே உணவு பிரச்சனைதான் என்று கூறியது. உணவு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு, என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன் கூறியது மான். மான் சென்று காகமும் வரட்டும் போகலாம் என்று நரியிடம் சொன்னது. ஏற்கனவே அந்த இடத்தை காகத்திற்கு தெரியும், ஆனால் காகம் உன்னை அந்த இடத்திற்கு அழைத்து செல்லவில்லை. ஆனால் நான் உன் மீது உள்ள அன்பினால் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூறியது நரியிடம் மான் நம்பி சென்றது. நரி நெல் விளைந்துள்ள வயல் ஒன்றிற்கு காகத்தை மானையும் தினமும் அழைத்து சென்றது. அப்போது ஒரு நாள் விவசாயி பார்த்து விட்டார். அவரிடமிருந்து தப்பித்த ஓடிய மான் கம்பி வேலியில் சிக்கி கொண்டது. மானை தேடி காகமும் வந்தது. நண்பா, நண்பா, நீ எங்கே இருக்கிறாய்? என் ஆறு நண்பா இருக்கிறாய்? ஆ, கம்பி வேலியில் மாட்டிக்கொண்டாயா? சரி சரி, நீ தப்பிக்கொள்ள ஒரு வழி சொல்கிறேன், கேள். விவசாயி அருகில் வரும் வரை நீ இருந்த அசியாமல் ஒரு விரல் சாய் உன்னை வெளியில் இருந்த விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து காக்கா என்று குரல் கொடுக்கிறேன். உடனே தப்பித்தோடு ஒரு நீண்ட தடியை எடுத்து ஓடும் மானை நோக்கி வேகமாக எறிந்தார் விவசாயி. அது பதுங்கியிருந்த நரியிடம் மேல் பட்டது. நரியிடங்காயமடைந்து கீழே விழுந்தது. நரியே, உன் வஞ்சகம் என்ன? உனக்கே கேடாக முடிந்தது. நண்பர்களுக்கு செய்தவரை துரோகம் செய்யாது, என்றைக்கும் துரோகம் செய்யாது. வெற்றி தலைவிருந்தவர் என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்று நரி கூறியது. நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, இவர் நிறைய படித்திருப்பது போல சமூகத்திற்கு தேவையான நிறைய செய்திகளை சொல்ல விருப்பப்படுகிறார். இதோ அறிவியல் பாடலும் நீர் சேகரிப்பு பற்றி தகவல்களும் சொல்ல வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவி எஸ் லோகிதா.
2: ஜிங்கிடி ஜப்பா, ஜிங்கிடி ஜப்பா.

0: life without water. Water scarcity is global issue. We should store rainwater, don't pollute rivers, lakes and seas. Reuse water whenever possible. We should save water to save our future. Thank you.
1: நிகழ்ச்சியில் நடந்ததாக நாங்கள் இயற்கையோடு இருக்கோம், நீரோடு இருக்கோம். இயற்கை பற்றிய உரையை வழங்க வருகிறார் ஐந்தாவது மாணவன் ஆர் அஸ்வின்.
2: ஸ்பீச் ஆன் நேச்சர். Nature gives us life. It is very beautiful. It includes trees, rivers and animals. Trees gives us fresh air to breathe. The sun gives us light and warmth. Rivers and rain give us water to drink. Birds sing sweet song in nature. We should take care of nature and not harm it. Planting more trees make the earth. We should love and protect nature. Thank you.
1: நிகழ்ச்சி நடத்தாக கொண்டாட்டம் தாங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த கொண்டாட்டம் பற்றிய பாடலை பாட வருகிறார் ஐந்தாம் புமானவி எம் மீனா.
3: கொண்டாட்டமாம் கொண்டாட்டம், காட்டுக்குள்ளே கொண்டாட்டம், பிடரு கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நாள் கொண்டாட்டம், காட்டில் வாழும் விலங்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல வந்துச்சான், பச்சை கிளி முதல் வந்து பந்து ஒன்று தந்துச்சான், தாவும் குரங்கு தொப்பி ஒன்றை தலையின் நிலையை மாட்டிச்சான், துள்ளி மானு மேல ஒன்றை துள்ளி துள்ளி அடிச்சிச்சான், பெரிய கரிடி தேக்கப்பட்டியில் பேரிஞ்சு பழம் தந்துச்சான், காட்டெருமை ஓலப்பட்டியில் கட்டி வளம் தந்துச்சாம், எல்லாம் சேர்ந்துச்சாம் ஆடி பாடி மகிழ்ச்சாம்.
1: நிகழ்ச்சியில் நடந்ததாக முண்டாசு கவிஞர் பாரதியாரின் பாடலை கம்பீரமாக பாட வருகிறார் ஐந்தாவது மாணவி டி மதுசிறை.
4: பாரதியார் பாடல். தன்னண்ணே தன்னண்ணே தன்னண்ணே தன்னண்ணே செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுதே காதினிலே, எங்கள் தந்தையினார் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே, வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறித்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் பரம்பரை போட்டு கண்ணியல் சூழ்ந்த தமிழ்நாடு, செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாய் காதினிலே, எங்கள் தந்தையினார் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, காவேரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டோதற்கு உன்னை நதி என பலவோடத்தில் மேனி செழித்த தமிழ்நாடு, செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையன்னார் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, சக்தி பிறக்குது மூச்சினிலே, சக்தி பிறக்குது மூச்சினிலே.
1: நிகழ்ச்சி நடந்ததாக இனிமையான பாடலாம் தமிழ் பாடல். அந்த தமிழின் இனிமை பாடலை பாட வருகிறார்கள் கே எழிலரசி எஸ் தக்ஷிதா ஐந்தாம்
5: பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாகிட ஏறிய சுளையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னையும் நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்ணீர் புரட்சி காஞ்சர் பாரதிதாசன்.
6: நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சி நடந்ததாக ஒரு சிறிய கவிதைங்க, கல்வி பற்றி கவிதை தாங்க. இந்த கவிதை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை சொல்ல வராங்க நான்காவது மாணவி எஸ் திவாஷினி.
7: அறியாமையை அகற்றுவது கல்வி, அல்லல்ல குறையாதது கல்வி, அறிஞர்களை உருவாக்குவது கல்வி, வார்த்தைகளை புரிய வைப்பது கல்வி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருக்குறள். திருக்குறள் இல்லாமல் நாங்கள் எந்த நிகழ்ச்சியும் நிறைவு செய்ய மாட்டோம் என்ற வகையில் திருக்குறளை சொல்ல வராரு ஐந்தாவது மாணவி எஸ் ரவீனா.
8: அகரம் முதலே எழுத்து இல்லாமல் ஆதிபகவன் வயிற்று உலக பிறப்பு பிறங்கள் நீந்த நீதவனே.

தானின் அடி சேர்த்தார். அன்பு மரணம் உடைத்தாலும் இன் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானவரும் வைக்கப்படும். காலத்தினால் செய்த நன்றி தினத்தின் நயனத்தின் வானா பிரிது. நன்றி மறுப்பு நன்றி அன்றே மறுப்பு நன்றி என் நன்றி கொண்டார் கூயின்றாம் இல்லை சென் நன்றி கொண்ட மகற்கு தற்கார் தகவலார் என்பது அவர் அவரை ஏற்றத்தான் காணப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிர்னும் ஓமப்படும். கற்க கஷ்டர் கற்பவை கற்றப்பின் நிற்காதற்கு தாக.

0: நேயர்களே, நிறைவுக்கு வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் ஒகேனக்கல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை இ.ஏ. பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு எஸ். கோபாலகிருஷ்ணன்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வ பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15

0: என்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29ஆம் தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் ரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் ரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
2: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
1: திருப்பதி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி IIT இயக்குநர் பேராசிரியர் கே என் சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திரப் பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார்.

மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கவுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. அதற்கு முன்னதாக
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: இனிசை சாரலில் நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: வாங்கம்மா, யார் வேணும்?
3: அம்மா, நான் ஒரு நர்ஸு, ஆரம்ப சுகாதார மையத்திலிருந்து வந்திருக்கேம்மா.
2: என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மஞ்சு, அங்கே யாருக்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்க? நர்ஸ் வந்திருக்காங்க பாட்டி. நர்ஸா? அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? சரி, நீ போய் தாத்தாக்கும் பேரனுக்கும் டிஃபன் கொடுத்துட்டு மருந்து கொடு, நான் இவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். சரி பாட்டி, சொல்லுமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
3: பாட்டிமா, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்க சொல்லுங்கள்.
2: அதை எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க?
3: அது ஒன்றும் இல்லை பாட்டி, வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் பிளட் டெஸ்ட்டு, பிபி இதெல்லாம் செக் பண்ணணும்.
2: எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
3: இப்போ தானே பாட்டி பேரனுக்கும் தாத்தாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க.
2: ஆமாம் ஆமாம், ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை தான், காயலாக வந்து படுத்து கிடக்கிறாங்க. பேரனுக்கு மலேரியா, தாத்தாவுக்கு டெங்கு காய்ச்சல், அதான் வீடே அமைதியாக கிடக்கு.
3: என்ன உடம்புக்கு? பேரனுக்கு மலேரியா, தாத்தாவுக்கு டெங்கு காய்ச்சல், அதான் வீடே அமைதியாக இருக்கா? அது சரி பாட்டி, ஏன் அங்கே தண்ணீர்லாம் தேங்கி நிற்குது? அது எங்கே இருந்து வருது?
2: அட என்னம்மா நீ, எங்கள் வீட்டு பக்கம் இருக்குதுல்ல, எங்கள் வானத்திலிருந்தா வரும், எங்கள் வீட்டிலருந்து தான் வருது.
3: ம், சரிதான் பாட்டி, ஏன் இப்படி வீட்டுக்கு வெளியே தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி விட்டு இருக்கீங்க? இதுலேயே தான் கழிவு நீரும் விடுறீங்களா?
2: ஆமாம், அதுக்கு என்ன இப்போ?
3: பாட்டி, இங்கே தண்ணி தேங்கி நிற்கிறதுனால தான் கொசு எல்லாம் முக்கியது, அது உங்களை கடிக்காதா?
2: கொசு முக்கிறதுக்கு நான் என்னம்மா பண்ணுறது? நான் என்ன காவலாக இருக்க முடியும்?
3: நீங்களே சொல்கிறீங்க கடிக்குதுன்னு, அப்போ ஏன் நீங்கள் இங்கே கழிவு நீரெல்லாம் வெளியே விடுறீங்க?
2: கொசுனா கடிக்க தான் செய்யும், பின்ன என்ன முத்தமாக கொடுக்கும், வேற எங்கே விடுறதா?
3: பாட்டி, நீங்கள் ஏன் செப்டிக் டேங்கை கட்டி அதில் விட்டு இருக்கலாம்ல? பாத்திரம் கழுவுற தண்ணீரை கூட வாழை மரத்துக்கோ இல்லை பூச்செடிகளுக்கோ போகிற மாதிரி விட்டுருக்கலாம், கழிவு நீருக்கு செப்டிக் டேங்கில் விடுற மாதிரி போட்டிருக்கணும்ல. இப்படி தேங்கி நிற்கிற தண்ணீரில் தான் கொசு மட்டும் முக்கிறதில்ல, அந்த நாற்றம் தாங்க முடியாமல் எப்படி தான் நீங்கள் இருக்கீங்களோ, இந்த தேங்கி நிற்கிற கழிவு நீரில் கொசு உற்பத்தி அதிகமாகி அதை உங்களை கடிக்கிறதுனால தான் இந்த டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சல்கள்லாம் வருது, நிறைய நோய்களும் வருது. நம்ம கொசு தானே அப்படிங்கிறத நம்ம

0: ரொம்ப அலட்சியமாக இருந்துடும். ஆனால் இதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது தெரியுமா உங்களுக்கு?
1: அப்படியா?
0: அதனால தான் பாட்டி சொல்கிறேன், முதல்ல உங்கள் வீட்டை சுற்றி எந்த தண்ணியும் தேங்கி நிற்காமல் பார்த்துக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி டெங்கு மலேரியா மட்டும் இல்லை, பல்வேறு நோய்கள் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாட்டி.
1: சரி நர்சம்மா, நாங்க உடனே எங்க வீட்டை சுத்தி சுத்தம் பண்ணிடுறோம்.
0: நன்றி பாட்டி அம்மா, நான் இவ்வளோ நேரம் சொன்னதை கேட்டிருக்கீங்க. இனிமேலாவது சுத்தமாக இருங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. ஆரோக்கியத்தை காப்போம்.

0: ஆரோக்கியத்தை காப்போம், தூய்மையாக இருப்போம், இது சூழல் காப்போம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஜிகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

இனிய உற்சாகமான மதிய வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 1:10. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. நாம் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் விருப்பம். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

நேர்லே இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அலங்கரிக்கும் முதல் பாடல் அனுமந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த நேயர் கே முத்தரசு அவர்களின் விருப்ப பாடல் ஆவாரம்பூ என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில் உங்களுக்காக

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: சன்ஃப்ளவர் ஆயில். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: நேரிலே நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிடம் அடுத்த பாடல் மேட்டூர் காளையனூர் பகுதியைச் சேர்ந்த நேயர் பி ரங்கசாமி அவர்களின் விருப்ப பாடல். இங்கேயும் ஒரு கங்கை என்ற திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா மற்றும் கங்கை அமரன் அவர்களின் குரலில்

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: மகேந்திரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், மின்னாம்பள்ளி, சேலம்.

நேர்லே குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். நேர்லே நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் நாமக்கல் மங்களாபுரம் பகுதியைச் சார்ந்த நேயர் கா ராஜசேகர் அவர்களின் விருப்ப பாடல். பி சுஷீலா, தேவா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆகியோரின் குரலில்

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு. இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

மேலே நாம் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பை 102.5 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ஏற்காடு பண்பை 103.7 மெகாஹெர்ட்ஸில் நேயர் விருப்பம். நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் பகுதியைச் சேர்ந்த நேயர் ஆர். கோகுல் மகாலட்சுமி அவர்களின் விருப்ப பாடலாக ஒலிபரப்பாக உள்ளது. கே. எஸ். சித்ரா அவர்களின் குரலில்

0: தினப்பிரி பண்பலை 102.5 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965 23999.

நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் பெரியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நேயர் சாந்தி அவர்களின் விருப்ப பாடல். சூரிய வம்சம் என்ற திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களின் குரலில் உங்களுக்காக

நேர்லே, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ்

0: அரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தமது நெதர்லாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் ஆகியோரையும் பிரதமர் சந்திக்கிறார். வர்த்தகம், பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, தடையற்ற விநியோக சங்கிலி, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் பல்வேறு துறைகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இதில் பங்கேற்பார் என தெரிகிறது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 அதிகரிக்கும். ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி திரு வர்தனேனி ஹரீஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134 முறையாக வரும் 31 உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800117800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29 வரை தெரிவிக்கலாம். உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இணையதளம் மற்றும் பிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பொறுப்பேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். அஇஅதிமுகவினருக்கு அமைச்சரவை பொறுப்பு குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21 நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21 இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்கள்

0: நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்களை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்டு 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ள போதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15ஆம் தேதிக்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டுமென மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யமடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கிருஷ்ணகிரி எல்லுக்குட்டை ஏரியில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 1000கணக்கான மீன்கள் இறந்துள்ளதால் மீன் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள எள்ளுக்குட்டை ஏரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் வெப்பம் அதிக அளவில் காணப்படுவதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீன்கள் இறந்து கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர்வரத்து குறைந்தது காரணமாகவும் இந்த ஏரிகளில் மீன் இறப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து, கார், இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் வச்சக்காரப்பட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 12 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் ஊருக்குள் புகும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய அரசு முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியிருக்கிறார். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான மகளிர் மூத்தோர் தடகள போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 70 வயது மூத்தோர் ஆர்வத்துடன் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறுகிறது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பொழிந்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. அதிகபட்ச மழை பதிவான இடமும் அதன் அளவும் சுத்தமல்லி அணை பகுதியில் 67 மில்லிமீட்டர் மழையளவு பதிவானது. வெப்பநிலையின் நிலவரம் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக எந்த மாற்றமும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் மற்ற தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூர் பகுதியில் 38 டிகிரி செல்சியஸ் அளவு பதிவானது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக அரியலூர் பகுதியில் 23 டிகிரி செல்சியஸ் அளவும், கொடைக்கானல் பகுதியில் 12 டிகிரி செல்சியஸ் அளவும் பதிவானது. தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் 26ஆம் தேதி வாக்கில் துவங்க உள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மாலை 7:30 வலுவிழுக்கும். சுமார் 33.1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கரல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் 1 வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கனமழையாக பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கூடவே கனமழையும் பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் விதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் விதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது.

நேர்லே மதிய வணக்கம். நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.

0: முத்தழகு, கொஞ்சம் இங்கே வாயேன், உன்கிட்ட ஒன்று கேட்கணும்.
1: அட, என்ன பட்டக்கா? என்கிட்ட என்ன உங்களுக்கு தயக்கம்? என்னன்னு தான் கேளுங்க.
0: முத்தழகு, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நானும் என் பசங்களுக்கு அது இதுன்னு விதவிதமா வகை வகையா செஞ்சுதான் போடுறேன். ஆனாலும் அப்பப்போ ஏதாவது நோவுன்னு வாரத்துக்கு ஒருக்கா ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஆகுது. அங்கிட்டு போனா அந்த சத்து இல்லை இந்த சத்து இல்லைன்னு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துட்றாங்க.
1: பட்டக்கா, நீங்கள் கேட்க வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. எப்படி உன் பசங்க மட்டும் ஆரோக்கியமாக இருக்காங்க, அப்படி நீ என்ன கொடுக்குறேன்னு கேட்க வரீங்க, அதானே?
0: ஆமாம் முத்தழகு, நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலையே.
1: அக்கா, இதில் தப்பாக எடுத்துக்க என்ன இருக்கு? உங்களோட சந்தேகத்தை கேட்க வந்திருக்கீங்க, நானும் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன்.
0: ஆமாம் முத்தழகு.
1: நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் எடுக்கிற உணவு ரொம்ப முக்கியம். அதை ஏனோ தானோன்னு எடுத்தால் நமக்கு தான்க்கா தொல்லை.
0: சரி முத்தழகு, நானும் தான் என் பசங்களுக்கு சரியான உணவை சரியான நேரத்தில் சமைச்சு கொடுக்குறேன். அவங்களும் தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும்
1: அக்கா, உணவை சரியாக கொடுத்தா மட்டும் பத்தாது, அதில் எல்லா சத்துக்களும் சரியாக அடங்கி இருக்கணும். அதுக்கு பேர் தான் சரிவிகித உணவு.
0: சரிவிகித உணவா? அப்படின்னா?
1: அன்றாடம் நாம் எடுக்கிற உணவு பசிக்கு மட்டும் எடுக்கக்கூடாது. அதில் புரதச்சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து, இப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி சரியான விகிதத்தில் நாம் அதை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் சரிவிகித உணவு.
0: முத்தழகு, என்னென்னமோ சொல்கிற, கொஞ்சம் புரியுறாப்புல சொல்ல.
1: கொஞ்சம் பொறுங்கக்கா, இதோ இவங்க சொல்லுவாங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேளுங்க.
2: உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறோமே, அந்த உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்னா என்னங்க?
3: இப்போது நம்ம உடல் நலன் அப்படின்னு பேசும்போது பை டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் அளவில் ஒரு வியாதியோ ஒரு உடல் நலன் சரியின்மையோடு இருக்கிறது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது. ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. இது மூணுமே இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான மூணு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த உணவு, தொடர்ந்த உடற்பயிற்சி, நல்ல தூக்கம். இது மூணும் சேர்ந்திருந்தால் தான் நம்மளால் இந்த உடல் நலனை பேணி பாதுகாக்க முடியும்.
2: இதுக்கு வந்து உணவு, உடற்பயிற்சி, தூக்கம் இதெல்லாம் சொன்னீங்க. முதல்ல இந்த உணவு அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வருவோம். இப்போ உணவு அப்படிங்கும்போது உடல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா, உணவில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கணும், சரிவிகிதமாக அந்த சத்துக்கள் இருக்கணும், அதான் சரிவிகித உணவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த சரிவிகித உணவு அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கணும், எந்த விகிதத்தில் இருக்கணுங்க?
3: சரி விகிதம் அப்படின்னு சொல்லும் போது, சரியான விகிதத்தில் நமக்கு உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களும், ஒரு மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சத்துக்களும் சரியான அளவில் நம்ம அன்றாடம் நம்ம உணவில் எடுத்துக்கணும். இப்போது உடல் நலன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாளில் கிடைக்கிறது இல்லை, அது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றோம். நமக்கு எப்படி உணவு தேவை, நம்மளுடைய பசிக்குது வந்து வேலை வேலைக்கு பசிக்குது இல்லைங்களா, அது மாதிரி நம்மளுடைய தேவை, உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் டெய்லி நம்ம எடுத்துக்கணும். அது சரியான விகிதத்தில் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி, இப்போ மாவு சத்தாக இருந்துச்சு அப்படின்னா 40-55% நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் வந்து மாவு சத்துலேருந்து வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புரத சத்துலேருந்து 15-20% கேலரிஸ் வந்து புரதம் சாப்பிட்றது மூலிமா நமக்கு

சேர்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ கொழுப்பு சத்துன்னா அது மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்கிறோம். அது ஒரு 15-25% தேவைப்படக்கூடிய கேலரிஸை நம்ம இந்த புரதச்சத்துக்கிலேருந்தும் லிப்பிட்ஸ் அதாவது ஃபேட் ரிச் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபேட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லும் போது அனைத்தும் எல்லா உணவுகள்லையும் எல்லா பொருட்களும் இருக்குது, ஆனால் அதனுடைய ப்ரப்போர்ஷன் அதோடைய விகிதம் தான் மாறுது. இப்போ நம்ம அரிசியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரிசியில் மாவுச்சத்தும் இருக்குது புரதச்சத்தும் இருக்குது. இப்போ ஒரு முட்டைன்னு எடுத்திங்கன்னா முட்டையிலையும் மாவுச்சத்து இருக்குது புரதச்சத்து இருக்குது, பட் எதில் எது நிறையா இருக்குது அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம்.

0: மாவுச்சத்தும் இருக்குது, புரதச்சத்தும் இருக்குது. இப்போ ஒரு முட்டைன்னு எடுத்தீங்கன்னா முட்டையிலையும் மாவுச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. பட் எதில் எது நிறையா இருக்குது அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம், சரி விகித உணவுன்னு சொல்கிறோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேளைகளிலும் நம்ம சாப்பிட்றது தான் சரி விகித உணவு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்.
1: இப்போ இதில் இந்த உயிர் சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைட்டமின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அதே போல் இந்த கனிமங்கள் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுங்க?
0: ஆமாம், இப்போது எல்லாருக்கும் ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது என்னென்னா நியூட்ரிஷ்னல் செக்யூரிட்டி. இப்போ இந்தியா மாதிரி நம்ம வளரும் நாடுகளில் நம்ம இப்போ ஃபுட் செக்யூரிட்டியை அட்டைன் பண்ணியிருக்கோம், அதாவது உணவு பாதுகாப்பு அண்ட் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. இப்போது நம்மளுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லேயும் நமக்கு எல்லாருக்கும் அரிசி கொடுக்குறாங்க, கோதுமை கொடுக்குறாங்க இல்லைங்களா, பருப்பு கூட இப்போ நமக்கு கிடைக்குது நம்மளுடைய மாநிலத்தில். ஸோ அதை நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம், ஆனால் நுண்ணூட்ட சத்துக்களை நம்மளால் இன்னும் பூர்த்தி பண்ண முடியல. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஹிடன் ஹங்கர், மறைக்கப்பட்ட பசி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை நோக்கி தான் இப்போ எல்லாருமே நம்ம ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு வரோம். இப்போது இந்த கல்லூரியிலே பார்த்தீங்க அப்படின்னா உணவு சம்மந்தமாக அதாவது இந்த ஹிடன் ஹங்கரை நீக்கிறதுக்கான எப்படிலாம் சில உணவுகளை நம்ம தயாரிக்கலாம், ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ், அதோடைய தேவைகள் அன்றாடம் இருக்குது நமக்கு. நம்ம உடம்புல வந்து மொத்தமாக சேமித்து வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது, டெய்லி அதை நம்ம சாப்பிடணும், தினசரி அது நீக்கப்படுகிறது. ஸோ அந்த சத்துக்களை நம்ம சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் தொழில்நுட்பங்கள் இருக்குது, என்னெல்லாம் புதிய உணவுகளை நம்ம பண்ணலாம், இல்லை இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகளை எப்படி நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதோடைய வாழ்காலத்தை அதிகரித்து நல்ல ஒரு பையகப்படுத்தி அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த நுண்ணூட்ட சத்துக்களோடைய தேவை வந்து நம்ம சொன்ன மாதிரி அதை பற்றி சொல்லணும்னா இந்தியாவில் முக்கியமாக பெண்களுக்கு 50%-80% வரைக்கும் அயன் டிஃபிஷியன்சி அனீமியா அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது இரும்பு சத்து இல்லாமல் அயன் சத்து பற்றாக்குறை இருக்குது. இது தொடர்புடைய நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க வெவ்வேறு காலகட்டங்களில். இப்போ பூப்பெய்தல்லேருந்து அவங்க மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த அயன் குறைபாடுனால பல பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த நுண்ணூறு சத்தில் இந்த அயன் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. மேலும் இன்னொரு தகவல் சொல்லணும் அப்படின்னா பை ப்ரொடக்ஷனே, இப்போ எப்படி உங்கள் தாத்தா சாப்பிட்டதை நம்ம அப்பா அம்மா சாப்பிடல, அப்பா அம்மா சாப்பிட்டதை நம்ம சாப்பிடல, விளைய பொருளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சத்து ஜிங்க் சத்து குறைவாக இருக்குது, 30% ப்ரொடக்ஷன்லே கம்மியாகிடுச்சுங்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருமே இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த ரெண்டு தாதுக்கள் வந்து ரொம்ப முக்கியம், இரும்பு சத்தும் சரி இந்த ஜிங்க்கும் சரி. இப்போது ஒரு கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவிட் சுச்சுவேஷன் கொரோனா வந்தபோது எல்லாருக்குமே அப்போ தான் வந்து சத்தியல் துறையை நோக்கி எல்லாருமே பயணம் பண்ணாங்க, எல்லாருமே ஒரு ஆரோக்கிய உணவை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய டேஸ்ட்டை தாண்டி எப்படி வந்து நம்ம ஒரு சிறந்த உணவை எடுத்துக்கிறது, எப்படி ஒரு சத்துள்ள உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற தேடல் வந்து எல்லாருக்குமே அதிகரிச்சிருக்கு. அதில் முக்கியமாக இப்போ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து குறைபாடு நம்ம தேசத்தில் நிறையா இருக்குது, அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறோம், நிறையா உணவுகள் தயாரிக்கிறோம், புதிய உணவுகள் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உணவுகள் சிறுதானிய வகைகளில் நிறைய செஞ்சிட்ருக்கோம். அதை எப்படி ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்தி அதை நல்ல பையகப்படுத்தி அதோடைய வாழ்காலத்தை அதிகப்படுத்தி அதை எப்படி எல்லாருக்கும் சென்றடைய முடியுங்கிறத நோக்கி இப்போ பயணிக்கிறோம் நம்மலாம். இரும்பு சத்துன்னு சொல்லும் போது இதுக்காக நம்ம வந்து ரொம்ப காசு கொடுத்து இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு யோசிக்கிறது என்ன, சத்துள்ள சாப்பாடா, அது வந்து ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும், காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நம்ம வந்து ஒரு சராசரி மனிதரால் போய் வாங்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது, அது முற்றிலும் தவறான விஷயம். இப்போ ஒரு சத்துள்ள சாப்பாடுனா நான் வந்து பாதாம் எடுத்துக்கணும், நட்ஸ் எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை, ஒரு கீரை எடுத்துக்கலாம், நம்மளுடைய அடுப்ப சமையல் அறையிலே நம்மளால் ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு டப்பாவில் வெந்தயக்கீரை போட்டு வைக்கலாம், வெந்தயத்தை ஊற வச்சு நீங்கள் பண்ணிங்க ஒரு சின்ன டப்பாவில் போட்டிங்கனாலே ஒரு மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அது நம்மளால் செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் டெய்லி, இரவு நேரத்தில் எடுத்துக்காம மதியம் சாப்பிடலாம், அதில் பார்த்தீங்கன்னா தாதுக்கள் நிறைய இருக்குது, அது போக நார் சத்து நிறையா இருக்குது. இப்போது நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் தேசத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் பேர்டன் அப்படின்னு சொல்கிறோம், இருமுனை கத்தி நமக்கு இருக்குது. என்னென்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உடல் பருமன் உடல் இடை கூடுதலாக இருக்கிறதுனால அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பு, இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அது மூலியமாகலாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா கேட்ட மாதிரி நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை, அதனால் சில பிரச்சனைகள். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம இந்த சரி விகித உணவை அன்றாடம் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது, நான் சொன்ன மாதிரி சரியான உடற்பயிற்சி

0: முயற்சியும் செய்யணும். இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருக்குமே எல்லா தகவலும் கிடைக்குது. ஆனால் யாருமே அந்த தகவல் சரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது கிடையாது. அதோடைய வேலிடேஷன் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கும் போது, ஒரு அறிவியல் சார்ந்த முறைகளை பயன்படுத்தாமல் இருக்கும் போது தான் சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். நம்ம நிறையா இப்போது செய்திகள்லாம் பார்க்குறோம், திடீர்னு ஒரு தவறான உடற்பயிற்சி செய்கிறதுனால வர பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம். அப்படிலாம் இல்லாமல் ஒரு உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு சயின்டிஃபிக் முறை, ஒரு அறிவியல் சார்ந்த முறைகளில் அவங்க உடல் இடையை குறைக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது பார்க்கணுன்னா, ஒரு ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குறைக்கிறதுங்கிறது ஒரு சயின்டிஃபிக் முறை. அது எப்படி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 500 கேலரிகள் வந்து நம்ம சாப்பாட்டிலேருந்து கட் பண்ண முடியும். 500 கேலரியை நம்ம அதிகமாக நம்ம செலவிட முடியும். எப்படின்னா, உடற்பயிற்சி மூலமா. சரிங்களா, இப்போ உடல் இடை கூடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. இப்போது நிறைய பேர் வந்து, எனக்கு திருமணம் ஆக போகுது, எனக்கு வந்து நான் உடனே உடல் எடையை குறைக்கணும், இல்லை உடல் எடையை கூட்டணும் அப்படிலாம் சொல்லி நிறைய விதமான டயட்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி ஒரு அறிவியல் சார்ந்த முறைகளை பின்பற்றினாங்க அப்படின்னா, அவங்களால உடல் எடையையும் சுலபமாக குறைக்க முடியும், உடல் எடையை மெயின்டைன் பண்ண முடியும். சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்ம திடீர்னு குறைஞ்சிது, அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க, இன்னும் ஜாஸ்தியாக போயிடுவாங்க, திருப்பி அவங்களால குறைக்கவே முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்க முடியும்.
1: இல்லை, இது வந்து ஒரு சீரான முன்னேற்றமாக இருக்கணும். இப்போ ஹிடன் ஹங்கர் அப்படின்ட்டு சொன்னீங்க, அந்த மறை பசி அப்படின்னு சொன்னீங்க, அதை இப்படி கூட சொல்லலாம் இல்லைங்களா. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பசிக்குது அப்படின்னாக்க, கிடைக்கிற உணவை வந்து சாப்பிட்றாரு, அந்த குவான்டிட்டி அப்படின்ட்டு அளவு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து நிறைய எடுத்து சாப்பிட்றாரு, பசி அடங்கிருது, பசி ஆறிடுறாரு. ஆனால் வந்து அப்படி அந்த மாதிரி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கூட அவருக்கு பசி இல்லை, மறுபடியும் பசிக்கும் போது சாப்பிட்றாரு. இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அந்த எல்லா விதமான அவர் சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு குறிப்பிட்ட சத்துக்கள் தான், இப்போ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் அது மட்டும் தான் எடுத்துக்கிறாரு அப்படின்னாக்க, இப்போ மற்ற சத்துக்கள்லாம் கிடைக்காது, அதனால வந்து உடல் குறைகள் அதெல்லாம் வரும் இல்லைங்களா. அப்படி தான் சொல்கிறேன்.
0: நீங்கள் அழகாக கேட்டீங்க. இப்போ நமக்கு சாதாரணமாக பசிக்குது அப்படின்னா, நமக்கு வந்து உடல் சொல்லுது பசி இருக்கு, போய் சாப்பிட்றோம் நம்ம. இப்போ இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடுங்கிறது உடல்ல இருக்கு, ஆனா அது வெளி வரல, அது வெளிப்படுத்தல, அது வேற விதமா வெளிப்படுத்துது நம்ம உடல்ல. இப்ப வந்து ஒரு முடி கொட்டுறதா இருக்கட்டும், இப்ப நீங்க நிறைய பேர் பார்க்கலாம், கேர்ள்ஸா இருக்கலாம், பாய்ஸா இருக்கலாம், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க, சரி விகித உணவு கிடைக்கிறது இல்ல, ஒரு சத்தான உணவு சாப்பிட்றது இல்ல. அது போக இப்போ நமக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, போன்ல வச்சிருக்கோம், வெளியில் வாங்கி சாப்பிடும் பழக்கம் நம்ம கிட்ட அதிகமாயிருச்சு. இதெல்லாம் சில காரணங்கள். அப்போ வந்து நிச்சயமாக இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடை வந்து நம்ம உடல் வந்து வேறு விதமாக வெளிப்படுத்து, அதனால தான் அதை வந்து மறைக்கப்பட்ட பசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு தகவலுங்க, இப்போ நீங்கள் ஹிடன் ஹங்கர் அப்படிங்கிறத வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போது ஜென் ஜி அப்படிங்கிறோம், 2000 அப்புறம் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்குது, அவங்க ஒரு அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்கும் விதமே வேறு மாதிரி இருக்குது, அவங்களுடைய அப்ரோச்சே எல்லா துறைகள்லேயும் வேறு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு இந்த இண்டிஜினஸ் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த பாரம்பரியமாக வரக்கூடிய நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு சரியாக போகல. அப்போ இப்போதான் இந்த இங்கே தொழில்நுட்பத்தில் நம்ம அந்த விஷயங்களை புகுத்தணும். அவங்க வந்து சுவைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு சத்தான உணவா ஒரு சுவையான உணவா அப்படிங்கிறத நோக்கி போகும்போது, ஒரு உணவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம பசிய போகுது, ஆனால் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு சரி வர கிடைக்குதா. இப்போ சில ஃபுட்டெல்லாம் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜங்க் ஃபுட்டுங்கிறது என்னென்னா, இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் பெருசாக இருக்காது, அதில் வெறும் மாவுச்சத்து மட்டும்தான் இருக்கும், அது அதீத கேலரிஸ் கொடுக்கும். இப்போது நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம்? இப்போ எனக்கு நல்ல பசி இருக்குது, எல்லாருக்கும் அந்த பசிக்கக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா 4-6. எவ்வளோ டயட் இருந்தாலும் 4-6 வந்து என்னத்தையோ போய் சாப்பிட்டு தான் உடம்பை கெடுத்துக்கிறாங்க இல்லைங்களா. இப்போது ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு பேக்கரி வாசலில் இருக்காங்க, ஒரு பழக்கடை ஒரு ஆப்பிள் விற்கிறார் ஒருத்தர் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு ஆப்பிளை வாங்கி அந்த பசியை போக்கலாம். ஆப்பிள்லேயும் கேலரிஸ் இருக்குது, ஆனால் அதோட நமக்கு நார் சத்து கிடைக்குது, சில வைட்டமின்கள் கிடைக்குது, முக்கியமான சில மினரல்ஸ் கிடைக்குது. ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிட்லாம் அந்த பசியை போக்குறதுக்கு, அந்த ஹெவியான பசி இருக்கு இல்லைங்களா, அதை போக்குறதுக்கு நம்ம தான் ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கணும், எதில் சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: இந்த மாதிரி சரிவிகித உணவாக இல்லைனாக்க பலவித பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியது. ஆமாம், சரிங்க. இப்போது குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் வந்து சரிவிகித உணவாக இருக்குங்க?
0: இது வந்து இன்னொரு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வளர்ப்பில் 1000 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: எதுலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுடைய உணவு பழக்கங்களை மாற்றுறதுக்காக. இப்போது ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு எல்கேஜி கேஜி படிக்கிற பசங்களை வந்து நீ வந்து சாக்லேட் சாப்பிடாத, நீ வந்து மிட்டாய் சாப்பிடாத அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து நம்ம தான் அவங்களுக்கு அந்த உணவு பழக்கத்தை சின்ன வயசில் புகுத்துறோம். இப்போது எந்த ஒரு குழந்தையையும் ஒரு கீரை சாப்பிட வைக்கணும், இல்லை ஒரு சத்து நிறைந்த ஒரு பொடி விலங்காய் உருண்டை சாப்பிட வைக்கணும், ஒரு சத்துமாவு உருண்டை சாப்பிட வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை 2 வயசுக்குள்ளே அந்த டேஸ்ட்டை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. இப்போது அதே மாதிரி வீனிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இணை உணவுகள். இப்போது 0 பிறந்ததுலேருந்து 6 மாத காலம் வரைக்கும் நிச்சயமாக தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாய்ப்பாலில் அனைத்து விதமான சத்துக்களும் இருக்குது. இப்போ நம்ம என்ன தான் மற்ற பால் கொடுத்தாலும் அந்த மனித குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் அந்த தாய்மார்கிட்ட தான் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்ப முக்கியம்,
1: குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக.
0: நிச்சயமாக அதில் நிறைய ஆன்டிஜென்ஸ்லாம் இருக்குது, அது அம்மா கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மூலியமாக தான் போகும். நிச்சயமாக அது கொடுக்கணும், தண்ணி கூட கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தாய்ப்பால்லே தண்ணிலாம் இருக்கும். அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம், ஒரு 5.5 மாசத்துலேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுகளாக நம்ம கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. அந்த இணை உணவுகள் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கும் நமக்கு பரிந்துரைகள் கொடுக்குறாங்க. இப்போது நிறைய நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற சந்தைகளில் ஏகப்பட்ட இணை உணவுகள், குழந்தைகளுக்காகவே பிரத்யேக உணவுகள்லாம் இருக்குது. அது போய் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே முளைக்கட்டின பயறு வச்சு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன் முளைக்கட்டின பயறு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அந்த அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்காது. அந்த 1 வயசு 1.5 வயசு 6 வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த என்சைம், அந்த செரிக்க வைக்கக்கூடிய என்சைம் வந்து இருக்காது. அதனால தான் முளைக்கட்டின பயறு வகைகள், முளைக்கட்டின ராகி, அதை வீட்டிலே நம்ம செஞ்சு காய வச்சு அரைச்சி காற்றுப்புகா டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம அப்படியே பாலில் நம்ம அதை கலந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும், சந்தையில் கிடைக்கிறத விட இது ரொம்ப சிறந்த உணவு. அது போக நீங்கள் ஒரு இணை உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு புதிய உணவாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எல்லா சத்துக்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு விஷயத்தினால ஒவ்வாமை ஏற்படுது அந்த குழந்தைக்கு, ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னா, இல்லை ஒரு வாந்தியே எடுக்குதுன்னா எதனால் அந்த குழந்தை அதுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும். 2 நாள் 3 நாள் அந்த உணவை கொடுத்து அந்த குழந்தைக்கு சரியான செரிமானம் இருக்கா, அதோடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் புதிய உணவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பிக்கலாம். அது 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம், அன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்கிறோம், அதையே அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சாஃப்டாக நல்ல மசிச்சு காய்கறிகள், பழங்கள், நான்வெஜ் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். ஒரு 1 வயசு 1.5 வயசுக்கு மேலே அதுவே போதுமான சத்துக்களை கொடுக்கும்.
2: என்ன பட்டக்கா, ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்கே மாதங்கி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: கேட்ட முத்தழகு, ரொம்ப அருமையான விவரங்களை புரிய வச்சுட்டாங்க. நான் கூட நல்லா தானே சமைச்சு கொடுக்கறோம், ஆனாலும் ஆரோக்கியம் இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா சமைச்சு கொடுக்கறத விட நல்லதை சமைச்சு கொடுக்கணும்ன்றது இப்பதான் எனக்கு புரியுது.
2: அக்கா, நாம எடுக்கிற உணவுல எல்லா சத்துக்களும் சரியான விகிதத்துல இருந்ததுன்னா நாம எப்போதும் ஆரோக்கியமா இருக்கலாம். அது இப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
3: புரிஞ்சுது முத்தழகு. இனிமே என் பசங்களுக்கு சத்தான சரிவிகித உணவு மட்டும்தான் நான் சமைச்சு கொடுக்க போறேன்.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: தட்டை பயிர் ரகங்களின் சிறப்பியல்புகள் மற்றும் மருத்துவ குணங்கள். தட்டைப்பயிறு நூற்றாண்டு பழமையான பயிர் வகை பயிராகும். இப்பயிர் முதன் முதலில் ஆப்பிரிக்க கண்டத்தில் தோன்றி பின் அமெரிக்கா மற்றும் ஆசிய கண்டத்திற்கு பரவிய வெப்பமண்டல ஓராண்டு பயிராகும். ஆப்பிரிக்கா போன்ற வளரும் நாடுகளில் தட்டை பயிரிலிருந்து கிடைக்கும் புரதச்சத்து மற்றும் பிற சத்துக்கள் சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களை குறைக்கும் முக்கிய பயிராக விளங்குகிறது. இப்பயிர் சமவெளி பகுதிகளில் 25 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 750 முதல் 1100 மில்லிமீட்டர் மழை பொழிவில் மணல் சார்ந்த மண்ணில் வறட்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்ட பயிராகும். வளரும் நாடுகளில் தட்டை பயிறு உணவு தானிய உற்பத்தியிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் இலைகள் முதிராத மற்றும் முதிர்ந்த தானியங்கள் மற்றும் உடைத்த பருப்பு ஆகியவற்றிலிருந்து பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கின்றது. இப்பயிர் மனிதனுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் குறைந்த செலவில் அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து அளிக்கும் வல்லமை கொண்ட பயிராகும். இப்பயிர் குறைந்த வயதில் வளர்ச்சி அடைந்து விளைச்சலை கொடுப்பதால் வளரும் நாடுகளில் தானியங்கள் பயிர் வகை பயிர்களின் பயிர் சுழற்சி முறையில் தானிய பயிர்களின் அறுவடைக்கு முன்னரே அறுவடை செய்வதால் அப்பருவத்தில் மக்களுக்கு ஏற்படும் பசியை தீர்க்கும் பயிராக இருப்பதால் இப்பயிர் பசியை தீர்க்கும் பருவத்தைய பயிர் என்று அழைக்கப்படுகிறது. Co7, Vamban 3, Vamban 4 போன்றவை இதன் ரகங்களாகும். வெண்மை கலந்த பழுப்பு நிறமுடைய சதுர வடிவ விதை கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது இந்த Co7 ரகம். அடுத்ததாக Vamban 3. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை உடையது. வெளிர் பழுப்பு நிறமுடைய கிட்னி வடிவ விதை கொண்டது. மஞ்சள் தேமல், துரு மற்றும் ஆந்த்ரக்னோஸ் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. பெரிய விதைகளுடன் 25.22% புரதச்சத்து கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம்

0: பிற அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. அடுத்ததாக வம்பன் 4. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து கொண்டது. மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை மற்றும் காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. முதிர்ந்த, முதிராத மற்றும் உடைந்த தானிய பருப்புகளில் புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, தாது உப்புக்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் ஆகியவை மனிதனுக்கு பயன்படும் வகையில் கிடைக்கிறது. இவ்வாறு அதிக அளவு சத்துக்கள் தட்டைப்பயிரின் மூலம் மனிதனுக்கு ஒவ்வாத சத்து குறைபாட்டினை போக்கினாலும், அதிலுள்ள மனிதனுக்கு ஒவ்வாத காரணிகளான லெக்டின், ட்ரிப்சின், தேனின், பைட்ரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் போன்றவையும் உள்ளது. இவை மனிதனின் உணவு செரிமானத்தை தடுக்கும் வகையில் செயல்படுகிறது. இவற்றின் அளவை நீரில் ஊற வைத்தல், நொதித்தல் மற்றும் வேக வைத்தல் மூலம் குறைக்கலாம். தட்டை பயிரிலிருந்து கால்நடைகளுக்கு கிடைக்கும் சத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அசை போடும் விலங்குகளுக்கு தட்டை பயிறு செடி நல்ல தீவனமாக செயல்படுகிறது. ஊடு பயிராக தட்டை பயிறு பயிரிடும் போது கிடைக்கும் சத்து தனித்தனியாக பயிரிடும் போது கிடைக்கும் சத்தை விட பல மடங்கு அதிகமாக கிடைத்து விலங்குகளின் புரதச்சத்து, செரிமானம், கார்போஹைட்ரேட் ஆகியவற்றின் அளவை அதிகரிக்கிறது. ஆடு வளர்ப்பில் கடலை புண்ணாக்கிற்கு பதிலாக தட்டை பயிரின் இலை மற்றும் தாவரத்தில் உள்ள மீதி பயிரின் பாகங்கள் ஆடுகளுக்கு நல்ல சத்தாக உள்ளது. அசை போடும் விலங்கிற்கு மட்டுமல்லாமல் அசை போடா விலங்குகளான கோழி வளர்ப்பிலும் தட்டை பயிறு பல சத்துக்களை கொடுத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தட்டை பயிரில் 20% அளவிற்கு கோழி தீவனமாக பயன்படுத்தலாம். தட்டை பயிரின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதில் தட்டை பயிரின் கரையும் நார்ச்சத்துக்கள் மற்றும் புரதச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. கேன்சர் செல்களின் வறட்சியை தடை செய்வதில் தட்டை பயிரின் ஆன்டி ஆக்சிடென்ட் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிப்பதில் முக்கிய பங்காக செயல்படுகிறது. தலைமுடிகளின் உதிர்வை குறைத்து முடிகளின் வளர்ச்சிக்கும் மிருது தன்மைக்கும் பளபளப்பிற்கும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. சிறுநீரக கல்லை கரைப்பதில் தட்டை பயிறு மற்றும் இலையின் சாறு முக்கிய பங்கு வகிக்கிறது. குறைந்த கொலஸ்ட்ரால் அளவிற்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைப்பதிலும் தட்டை பயிரில் உள்ள ஃபினாலிக் பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் செயல் மூலம் மனிதனின் உடல் நலத்திற்கும் நுண்ணுயிர், வைரஸ் மற்றும் பூஞ்சாணம் ஆகியவற்றிற்கும் எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவும் செயல்படுகிறது. தட்டை பயிரில் உள்ள ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் மூலம் இதய நோய்கள் உருவாகாமல் தடுக்கிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அகில இந்திய வானொலியின் தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30. நேர்களே, நாம் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி ஒரு பட பாடல். இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் திரைப்படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து இருக்கக்கூடிய அழகான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அலங்கரிக்கும் முதல் பாடல்

0: ಕಲೆಮಗಲ್ ಕಲಾಲಯ ಮೆಟ್ರಿಕ್ ಮೇಲ್ನೆಲೆ ಪಳ್ಳಿ ಮತ್ತೂರ್. ಅಬಾಕಸ್ ಕ್ಲಾಸ್, ರೋಬೋಟಿಕ್ಸ್, ಸ್ಪೋಕನ್ ಇಂಗ್ಲಿಷ್, ನೀಟ್ ಜೆಇಇ ಕ್ಲಾಸ್, ಎಐ ಅಂಡ್ ಸ್ಟೆಮ್ ಲರ್ನಿಂಗ್ ಕ್ಲಾಸ್ என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: அறுவடைக்கு நெல்லுங்கள போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
3: அப்பா,
2: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி

மேலே நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களின் இசையில், ரவிசங்கர் அவர்களின் வரிகளில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே எஸ் சித்ரா அவர்களின் குரலில் உங்களுக்காக.

நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்தில் இருக்கும் பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் தாமரை அவர்களின் வரிகளில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா அவர்களின் குரலில் உங்களுக்காக

0: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution, NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.

நேர்களே, பிற்பகல் 2:48 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz-இல் ஒரு பட பாடல். இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்தில் இருக்கும் பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் பழனி பாரதி அவர்களின் வரிகளில், ஹரிஹரன் அவர்களின் குரலில் உங்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: டைம் 4 ஆச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவள போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
4: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன்.
5: சபா, என்ன வெயில், என்ன வெயில். அம்மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
4: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
3: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
5: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலாம்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
3: கோவப்படாதுமா, இந்த இந்த மோரை குடி.
5: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
3: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
6: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
7: வர வர இந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஃபேனை கொஞ்சம் வேகமா வச்சுட்டு ஒரு பாட்டாவது போடு, கேப்போம். நானே அவிஞ்சு போய் கிடக்குறேன், இதுல பாட்டும் அதே மாதிரியா?
0: பானங்களை
7: தவிர்த்து மோர், கஞ்சி போன்ற குளிர்ச்சியான பானங்களை அருந்தலாம்.
0: உடலுக்கு வெப்பம் தரக்கூடிய அசைவ உணவுகளையும் எண்ணெய் பதார்த்தங்களையும் தவிர்க்கலாம்.
7: நீர் சத்து அதிகமாக உள்ள தர்பூசணி போன்ற பழங்களை சாப்பிடலாம்.
0: வெப்பத்தை வெல்வோம்,
5: வெப்பத்தை வெல்வோம்,
7: உடல் ஆரோக்கியத்தை காப்போம்.

நேரே நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடலாக ரவிசங்கர் அவர்களின் வரிகளில் சுஜாதா அவர்களின் குரலில்

இன்னிசை சார்லோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நீ உறவுகளுக்கு வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் 3:01. இன்னிசை சார்லோடு இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. இனி நாம கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் செவியில் கழக்கல் பாடல்கள். திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கும். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். அந்தி மாலையை தொடும் நேரத்தில் இதமாய் இணைந்து கேட்டு ரசிக்கலாம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இதில் உதறுகள் முணுமுணுக்கும், உள்ளங்கள் கேட்க துடிக்கும், உங்களுக்கு பிடித்தமான இடைக்கால பாடலை கேட்டு ரசிக்கலாமா? எப்படி கேட்கலாம்? இப்போ நீங்கள் கேட்குறது எனக்கும் கேட்குது, எப்படி கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கேட்குது. ஸோ சிம்பிள் தான், உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து 0434242443 என்ற எண்ணை சேவ் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடித்தமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊரின் பெயரினையும் தட்டச்சு செய்து பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய மொபைல் செயலி வாட்ஸ்அப்பிலிருந்து அனுப்பி வச்சா உங்களுக்கு பிடித்தமான பாடலை தலையசைத்து கேட்கலாம். வாங்க கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. என்ன நேர்களே, ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுக்கு பிடித்தமான பாடலை கட்சவியில் கேட்கலாமா? கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்கலாம். தர்மபுரியிலிருந்து சாரதா ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்காங்க, தவசி படத்துலேருந்து ஒரு பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோ அவங்களுக்கான பாடலும் உங்களுக்கான பாடலாக.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
6: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
5: படிச்சுட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
6: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
5: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லுப்ல.
6: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
5: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
6: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
5: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
6: பொதுநலன் கருதி
5: தர்ம புரிப்பான்பலை 102.5.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில். விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்
2: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
5: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள். தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும்

0: அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில் தருமபுரி.
1: இதயம் தொட்ட வரிகளாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பையா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சேலம் பகுதியிலிருந்து தரணிஷ் இவங்களுக்காக இனிதானது ஒரு பாடல்.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
1: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
2: ஸ்ரீனி சார், நீங்களா?
1: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
3: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?
1: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
6: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
5: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
6: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
0: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999. நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
8: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: நேயர்களின் கவனத்திற்கு ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை இம்மாதம் 7ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்ப பதிவும் செய்து கொள்ளலாம். பிஏ தமிழ், பிஏ ஆங்கிலம், பிகாம், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க www.tngass.in இணையதள முகவரியை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். மாணவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு இந்த கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அணுகி பயன்பெறலாம். சேர்க்கை பற்றிய மேலும் விவரங்கள் அறிந்திட 91-76-50-17-76 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார்.
10: இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கழகல் பாடல்கள். திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நம்ம கேட்கலாம். தும்பரகாம்பட்டியிலிருந்து மகேஷ் மாயக்கண்ணன் இவங்க கேட்டிருக்காங்க, திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோ அந்த நேயருக்காகவும் உங்களுக்காகவும் இனிதானது ஒரு பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர்

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: ராயக்கோட்டை

0: பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
1: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர் அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
2: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
3: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
3: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
2: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
3: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
2: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். Call 90254-00159.

0: இன்னிசையோடும் இசைமழையோடும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை எப்படி கேட்கணும் அப்படின்னா 0-4-3-4-2-24-40-30 என்ற எண்ணை உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கூட சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊரின் பெயரையும் தட்டச்சு செய்து அனுப்பினால் உங்களுக்கு பிடித்தமான பாடல் தொகுப்புகளாக கேட்டு ரசிக்கலாம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில்.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
2: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
5: முடிஞ்சு, எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
6: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
5: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
7: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
8: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
9: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
8: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
9: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
11: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
14: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: 3:31 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேர்களே, திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். உஷா

சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சிபியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்குமான பாடலை உங்களுக்காக கொடுத்துட்டே தான் இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. ரோஜா திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மாதிரி ஹாட்டான சமயத்தில் ஒரு சின்ன சின்ன மலைத்துளைகள் நம்ம பக்கம் வந்துச்சுன்னா நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கேட்டிருக்காங்க. டி ஆராதனா மாக்கனூர் பகுதியிலிருந்து, அந்த நேருக்காகவும் உங்களுக்காகவும் ஜில்லுன்னு ஒரு மலைக்காற்று இன்னிசையில்

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
7: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேருக்கிலே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. இப்ப அப்படி சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுவும் ரொம்ப ஸ்வீட்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். இருக்கும் தித்திக்குதே படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அரியலூர் பகுதியிலிருந்து வீரதுரை இந்த நேயருக்காகவும் பண்பலை நேயர்களுக்காகவும் இனிதான ஒரு பாடல் கொடுத்துடலாமா?

0: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. 28 PR சீனிவாச ராவ் தெரு, தருமபுரி.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்

0: இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்,
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: இன்னிசை சாரல் இதயம் தொட்ட பாடலாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது உங்களுடைய விருப்ப பாடலாக கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. மொழி திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு மாவட்டம் ஈங்கூர் பகுதியிலிருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
4: 37 அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீசர்கள், கிருஷ்ணகிரி.
6: நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி.
7: அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
8: தம்பி ஊருக்கு புதுசோ?
7: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
8: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
7: என்ன சொல்றீங்க, புரியலையே.
8: இல்லை தம்பி, இந்த ரோட்டில் போகிற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன். அதான், இந்தாங்க டீ குடிங்க.
7: என்னமோ சொல்கிறீங்க, சரி கொடுங்க.
8: டீ எப்படி?
7: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
8: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆகிட்டீங்க, உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்.
7: என்ன விஷயம்னா?
8: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க? ஆமாம்.
7: ஏன்னு அப்படி கேட்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
8: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
7: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்லை.
8: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா. அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
7: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
8: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
7: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ண.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
10: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
9: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
11: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
12: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே. வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
13: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965-23999.
2: இன்னைக்கு கட்சவியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. கானப்பட்டியிலேருந்து ராதிகா, மயிலாடுதுறையிலேருந்து கே சிவசுப்பிரமணியம், சின்னம்பள்ளியிலேருந்து சுதாகுமார், மாட்லாம்பட்டியிலேருந்து தண்டபாணி, தர்மபுரியிலேருந்து காளியம்மாள், கானப்பட்டியிலேருந்து நவீன், ஆயிக்கவுண்டன் பாளையம் பகுதியிலேருந்து கந்தசாமி, அவினாசிலிருந்து குமார், பூந்தமல்லியிலேருந்து நவீனா, காரிமங்கலம் பகுதியிலேருந்து கீர்த்தனா, தர்மபுரியிலேருந்து சித்தன்கொட்டாய் பகுதியிலிருந்து முருகன், மேட்டூர் பகுதியிலிருந்து நலன் முத்துசாமி, பெருந்துறை பகுதியிலிருந்து சோமசுந்தரம், குக்கல்மலை பகுதியிலிருந்து ராஜேந்திரன், பாலக்கோடு பகுதியிலிருந்து மாரியப்பன், மதிகோன்பாளையத்திலிருந்து சுகுணா மோகன், இவங்க எல்லாமே பாடல் கேட்டிருந்தாங்க. நேரம் குறைவின் காரணமாக நேர்கள் கேட்ட பாடலை இன்றைக்கி கொடுக்க முடியல. டெய்லி டெய்லி நம்ம கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் 3 மணிக்கு வந்துட்டுருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய பாடல்கள் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இனிசையாகவும் இசை மழையாகவும் கேட்டு ரசித்தோம். இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய தெரிவு பாடல்கள் கொடுத்தவங்களோட பாடல் இன்னும் 7 நாளைக்கு அப்புறம்தான் உங்களுக்கான பாடல் பண்பலையில் நம்ம கேட்டு ரசிக்க முடியும். பாடல்களை கேட்டு ரசித்த நெய்ய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். எனக்கு பாடல் கொடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் கொடுத்த நெய்ய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நெய்ய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவீடு கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். இன்னும் சில நொடிகளில் நாடகம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் நடித்தவர்கள் தளவாய் எம் மனோகரன், எஸ் நந்தினி, எம் ஜெகநாதன், எஸ் பார்வதி, எம் ஜோதி பாலசுப்ரமணியன், ஆர் ஜெயகோமதி நாயகம், கே விஜயகுமார் மற்றும் பொன் ரமேஷ்குமார் ஆகியோர். அமைப்பு எஸ் விஜயகுமார்,

0: ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க?
1: பார்வதி, ஐஸ் வண்டிக்காரன் வந்திருக்கான் போல் இருக்கு. பெல் சத்தம் கேட்குது. வெயிலுக்கு ஐஸ் சாப்பிடும் போல் இருக்கு. ரெண்டு பேரும் ஐஸ் சாப்பிடலாம், வாங்கிட்டு வரையா?
0: ஆனா இது ஐஸ் வண்டிக்கார சத்த மாதிரி தெரியலையே. இருங்க, ஜன்னலை திறந்து பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க.
1: என்ன பார்வதி, என்னாச்சு? ஆட, பக்கத்து வீட்டுக்கார புது பைக் வாங்கியிருக்கான்.
0: அவங்க வண்டிய பார்த்து நம்ம பொறாமப்படணுமா? அதான் சத்தமா மணியாட்டி சொல்றாங்க.
1: நாம வாங்கின 40-inch டிவி ஆட்டோல வந்து இறங்கினத பார்த்துட்டு அதுக்கு போட்டியாத்தான் வண்டி வாங்கியிருக்காங்க. போக போக நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் போல இருக்கு.
2: ஏங்க, பெல்லு நல்லா சத்தம் வர மாதிரி ஸ்பீடா ஆட்டுங்க.
3: அட, இதுக்கு சவுண்ட் அவ்வளவுதான் வரு? சவுண்ட் அதிகமா வேணும்னா சாப்பாட்டை தட்டத்தான் தட்டணும். ஆமா, வண்டியை கோயில்ல பூஜை பண்ணித்தானே கொண்டு வந்தோம், மறுபடியும் எதுக்கு வீட்டு முன்னாடி இப்படி பண்ற?
2: இங்க நம்ம பைக் வாங்குனதே பக்கத்து வீட்டுக்கு போட்டியாதான். முதல்ல அவங்க வண்டிய பாக்கட்டும்.
3: அட, ஆல்ரெடி அவங்க நாம என்ன பண்றோம்னு பாத்துட்டு தான் இருக்காங்க. ஏமா, அவங்களுக்கு நமக்கும் இருக்கிற சண்டையில அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, போட்டிக்கு நாம பெரிய டிவி வாங்கினோம், அவங்க கட்டில் வாங்கினாங்க, நம்ம சோபா வாங்கினோம், அவங்க ஏசி வாங்கினாங்க, நம்ம வண்டி வாங்கியிருக்கோம், அவங்க பையனை ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட்டாங்கன்னு நாம நம்ம பையனை கொடைக்கானல் கான்வென்ட்ல சேர்த்து விட்டுருக்குறோம். இப்படியே அவங்களுக்கு போட்டியா பொருளை வாங்கி வாங்கி அவங்க பொறாமப்படட்டும்னு 4 வீட்டு சாமான சேர்த்து வச்சிருக்கிறோம். வாங்கின பொருளுக்கே இன்னொரு வீடு கட்டணும் போல இருக்குதாப்பா.
2: இது நம்ம மான பிரச்சனைங்க. அவங்க நமக்கு பிரஷர் ஏறட்டும்னு பண்ணும் போது நாமளும் அவங்களுக்கு பிரஷர் கொடுக்கணுங்க, அப்பதான் நமக்கு பிரஷர் குறையும்.
3: போதுமா? போது போது, நீ பேசுறது எனக்கு இன்னும் பிரஷர் ஏறிடும் போல இருக்குது.
2: சரி சரி, வண்டியை எடுங்க. அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் வீட்டை பூட்டிட்டு வரேன், மருதமலை வர போயிட்டு வரலாம்.
3: போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம்.

0: அப்பப்பாப்பா, என்ன வெயில் என்ன வெயில்! ஆஃபீஸில் இருந்து வீடு வர்றதுக்குள்ள தினம் பெரிய சாதனையாகவே இருக்குது. பார்வதி, பார்வதி, என்ன நெய் வாசம் வீட்டை தூக்குது?
1: வாங்க வாங்க, பக்கத்து வீட்டில இருந்து நெய் வாசம் வந்துச்சா? உன் வீட்டில இருந்து மட்டும்தான் நெய் வாசம் வருமா? என் வீட்டில இருந்து வரும்னு இன்னைக்கு நெய் தோசை, நெய் ரோஸ்ட், நெய் பணியாரம்னு எல்லாம் சுட்டி அடுக்கி வச்சிருக்கேன். வாங்க வாங்க, சாப்பிடலாம்.
0: ஆமா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாளாவது நெய்யில தோசை சுட்டு போட்டிருப்பியா? சண்டைக்காரி வீட்டில் நெய் வாசம் வீசுதுன்னு நம்ம வீட்லேயும் வீச வச்சுட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியாவது நான் இன்னைக்கு நெய் தோசை சாப்பிட போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: என்னங்க என்னங்க
0: என்ன பார்வதி?
1: சாப்பிட்டு முடிங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: விஷயமா? அம்மா தாயே, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, நான் அப்புறமா சாப்பிட்றேன்.
1: பசியோடு வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நான் சொல்கிறேன்.
0: வேண்டாம்மா, சாப்பிட்றதுக்கு அப்புறமா நீ சொல்கிற விஷயத்தால் என் வயிறு கலக்கிட போகுது. முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: வர அஞ்சாந்தேதி நம்ம கல்யாண நாள் வருது இல்லையா?
0: ஆமாம், வைகாசி அஞ்சாந்தேதி நம்ம கல்யாண நாள். ஓ, கல்யாண நாள் அன்னைக்கு ஊட்டியில் ஃப்ளவர் ஷோவும் வருது, அதனால் ஊட்டி கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், கரெக்டா?
1: ஐயோ, அது இல்லைங்க, அதை விட முக்கியமான விஷயம்.
0: அதை விட முக்கியமானதான் பார்வதி, நேராக ஆக ப்ரெஷர் ஏறுது. முதல்ல உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: சரி, நீங்கள் எப்போவோ சாப்பிடுங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நாம ஒரு கார் வாங்கலாம்னு சொல்ல வந்தேன்.
0: என்னது, காரா?
1: ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் கொடியில துணி காய போட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல பக்கத்து வீட்டு ராதா அவ புருஷனோட புது வண்டியில ஏறி என்ன நக்கலா பார்த்து சிரிச்சிட்டு போறா.

0: எனக்கு ஒரே அழுகையா வந்துருச்சு. அதனால தான் நாம அவளுக்கு போட்டியா ஒரு காரை வாங்கியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
1: பார்வதி, ராதா சிரிச்சிட்டு போறாங்கிறதுக்காக நாம கார் வாங்க முடியுமா? இப்ப நான் வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் கார் வாங்கி நம்ம வீட்டு ஷோகேஸ்ல வேணா வைக்கலாம். இப்ப அதுதான் என்னால முடியும்.
0: அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட நான் அவமானப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கே.
1: பார்வதி, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற எங்க முதலாளிக்கே கார் கிடையாது தெரியுமா? நாம மட்டும் கார் வாங்குறது எங்க முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வையே, நாம வசதியா இருக்கும்னு நினைச்சிட்டு இந்த வருஷம்

0: பர்வதி, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற எங்கள் முதலாளிக்கே கார் கிடையாது, தெரியுமா? நாம் மட்டும் கார் வாங்குறது எங்கள் முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வையே, நாம் வசதியாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டவே கட் பண்ணிடுவார்.
1: நாம கார் வாங்குறத உங்க முதலாளிக்கு ஏன் சொல்றீங்க? காரை வாங்கிட்டு சத்தம் இல்லாம வீட்டு மாடி நிறுத்திக்க வேண்டியது தானே? இது கூடவா உங்களுக்கு சொல்லி தரணும்?
0: என்ன நீ, கார் வாங்குறது என்னமோ சர்வ சாதாரணமாக ஒரு கர்ச்சிப்பு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கார் வாங்க 5 லட்சம் 10 லட்சம் பணம் தேவைப்படுமே, அதுக்கு எங்கே போகிறது? நீ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா?
1: நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். உங்களை யார் புது கார் வாங்க சொன்னா?
0: நீ சொல்றது புரியலையே.
1: புரியிற மாதிரி சொல்றேன் கேளுங்க. கார் டீலர் கிட்ட வேலை பார்க்கறாருல என் மாமா, அவர் சொன்னாரு பழைய யூஸ்டு கார் எல்லாம் 1 லட்சம் ரூபாயில இருந்தே இருக்கும் மாமா, அதை வாங்கிப்போம்.
0: என்ன, 1 லட்சம் ரூபாய்க்கு காரா? பாத்துமா, 1 லட்சம் ரூபாய்க்கு இன்ஜின் இல்லாமல் வெறும் காரோட பாடியை மட்டும் கொடுக்க போறாங்க.
1: எங்க மாமா எப்பவும் நமக்கு நல்லது தான் சொல்லுவாரு, அவர் சொன்னா நல்லா தான் இருக்கும், நம்பிக்கையோட வாங்குவோம்.
0: சரிம்மா, இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணுறது? ஏற்கனவே நம்ம பக்கத்து வீட்டுக்கார் 1 ரூம் எக்ஸ்ட்ரா எடுத்தான்னு நாம் லோன் வாங்கி 3 ரூம் எடுத்தோம். அந்த லோன் வேற இருக்கே.
1: நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு உங்ககிட்ட 1 பவுன் மோதிரமும் 2 பவுன் செயினும் இருக்கே, அதை பேங்க்ல வச்சு காரை வாங்கிடலாம். எப்படி என் யோசனை?
0: போகிற போக்க பார்த்தா என்னையே யாருக்கிட்டையாவது அடமானம் வச்சாலும் வச்சிருவ போல் இருக்கே.
1: இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நம்ம அடமானத்தை விட நம்ம தன்மானம் தான் பெருசு.
0: என்ன பண்றது?

0: என்னராதா பக்கத்தை விட்டே பாத்துட்டு இருக்கிற? இன்னைக்கு மாடு குதிரை ஏதாவது வாங்கி கட்டி வச்சிருக்காங்களா?
1: அது இல்லங்க, பார்வதியோட மாமனார் ஊர்ல இருந்து வந்திருக்கார் போல இருக்கு. வாசல்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு, பாத்தீங்களா?
0: ஓ, அவரை நீ இப்பதான் பாக்குறியா? நான் காலையிலேயே அவர் பாத்துட்ட, சித்திரக்கணிக்கு வந்திருக்கார் போல இருக்குது.
1: சரி சரி, பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு. எம் மாமனார்? அதான், உங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடாதீங்க. உங்க அப்பா உடம்பு சரியில்லாதவர், எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாரு, எந்நேரமும் பாத்ரூம்க்கு நடந்துகிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு புலம்பிட்டே வர இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் சுடுதண்ணி சுடுதண்ணின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்தா வீடு ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிடும். அவரை பார்க்கவே ஒரு ஆள் வேணும். பக்கத்து வீட்டுனால எனக்கு வேற பிரஷர் இறங்கவே மாட்டேங்குது. எத்தனை மாத்திரை தான் நான் சாப்பிடுறது?
0: ராதா, ஒரு தப்பு நடந்து போச்சு ராதா.
1: என்னங்க, என்னாச்சு?
0: நம்ம பக்கத்து வீட்டு பகையினால அவங்க எது வாங்கினாலும் போட்டிக்கு நாமளும் எதையாவது வாங்கிடுறோம். பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா கோபப்பட்ட நீ போட்டிக்கு எப்படியும் உன் மாமனாரை, அதாவது எங்க அப்பாவை, உடனே கிளம்பி வர சொல்லுவேன்னு நினைச்சு காலையிலேயே அவர் வந்து ஆட்டோவில் இறங்கும் போதே எங்க அப்பாவையும் உடனே கிளம்பி வர சொல்லிட்ட. பக்கத்து வீட்டுக்காரர் ஆட்டோர் வந்து இறங்கினால எங்க அப்பாவை கார்ல வந்து இறங்கணும்னு ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்க. அநேகமா இன்னொரு 5 நிமிஷத்துல எங்க அப்பா கம்பீரமா கால் டாக்ஸில வந்து இறங்கிடுவாருன்னு பாரு. அதோ அதான் அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு போல இருக்கே. அப்பா வாங்கப்பா, வாங்க வாங்க.
2: வர்றேன்டா வர்றேன். நீயே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்.
0: அப்பா, உங்களை கார்ல கூட்டிட்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீங்க வேற ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, அதான் காரவே அனுப்பிச்சு விட்டேன்.
1: வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்காங்களா?
2: ஏதோ மாத்திரை மருந்துல என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குமா. உங்க அத்தையும் எனக்கு நேரத்துக்கு பக்குவமா சமைக்கணும், நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும், அதனால நானும் வந்து உங்களோட இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னா. நான் தான் ஓவர் வெயிலா இருக்கு, நீ வர வேண்டாம், எல்லாம் என் மருமக பாத்துக்குவான்னு ரயில் ஏறி வந்துட்டேமா.
1: ஆமா ஆமா, உங்களையெல்லாம் பாத்துக்கதான் நான் ஒருத்தி இருக்கேனே, அப்புறம் எதுக்கு அத்தை?
0: சரி சரி ராதா,

0: ஏ, அப்பாவுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா போ.
1: அம்மா ராதா, மதியம் சாப்பிட வேண்டிய மாத்திரையே இன்னும் சாப்பிடல, அதனால கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டு வாமா. அப்படியே வரும்போது சுகர் போட்டும் போடாமையும் சூடா இருக்கிற மாதிரியும் ரொம்ப சூடும் இல்லாத மாதிரி ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. முடிஞ்சா செம்பு டபரா செட்ல கொண்டு வாமா.
2: நான் சொன்னது கரெக்டா நடக்குது பாத்தீங்களா?
1: கரெக்டா? என்ன நடந்தது? என்னம்மா சொல்ற?
0: அது அது ஒன்றும் இல்லைப்பா. அது நீங்க வந்ததுமே சக்கரை கம்மியா டீ போட்டு கொடுக்கணும்னு ராதா சொன்னா. அது நீங்களே கேட்டுட்டீங்கன்னு ராதா ஞாபகப்படுத்தா. இல்ல ராதா?
2: ஆமா ஆமா.
0: ராதா போய் டீ போட்டு கொண்டு வா போ.
1: கோபி
0: சொல்லுங்கப்பா.
1: பக்கத்து வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? என் சிநேகிதன் சிவராம வந்திருக்கானா?
0: வந்திருக்காருப்பா. ஆனா இப்ப எங்களுக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லப்பா. நீங்களும் அங்க போகக்கூடாதுப்பா. மனசுல வச்சுட்டு பெசாம வீட்டுக்குள்ளேயே இருங்கப்பா.
1: என்னப்பா, ரெண்டு குடும்பமும் அண்ணன் தம்பி மாமன் மச்சா மாதிரி ஒத்துமே இருந்தீங்க, இப்ப திடீர்னு பேசிக்கிறதுன்னு சொல்றீங்களே, ஏன்பா என்னாச்சு?
0: அது பெரிய கதைப்பா, அதனால பெரிய சண்டையே வந்துருச்சு போங்க.
1: அதுதான் என்னங்கிற?
0: அப்பா, அவங்க வீட்டு குப்பை பறந்து வந்து நம்ம வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு. அதை ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், காத்தடிச்சா பறந்துதான் வரும்னு சொல்லிட்டான். இது என்னப்பா நியாயம் இது?

0: அடா, என்னது வீட்டுக்குள்ள ஒரே புகையா இருக்குது? ஜன்னல திறந்து என்னன்னு பாரு.
1: ஆமா, ஒரே புகையா வருது. இருங்க பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க.
0: ஏன், என்னாச்சு?
1: எதிர் வீட்டுல கார் வாங்கிருக்காங்க போல இருக்கு.
0: காரா? என்ன சொல்ற? அடே ஆமா, கார் வாங்கிக்கிறாங்க. அட அவன் வருமானத்துக்கு காரா? எப்படி வாங்கினா?
1: ஏங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பீங்களா?
0: என்னது? ஒன்னு சொல்ல போறியா? அம்மா தாயே, இதுக்கு மேல வாங்கறதுக்கு ரயிலும் ஏறாப்படன்னு தான் இருக்கு. அதையெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுமா?
1: கவலையே படாதீங்க. இனிமே நாம ஒண்ணுமே வாங்காத மாதிரி நான் ஒரு முடிவு பண்றேன்.
0: வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடலான்னு சொல்றியா?
1: எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்த சொல்றீங்களா?
0: நீ சொல்றது புரியலையே.
1: பக்கத்து தெருல பரிகாரம் பரமசிவம்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் நம்ம குறைய சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் நின்று அவர் சுத்தி போடுவாராம். அப்படி அவர் நம்ம வீட்டில் வந்து சுத்தி போட்டா நாம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது 30 நாள்ல நடந்துருமா?
0: என்னம்மா இது, ஒரு லாஜிக் இல்லாம பேசுற. அவர் வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் சுத்தி போட்டா நம்ம வீட்டை டைல்ஸ் தான் உடையும்.
1: எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு விளையாட்டு தான். அவரு சுத்தி போடுறது சுத்தியில இல்லைங்க, எலுமிச்சம்பழத்தை.
0: எலுமிச்சம்பழத்தினால நாம நினைச்ச காரியத்தை எல்லாம் பண்ணலாம்னா நான் வேலைக்கு போகாம சம்பாதிக்க சுத்தி போட சொல்றியா?
1: ஏங்க, நம்புனாதான் நடக்கும். வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
0: சரி சரி, எதுக்கு எலுமிச்சம்பழத்தை சுத்தி போடலாங்கிற?
1: வீட்டை வித்துட்டு வெளியே போகதான்.
0: நம்ம வீட்டையா?
1: நம்ம வீட்டை இல்லைங்க, பக்கத்து வீட்டை. அவங்க வித்துட்டு வெளியே போக வைக்கலாங்கிறேன்.
0: அப்படியா? அதுவும் சரிதான். அவங்க வீட்டை வித்துட்டு வெளியே போயிட்டா நாம நிம்மதியா இருக்கலாங்கிற.
1: கரெக்ட். இவ்வளவு நேரம் நான் பேசினதுல இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு.
0: இத பாரு ராதா, நாம நிம்மதியா இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் என்ன பூசணைக்காயே சுத்த சொன்னாலும் நான் ரெடி.

0: என்ன மணி? காரையும் எங்கள் வீடு நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டேன்.
1: என்ன பண்ணுறதுப்பா, திடீர்னு கார் நின்று போச்சு, செல்ஃப் வேறு எடுக்க மாட்டேங்குது. மெக்கானிக்கை தேடிட்டு போனேன்.

0: கிடைச்சாங்களா? வர்றேன்னு சொன்னாங்களா?
1: ஒர்க் ஷாப் பக்கத்தில் தான் இப்போ இருக்குது. ஒர்க் ஷாப்பில் தான் ஆள் இல்லையா, காரை தள்ளிட்டு கொண்டு வந்தால் பார்க்கலான்னு சொல்கிறாங்க.
2: எனது வண்டியை தள்ளிட்டு போகணுமா?
1: ஆமாம், நாம் தான் சேர்ந்து தள்ளிட்டு போகணும். எல்லாம் ஒன்றால் நடந்தது, அதனால் எல்லாம் நீ இதே அனுபவிக்கணும்.
2: எனது என்னாலையா? நல்லா ஓட்டி பழகிட்டு அப்புறம் எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா ஓட்ட தெரியாம வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு இங்க கொண்டு வந்து கத்திரி வயில நிக்க வச்சுட்டு இருக்கீங்க.
1: பார்வதி, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? எனக்கு காரெல்லாம் நல்லாவே ஓட்ட தெரியும். நீ இத கண்ணை திறந்துட்டே பாலங்கிணத்துல போய் விழுந்திருக்க.
2: பாலங்கிணத்துல விழுந்துட்டேனா? என்ன சொல்றீங்க?
1: நீ தானே காருன்னு வீட்டுக்கு முன்னாடி நின்னா போதும்னு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு தகரட்டப்பா வாங்க சொன்ன, அது இப்படித்தான் இருக்கு.
2: ஏ மாமா, நல்ல வண்டி, ஒரே ஒரு ஓனர், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குன்னு சொன்னாரு.
0: வியாபாரி தகரத்தை கூட தங்கம்னு தான் சொல்லுவாங்கம்மா. நாம தான் அது தங்கமா தகரமானு பார்த்து வாங்கணும்.
2: ஏ மாமா, இப்படி எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துறீங்க? காரெல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம 3 பேரும் கார் எடுத்துட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரி விளக்கெண்ணைய ஊத்திட்டு பார்த்தாலே, அதனாலதான் கார் நின்று போச்சு.
0: ஏமா, நமக்கு தலைவலி வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாம தான் பார்த்து வாங்கியிருக்கணும்.
1: அப்பா, கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? ஒர்க் ஷாப் 200 மீட்டர் தான் இருக்குது. 2 பேரும் கொஞ்சம் காரை தள்ளுங்க. என்ன பார்வதி, நின்று எதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? இன்பமும் துன்பமும் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இன்பத்தோட துன்பத்தையும் ஏற்றுத்தே ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தோம்னு வெய்யே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்தாலும் பார்த்துருவாங்க. அப்புறம் தேவையில்லாமல் உனக்குத்தே ப்ரெஷர் ஏறு. வண்டியை கொஞ்சம் தள்ளுங்க.
0: ஆமாம்மா, ரோட்லேயும் யாரையும் காணோம். கொஞ்சம் பிடிச்சி தள்ளுமா, வண்டி ஒர்க் ஷாப்பில் விட்டு பார்த்துடுவோம். தள்ளு
1: தள்ளுங்க தள்ளுங்க.
2: இன்னும்
1: கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்

0: ராதா, ராதா.
1: என்னங்க, வரும்போதே பரபரப்பா வரீங்க?
0: ஹாஸ்டல்ல இருந்து போன் வந்துருச்சு.
1: நம்ம பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்தா?
0: ஆமா, அவனோட மிஸ் தான் போன் பண்ணாங்க. இங்க அவன் முக்கே தொட மாட்டேங்கிறான். என்ன ஆரம்பித்தாலும் டிவி செல்போன் பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல அனுப்புனா அங்கேயே அவன் குறும்பு பண்றான். போன் பண்ணி சொல்றாங்க.
1: அங்கேயும் போய் குறும்பு பண்றானா? அவன் அப்பனை போலவே இருக்கான்.
0: என்ன ஏன் வம்பு கிழக்குற? உங்க அப்பனை போலதான் இருக்கான்னு சொல்லு. பேர எடுக்கிற வயசுல உங்க அப்பா தலைக்கு டை அடிச்சுட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அலையிறாருல்ல, அந்த குறும்பு தான் பேரங்கிட்ட இருக்குது.
1: அவருக்கு தலை முழுக்க முடியிருக்கு, அதனால அவர் டை அடிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பொறாம? முதல்ல ஸ்கூல்ல என்ன ஆச்சு அதை சொல்லுங்க.
0: உன் மகன் கூட படிக்கிற பசங்களோட சண்டை போட்டுட்டு கையில் ஒரு கத்தியை எடுத்துட்டு மீன் மிட்டுற மாதிரி வெட்டிடுவேன், கோழி அறுக்கிற மாதிரி அறுத்துருவேன்னு மிரட்டினாடாமா. மிஸ்ஸு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஹெட்மிஸ்ஸு பையனை என்னங்க வளர்த்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது இப்போ.
1: அப்புறம் கேட்காம என்ன செய்வாங்க? அவன் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதுமே, உடனே அவனை தூக்கிட்டு மீன் கடை கோழி கடைன்னு போய் போய் காட்டினீங்க. அதனால தான் அவன் எல்லாரையும் வெட்டிடுவேன் அறுத்துருவேன்னு மிரட்டுறான்.
2: ஏண்டா, நாம என்ன விதைக்கிறோமோ அதுதானடா மரமா முளைக்கும். அவனை ஒரு லைப்ரரி கூட்டு போய் பழக்கப்படுத்தியிருந்தா அவனுக்கு புக்கு படிக்கிற பழக்கம் வந்திருக்கும். ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்தியிருந்தா அவனுக்கு விளையாட தோணி இருக்கும். கோயில் குளம்னு அடிக்கடி கூட்டிட்டு போயிருந்தா பக்தியும் ஒழுக்கமும் பழகியிருப்பான். நீ மீன் கடை கோழி கடைன்னு கூட்டிகிட்டே போன, அவன் வெட்டுறேன் அறுக்கிறேங்கிறான்.
1: நீங்கள் சொல்கிறது கரெக்டு மாமா. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு அவனும் காத்துட்டு தான் இருப்பான். அப்படி அவனுக்கு எடுத்து வச்சிருக்காரு.
2: நானெல்லாம் உனக்கு நல்ல ஒழுக்கத்தையும் மரியாதையும் சொல்லி வளர்த்தேன்டா, அதனால தான் நீ எல்லாம் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்க.
0: அப்பா, நீங்கள் எங்களுக்கு குழந்தையாக இருக்கும்போது நினாவை காட்டி சோறு கொடுத்தீங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைகளுக்கு செல்போன் காட்டி சோறு கொடுக்குற காலம் பாயுதே. குழந்தைங்க நம்மளை விட அட்வான்ஸாக இருக்காங்கப்பா.
2: நல்லது கெட்டது தெரியாம தானடா இந்த பூமிக்கு வர்றாங்க. அவங்க நாம தான்டா நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். காலம் மாறி போச்சுன்னு

0: பார்வதி, பார்வதி,
1: கிச்சன்ல இருக்கீங்க? வந்துட்டேன். என்னங்க, மெக்கானிக் காரை செக் பண்ணாரா? பெருசா உன் கார்ல பிரச்சனை இல்லையே.
0: நானும் மைனர் ப்ராப்ளமா தான் இருக்குன்னு போனேன். ஆனா போய் கேட்டா மேஜர் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அது கேட்டோன்னே ஒரு நிமிஷம் என் இதயமே நின்று போச்சு.
1: என்னங்க இப்படி சொல்றீங்க?
0: என் இதயம் நின்று போன மாதிரி காரோட இதயமும் நின்று போச்சான்.
1: என்ன புரியுற மாதிரி சொல்லுங்க.
0: உனக்கு புரியுற மாதிரி சொன்னாலே புரியாது. இதில் புரியாத மாதிரி சொன்னால் புரியவா போகுது? வண்டிக்கு இதயமே இன்ஜின் தான். அந்த இன்ஜினு சீஸ் ஆயிடுச்சான்.
1: என்னது, இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சா? இப்போ அதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது?
0: பைபாஸ் தான், பைபாஸ் தான் பண்ணணுமா. இன்ஜினை பிரித்து வேலை பார்க்கணுமாம்மா. அதுக்கு 50,000 செலவாகுமா. காரை வாங்கினவங்கிட்டயே திருப்பி கொடுக்கலான்னா வாங்கும்போதே 1,00,000 ரூபாய் காருக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கையெழுத்து வேற வாங்கிட்டான்.
1: இப்போ காரை சரி பண்ணலான்னா 50,000 ரூபாய் செலவாகும்னு சொல்கிறீங்க. 50,000 ரூபாய்க்கு நாம் என்னங்க பண்ண போகிறோம்?
0: மனசை தேத்திக்க, நாம் 1,00,000 கொடுத்து காரை வாங்கினோம். 50,000 நஷ்டமானாலும் பரவாயில்ல, 50,000 திரும்பி கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணித்தர்றேன்.
1: எப்படிங்க?
0: வேற என்ன, காரை காயலாங்கடையில் இடைக்கு போட்டுடலாம்.
1: என்னது, ஆசாசியாக வாங்கின காரை காயலாங்கடையில் போடுவீங்களா? அப்படியே எண்ணெயும் சேர்த்து காயலாங்கடையில் இடைக்கு போட்டுருங்க, தொல்லை இல்லாமல் இருக்கும்.
0: என்ன பார்வதி இப்படியெல்லாம் பேசுகிற?
1: நாம் கார் வாங்கினது பக்கத்து வீட்டுக்காரங்க கண்பட்டு தான் காருக்கு இந்த நிலைமையே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி காலம் பூராவும் அவங்க கண் முன்னாடி இந்த வீட்டில் எப்படி தான் இருக்க போகிறேனோ.
0: பார்வதி பயப்படாமல் இரு. அவங்கள இந்த ஏரியாவில் இருந்தே எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு.
1: என்னங்க திடீர்னு சினிமா வில்ல மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க?
0: இனிதே என் கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ண போகிறேன்.
1: அடிதடிக்கெல்லாம் போயிடாதீங்க, போலீஸ் கேஸுன்னெலாம் என்னால் அலைய முடியாது.
0: இது சைலண்ட்டாக பண்ணுற காரியம். பக்கத்து தெருவில் பரிகாரம் பரமசிவன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எலுமிச்சம்பழத்துலேயே அவங்கள ஓட ஓட விரட்டிடுவார். எப்படி, ஏன் ஐடியா?
1: வாழ்க்கையில் எதுலேயுமே ஜெயிக்காத நீங்கள் எலுமிச்சம்பழத்துலேயாவது ஜெயிப்பீங்களான்னு பார்க்கலாம்.

0: நான் தான் பரிகார பரமசிவன். என்னை நம்பி வர்றவங்க வரும்போது சங்கடத்தோடு வருவாங்க, போகும்போது சந்தோஷத்தோடு போவாங்க. அப்போ தான் நான் சந்தோஷமாக இங்கே உட்கார முடியுது. உங்கள் முகத்தை கூட உங்கள் மனைவியோட முகத்தை பார்க்கும்போது ஆழமான மன உளைச்சல் இருக்காங்கோன்னு தெரிய வருது.
1: பாத்தீங்களா, என் முகத்தை பார்த்து கரெக்டா சொல்றாரு.
2: நீ முழிக்கிற மொழியே உன் மனசை காட்டு.
0: என்ன உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்றீங்க, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, என்ன பரிகாரம்னு சொல்றேன்.
2: அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவாருன்னு பேசிக்கிட்டோம்.
0: ஓ, உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது, அதில் ஒரு வீட்டை விற்கணும் அப்படித்தானே?
2: இல்லைங்க, எங்களுக்கு இருக்கிறதே ஒரு வீடு தான்.
0: அப்படியா? அப்படின்னா எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டா 30 நாளில் வீடு விற்று.
2: 30 நாளில் வீடு விற்றுடுமா? பார்வதி, ஒரு 30 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா?
0: சரி சரி, எனக்கு வேற ஒரு இடத்துல சுற்றி போடுற வேலை இருக்குது, என் கூட வந்து உங்கள் கூட காட்டுங்க, அங்கே வந்து சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன், புறப்படுங்க.
1: வீட்டுக்குள்ளே போக வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டானே?
0: என்னது, வீட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டானா? வீடு உங்களது தானே.

0: வீடு வீட்டு ஓனருதுங்க.
1: ஏங்க என்ன விளையாடுறீங்களா? உங்கள் ஓட தானே விற்கணும்னு சொன்னீங்க.
2: வீட்டை விற்கணும்னு சொன்னோம், ஆனால் எங்கள் வீட்டு இல்லைங்க, அது எங்கள் பக்கத்து வீட்டை.
1: என்னது பக்கத்து வீடா? சரி, அவங்க வீட்டை நீங்கள் விற்கணும். நீங்கள் என்ன புரோக்கரா?
2: பார்வதி, சுற்றி வளைக்காமல் என்ன நடந்துன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு.
0: சார், எங்களுக்கும் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஃபேமிலிக்கும் ஒத்து வரதில்லை. அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் நாங்கள் இனிமேல் அவங்க முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம். உங்கள் பரிகாரங்களை பற்றி கேள்விப்பட்டோம். எப்படியாவது அவங்க இருக்க வீட்டை விற்றுட்டு வெளியே போயிடணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்களேன்.
1: இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸாக இருக்குதே. பணம் வேற எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க. சரி, வீட்டுக்கு போய் அந்த வீட்டை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். இந்தாங்க என்ற விசிட்டிங் கார்டு. இந்த நம்பருக்கு ஒரு 10,000 ரூபா கூகுள் பே பண்ணுங்க.
2: என்னது 10,000?
1: மறக்காம உங்க வீட்டு அட்ரஸை சொல்லுங்க.
0: மணி நம்பர் 4, கணபதி நகர், கோயம்புத்தூர் 1.

0: என்ன சிவராமா, கண்டும் காணாதமாய் போற? சண்டைக்காரன் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு உன் மகன் சொல்லிட்டானா? அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவ, இப்ப எல்லாம் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற.
1: அடையப்பா, இத்தனை வருஷம் என் கூட பழகின நீயுமா இப்படி பேசுற? என்னுடைய செல்போன்ல உன் நம்பர் அழிஞ்சு போச்சு. நானும் பையன்கிட்ட கேட்டேன், உன் நம்பரை கேட்டேன். அதுக்கு அவன் இனிமே பக்கத்து வீட்டில் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னுட்டான். ஏன், என்னாச்சுன்னு? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது அப்படின்னு போனை வச்சுட்டான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. சரி, நீ தான் உன் பையன்கிட்ட பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல.
0: நானும் என்னடா இதெல்லாம்னு கேட்டேன். அதுக்காம நீ வந்த வேலையை மட்டும் பாருன்னுட்டான். சரி, கொஞ்சம் கோபம் தனியட்டுமேன்னு விட்டுட்டேன்.
1: எப்படி ஒத்துமையா ஒரு தாய் பிள்ளைங்க போல இருந்த நம்ம குடும்பம் இப்படி ரஷ்யா உக்ரைன் மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
0: ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்கிற மில்லில் நாம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வேலைக்கு சேர்ந்தோம். ஒரே நேரத்தில் பக்கம் பக்கமாக இடம் வாங்கி வீடை கட்டினோம். கல்யாணம் பண்ணி குழுவமாச்சு. கஷ்டப்பட்டு மில்லு வேலை பார்த்து குழந்தைகளை நல்லா படிக்க வச்சோம். நம்ம ரெண்டு குடும்பமும் எவ்வளோ ஒத்துமையாக இருந்துச்சு. மில்லில் ரிட்டையர் ஆன பிற்பாடு வீட்டை அவங்கவுங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய கடைசி காலத்தை சொந்த ஊரில் கழிக்க போயிட்டோம். நம்மக்கிட்ட இருந்த ஒற்றுமை நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இல்லையேன்னு நினைக்கும் போது என் கண்ணெல்லாம் கலங்குதப்பா.
1: எல்லாரும் மனிதாபிமானத்தை மறந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் சுயநலம் தான் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குப்பா.
0: ஆற்றுலையும் ஒரு நாள் தண்ணி வறண்டுதான்ப்பா போகும். அப்போ தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு பந்தம்னா என்ன, பாசம்னா என்னன்னு.

0: ஐயா வணக்கம்ங்க.
1: வணக்கம், வாங்க.
0: ஒரு விஷயத்துக்காக பரிகாரம் ஒன்று பண்ணணுங்க.
1: சரி,
0: உங்களை பத்தி கேள்விப்பட்டோம்.
1: சரி,
0: அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்ங்க.
1: அப்படியா?
0: ஆனுங்க,
1: சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீங்க. உங்க மனசு பெரிய பாரத்தோடு இருக்குது.
0: ஆனுங்க,
1: அதை கொஞ்சம் என்கிட்ட இறக்குவீங்க. சரி, உங்க புல் அட்ரஸை பின்கோடோட சொல்லுங்க.
0: என்னங்கய்யா இது, ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும்?

0: போது அட்ரஸ் கேக்குற மாதிரி கேக்குறீங்கள.
1: இங்கெல்லாம் மார்த்து பேசக்கூடாது. உங்க வீடு கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கான்னு கண்டுபிடிச்சாத்தான் துல்லியமா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்ல முடியும்.
2: ஏங்க, அவர் என்ன கேட்குறாரோ அதை சொல்லுங்க, அப்புறம் பண்ற பரிகாரம் பழிக்காம போயிட போகுது.
0: ஐயா, என் பேர் கோபிங்க.
1: சரி,
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1 இருக்கிறனுங்க.
1: இந்த அட்ரஸ் மறுபடியும் சொல்லுங்க.
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1.
1: இந்த அட்ரஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. சரி, உங்க பிரச்சனை என்ன, எதுக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க.
2: அது வந்துங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு தான் பரிகாரம் பண்ணணும்.
1: இதுக்கு முன்னாடி இதே தெருவில் இருந்த நம்பர் 4 இருந்து இதே மாதிரி வீட்டை விற்கணும்னு ஒரு கேஸ் வந்தது.
0: ஐயா, என்னங்க ஐயா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களே.
1: அது ஒண்ணுமில்ல, மந்திரம் சொல்ற, மந்திரம் சொல்ற.
2: நல்ல மந்திரமா சொல்லி எங்க வேண்டுதல் நடக்கிற மாதிரி பண்ணிடுங்க ஐயா.
1: உங்க வீட்டு நடுகால நின்று எலுமிச்சம்பழம் சுத்தி போடணும். 30 நீங்க நினைச்சது நடக்கு. வாங்க, உங்க வீட்டுக்கு போலாம்.
0: வீட்டுக்குங்களா? வீட்டு சாவி எங்கிட்ட இல்லைங்களே.
1: வீட்டு சாவி ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட தானே இருக்கு.
0: அது ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் கிட்ட இருக்குமுங்க.
1: அப்போ வீடு உங்களுது இல்லையா?
0: எங்க பக்கத்து வீட்டை விற்கணும்னு வந்திருக்குங்க ஐயா.
1: பக்கத்து வீட்டை விற்கணும்னு இது ஏதான 4 நம்பர் வீட்டுக்காரன் சொல்லிட்டு போல.
2: ஐயா, என்ன ஏன் மறுபடியும் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க?
1: இல்ல, பக்கத்து வீட்டை நீங்க எதுக்காக விற்கணும்?
2: அது வந்துங்க, உங்ககிட்ட சுத்தி வளைக்காம நேரா பாயிண்ட்டுக்கே வர்றேன். எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை. அவங்கள பார்த்துட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியல. அதனால தான் அவங்கள ஏரியாவை விட்டே துரத்த முடிவு பண்ணோம். உங்க பரிகாரத்தை பண்ணா அவங்களாவே போயிடுவாங்கன்னு உங்களை தேடி வந்திருக்கோம்.
0: ஆமாங்க ஐயா. ஐயா, இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க ஐயா. நாங்க நினைச்சது மட்டும் சீக்கிரமா நடந்துடணுங்க.
1: ஓ, இவங்க அவங்கள விரட்ட பாக்குறாங்க, அவங்க இவங்கள விரட்ட பாக்குறாங்க. இந்த மாதிரி 4 குடும்பம் இருந்தா நம்ம வியாபாரம் ஓஹோன்னு போகும் போல இருக்க. இத பாருங்க, அவங்க வீட்டை வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மற்றதை நானே பார்த்துக்கிறேன். அப்படியே என்ற நம்பருக்கு வீட்டுக்கு போய் 15,000 கூகுள் பே பண்ணுங்க.
0: ஐயா, என்னது, 5 எலுமிச்சம்பழத்துக்கு 15,000?
1: காரியமா போடணும்னு எப்படி
0: ஐயா?

0: என்ன ராமசாமி, வாக்கிங்கே வர்றதில்ல, முகமெல்லாம் டல்லாக இருக்குது. ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா?
1: ஆமாம்ப்பா, ஒரு வாரமாக கைகாலெல்லாம் ஒரே வலி, அதுதான் இந்த பக்கமே வரலை.
0: மகன்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்ல வேண்டியது தானே?
1: வந்த இடத்துல அவங்கள ஏன் தொல்லை பண்ணணும்னு அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லலைப்பா.
0: சரி சரி, அதை விட ஒரு யூடியூப் போட்டு பார்த்தா ஏதாவது நாட்டு வைத்தியம் இருக்கும், அதை கேட்டு வீட்டில் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு இதை வச்சு ஏதாவது வைத்தியம் பண்ணி பார்த்துருக்கலாம்ல.
1: நீ சொல்கிறதும் சரிதான், அப்படித்தான் கைகால் வலிக்கு என்ன வைத்தியம்னு போட்டு பார்த்தா ஒருத்தன் தண்ணியே அதிகமாக குடிங்கிறான், இன்னொரு சேனலை மாற்றி பார்த்தா அவன் தண்ணியே குடிக்காதேங்கிறான், இன்னொரு சேனலை மாற்றி போட்டால் அவன் உப்பு புளி மிளகா தூளை போட்டு குடிங்கிறான். இதையெல்லாம் கேட்டு பைத்தியமே பிடிச்சிரும் போட்டிருக்கு, அதுதான் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன்.
0: ஆமாப்பா, இந்த செல்ஃபோன்னால் எனக்கும் ஒரு வாரமாக ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு.
1: செல்ஃபோனால் உனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா? என்ன சொல்கிற?
0: மகன் கூப்பிட்டானேன்னு

0: ஊருக்கு வர பஸ் ஸ்டாண்ட் வந்தப்பா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் வந்து, ஐயா என் ஃபோனில் பேட்டரி சார்ஜ் இல்லை, அதனால் ஒரு ஃபோன் பண்ணிட்டு கொடுக்குறேன், உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டான். நானும் பாவமேனு என் ஃபோனை கொடுத்தேன். ஃபோனை வாங்கினவன் தனியாக போய் நின்று பேசிட்டு என் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் போன அடுத்த நிமிஷமே இன்னொருத்தன் ஃபோன் பண்ணி, அவனை எங்கே மறைச்சி வச்சிருக்கிறேன், ஒழுக்கமாக என்கிட்ட அவனை ஒப்படைச்சிருன்னு மிரட்டி பேசுகிறான். நான் அந்த பையன் பஸ் ஸ்டாண்டில் என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினான், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் ஃபோன் பண்ணினவன் அந்த பையனை பற்றி சில உண்மைகளை சொன்னான். வேலை செஞ்ச கம்பெனியில் பணத்தை திருடிட்டு வந்துட்டானான். வந்தவன் என் ஃபோனை வாங்கி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அவனோட கூட்டாளிகிட்ட பேசியிருக்கிறான். முதலாளி அவனை கூட்டு மிரட்டினதில் இந்த நம்பர்லேருந்து தான் ஃபோன் பண்ணினான்னு அந்த பையன் என் நம்பரை முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். அதனால் நான் தான் இந்த திருட்டு பையனை மறைச்சி வச்சுருக்கேன்னு என்னையும் மிரட்டிகிட்டு இருந்திருக்காங்க.
1: நீ சொன்னது எனக்கு தலையே சுத்துதப்பா.
0: அதனால தெரியாத யாருக்கும் இனிமே செல்போன் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீயும் தெரியாதவங்களுக்கு போனை கொடுத்துடாதப்பா.
1: சரி சரி, என் மகனோ மருமகளோ நாம பேசிட்டு இருக்கத பாத்துட்டு இருக்க போறாங்க, நாளைக்கு பேசலாம், வரட்டுமா?
0: எப்படி அக்கம் பக்கம் சந்தோஷமா இருந்த குடும்பம் நம்மளது, இப்படி பிரிஞ்சு நிக்கிறத பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிரும், பார்த்து போப்பா. அவங்களுக்கு காலம் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குப்பா.

0: என்ன பார்வதி, நைட் சமையலுக்கு பிளான் பண்ணிட்டியா?
1: இன்னைக்கு என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேங்க.
0: என்ன பண்ணுவேன்? யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் உப்புமா செய்வேன். பார்வதி, நேற்று ஆஃபீஸ் வேலையா ஈரோடு போனா அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு சப்ளையரு நெய் தோசை பட்டர் தோசை இருக்குன்னா. நானும் நெய் தோசை கூட சாப்பிட்ருக்கமே, பட்டர் தோசை சாப்பிட்டதே இல்லைன்னு ஒரு பட்டர் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு தெரியுமா? நேத்து சாப்பிட்ட அந்த பட்டர் தோசை டேஸ்ட்டு இன்னும் என் நாக்குலயே இருக்குன்னா பாத்துக்குவேன்.
1: அதுக்காக மறுபடி ஈரோடு போய் பட்டர் தோசை சாப்பிட சொல்றீங்களா?
0: அதுதான் இல்லையே, பட்டரை நம்ம வீட்டுக்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேனே. இன்னைக்கு நீ எனக்கு பட்டர் தோசை சுட்டு கொடுக்க போற.
1: ஏங்க, எனக்கு நெய் தோசை தான் சுட தெரியும், பட்டர் தோசை எப்படி சுடணும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்?
0: நீ ஒன்றும் கவலையே படாத, யூடியூப்பில் தேடு, பட்டர் தோசை சுடுறது எப்படின்னு விளக்கமாக சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துட்டே சுடு. ஏதாவது டவுட்னா என்ன கூப்பிடு.
1: சரிங்க மாமா, உங்களுக்கும் யூடியூப் பட்டர் தோசை போடவா?
2: யூடியூப் சமையலா? வேண்டாம்மா, எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு எப்பவும் சுடுற சாதா தோசையே போதும்மா. ஏற்கனவே வைத்தியத்தை கேட்டு நானே குழப்பத்துட்ருக்கேன். இதில் யூடியூப்பில் சமையலை சாப்பிட்டுட்டு அதை சரி பண்ண யூடியூப் வைத்தியத்தை தேட வேண்டி வரும்.
0: பார்வதி, அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு செஞ்சு கொடு, எனக்கு பசி ஆகுது, சீக்கிரம் சாப்பிட ரெடி பண்ணிட்டு வாங்க.

0: ஹலோ, யார்? முருகனா? ஏன் அத்தையே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா? ஐசியூலியா? சரி சரி, நீ தைரியமாக இரு, நாங்கள் உடனே புறப்பட்டு வர்றோம்.
1: என்னப்பா, என்னாச்சு?
0: பார்வதியோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம்ப்பா.
1: அப்படியா? நல்லா தான் இருந்தாங்க.
0: பார்வதி, பார்வதி, கொஞ்சம் சீக்கிரமாக வாயே.
2: இப்பதாங்க தோசையில பட்டடை தடவிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன்.
0: வெயிட் எல்லாம் பண்ண முடியாது, சீக்கிரம் புறப்படு, போலாம்.
2: ஏங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நம்ம எங்க போக போறோம்?
0: அட, உங்க உங்க அம்மா?
2: எங்க அம்மா? என்னாச்சு அம்மாக்கு? என்னாச்சு
0: பார்வதி? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம்.
2: அம்மாக்கு உடம்பு சரியா? அம்மா,
0: உன் தம்பி முருகன் போன் பண்ணான்.
2: அம்மா,
0: சரி, நான் போய் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டை பூட்டிட்டு முன்னாடி வந்து நில்லு.
2: அம்மா.

0: அப்பா பார்த்து பார்த்து மெதுவாக இறங்குங்கப்பா, கார் கதவை முட்டிக்காதீங்க.
1: ம், சரிப்பா, பார்த்து தான் இறங்குறேன்.
0: பார்வதி இறங்கு. ஆமாம், உன் அம்மாவுக்கு தான் டாக்டர் ஒன்றும் இல்லை, சாதாரண தலை சுத்தல் தான் சொல்லினாரு. இல்லை, நாளைக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ ஏன் முகத்தை இறுக்கமாக வச்சுருக்க? ரிலாக்ஸ் ஆகிற.
2: நான் அம்மாவை நினச்சிலாம் டென்ஷன் ஆகலைங்க. அது நாம் வரும்போது பக்கத்து வீட்டு குடும்பமே நின்று வேடிக்கை பார்க்குதே, அவங்கள நினச்சிதான் டென்ஷனாக இருக்குது.
0: பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? போ, போய் வீட்டை ஓப்பன் பண்ணு.
2: என்னது, சாவி பூட்டில் போக மாட்டேன்னு?
1: பார்த்துமா, பதட்டப்படாமல் தரமா.
2: என்னங்க, இது நம்ம பூட்டே இல்லைங்க.
0: என்னது, நாம பூட்டின பூட்டு இல்லையா?
1: என்னம்மா சொல்ற?
2: யாரோ நம்ம பூட்டை உடைச்சிட்டு வேற பூட்டு போட்டு போட்டிருக்காங்க.
0: அப்படியா?
1: டேய், திருடங்கிடம் வந்து பூட்டை உடைச்சிட்டானோ என்னமோ. முதல்ல உள்ள போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு.
2: ஆமாங்க, பூட்டை உடைச்சி உள்ள போய் பீரோவை திறந்து பாருங்க.
3: வேண்டாம் வேண்டாம், பூட்டையில உடைச்சிடாதீங்க. இந்தாங்க சாவி.
2: ஹலோ, எங்க வீட்டு சாவி உங்க கையில் எப்படி வந்துச்சு? அப்படின்னா நீங்க தான் வீட்டு பூட்டை உடைச்சிங்களா?
3: ஆமா, உங்க வீட்டு பூட்டை நான் தான் உடைச்சேன், என் கையால தான் உடைச்சேன்.
2: என்ன ஒரு தைரியம், பூட்டை உடைச்சேன்னு சொல்றாங்க, நின்னு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே போலீஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எதனால பூட்டை உடைச்சாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க. இவர் மட்டும் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போலனா உங்க வீடே பத்தி எரிஞ்சிருக்கும்.
1: என்னது, வீடு எரிஞ்சு போயிருக்குமா? என்னம்மா சொல்ற?
3: ஆமாங்க, நேத்து பதட்டத்தோட எல்லாரும் ஆட்டோ ஏறி போனீங்க. நீங்க போன கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள இருந்து கேஸ் வாசனை வர ஆரம்பிச்சது. அப்புறம்தான் பதட்டத்துல கேஸ் சரியா ஆஃப் பண்ணாம ஆட்டோ ஏறி போயிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விட்டா 5 நிமிஷத்துல வீடு பத்தி எரிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் பூட்டை உடைச்சு தைரியமா உள்ள போய் கேஸ் சிலிண்டரை ஆஃப் பண்ணேன். நான் மட்டும் பூட்டை உடைக்காம இருந்திருந்தா உங்க வீடு பத்தி எரிஞ்சிருக்கும்.
0: பார்வதி, நீ கேஸ் ஆஃப் பண்ணலையா?
2: அப்படிதான் போல இருக்குங்க. நீங்க எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆட்டோ வந்ததும் அப்படியே கவனிக்காம கேஸ் ஆஃப் பண்ணாம உங்க கூட ஆட்டோல ஏறி வந்துட்டேன் போல இருக்குங்க.
0: உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீடே பத்தி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகுறது?
1: உயிரை கொடுத்து பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள போய் கேஸ் அணைச்சிருக்கான். ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா இவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இதில் உங்களுக்குள்ள வீராப்பு வேற. எப்பவுமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தாய் மூலையமாக ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக இருக்கணும். அப்போ தான் காசு பணம் இல்லாட்டியும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதை விட்டுட்டு எதிரிகளாக பார்க்க ஆரம்பித்தோம்னா டென்ஷனில் காலம் பூராவும் கண்ட நோயை சம்பாதிக்க வேண்டியது தான்.
2: ஆமாங்க, அப்பா சொல்கிறதும் 100க்கு 100 உண்மைதாங்க. கோபியண்ணா, நீங்கள் மட்டும் எங்கள் வீட்டுக்குள்ளே தைரியமாக போய் கேஸ் ஆஃப் பண்ணலைன்னா நாங்கள் குடும்பத்தோடு இன்னைக்கு நடு தெருவில் தான் நின்றுட்டுருக்கணும். உங்கள் உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறனே தெரியலை.
3: முதல்ல நான் தான் உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு இருந்தேன்.
0: நீ எங்களை பார்த்து நன்றி சொல்லணுமா? நீ சொல்கிறது எதுவுமே புரியலையே.
3: 2 நாளைக்கு முன்னால் எங்கள் அப்பா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்போது
0: ஏங்க, என்னது ஒரே கூட்டமாக இருக்குது?
4: ஆமாம், ஒரே பெரிய கூட்டமாக இருக்குது. இருங்க பார்க்கலாம், கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அட, ஆமாங்க, ஒரு பெரியவர் யாரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டார் போல.
0: யார், யார் அவருன்னு தெரிஞ்சுதா?
4: யாருன்னு தெரிஞ்சால் இந்நேரம் என் ஆட்டோவில் கொண்டு போய் அவரை விட்டுருப்பேன். கையில் செல்ஃபோனும் இல்லை, எந்த வித ப்ரூஃபும் இல்லை. யாரோ எவரோ பார்த்த பாவமாக இருக்கே.
0: அப்படியா, எனக்கு ஏதாவது தெரியுமான்னு பார்க்குறேன் சார். கொஞ்சம் வழி விடுங்க சார். அட, இவரா?
4: ஏன் சார், உங்களுக்கு அவர் தெரியுமா?
0: ஐயோ, இவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான், மகன் வீட்டுக்கு ஊர்லேருந்து வந்திருக்காரு.
4: ஓ, அப்படியா? ரொம்ப நல்லதாக போச்சுங்க. இவரை பிடிச்சி தூக்குங்க, இவர் வீட்டில் கொண்டு போய் விட்டுலாம்.
0: இல்லை சார், மும்பையிலேருந்து எங்கள் முதலாளி வேறு வந்திருக்காரு. இன்னும் 10 நிமிஷத்தில் நான் ஆஃபீஸில் இல்லைன்னா என் வேலையே போயிடும்.

0: அதனால் நான் உங்களுக்கு ஆட்டோ சார்ஜ் டாக்டர் ஃபீஸும் தர்றேன். பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இவரை விட்டுறீங்களா சார் ப்ளீஸ்?
1: சார் நீங்கள் சொல்கிறது சார் நான் கொண்டு போய் விடுறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். யாராவது கூட இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்.
0: அப்படியா, சரி. நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க. இவரோட மகன் நம்பர் தர்றேன். ஒரு வார்த்தை அவர்கிட்ட நீங்களே சொல்லிவிட்டு இவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுருங்க. இவர் மகன் கம்பெனி பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் அவர் ஆஸ்பத்திரி வந்துடுவார். சரியா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே. நானே ஃபோன் போட்டு சொல்லிடுவேன். இவர் மகனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்களே, அதுதான் சொல்ல முடியல.
1: ஓ ஓ, புரியுது புரியுது புரியுது. ஓ, அதுக்கு தான் நீங்கள் தயங்குறீங்களா? சரிங்க சார், நான் தான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானே கொண்டு இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறேன். இவர் மகன் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது? அதனால் உங்கள் பேரையும் ஃபோன் நம்பரையும் இந்த பேப்பரில் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போங்க சார்.
0: சரி, எழுதி தர்றேன். இந்தாங்க, இதுதான் இவர் மகன் நம்பரு. பின்னாடி எழுதிருக்கிறது என் நம்பர்.
1: சரிங்க சார, இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
0: ம், வாங்க.
1: சரி சரி, கொஞ்சம் பார்த்து இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
0: ஆ, வாங்க, பிடிங்க பிடிங்க.
1: கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து கொஞ்சம்
0: மெதுவா மெதுவா
1: தலையை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் காலை பிடிங்க. அழுங்காமல் அழுங்காமல். ஓகே ஓகே. ஆ சரி.

0: அப்பா பார்த்து வாங்கப்பா, ஊசி போட்ட இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க.
1: சரிப்பா, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்களா?
0: ஆமாப்பா, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சுகர் தான் அதிகமாக இருக்காமா, சரியான நேரத்தில் மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்ப்பா, வெளியே எங்கே போனாலுமே பாக்கெட்டில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. பாக்கெட்டில் பணம் இல்லாமல் கூட போயிடலாம், ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் இனி நீ எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, சரியா? என்னப்பா பாருங்க, யாரோ ஒரு புண்ணியமாக காசையும் கொடுத்து ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து உங்களையும் சேர்த்து விட்டுட்டு போயிருக்கான். வாங்க, அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம்ப்பா.
2: சார், அந்த பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா? இப்போ நல்லா இருக்காரா?
0: ஐயா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
2: சார், நான் தான் சார். உங்கள் அப்பாவை என் ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணேன். உங்களுக்கு ஃபோன் பண்ண அதே ஆட்டோ டிரைவர் தங்கராஜ் தான் சார் நான்.
0: ஓ, அது நீங்கள் தானா? உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் சரியாகாதுங்க ஐயா. நீங்கள் சரியான நேரத்தில் எங்கள் அப்பாவை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கலைன்னா எங்கள் அப்பாவோட நிலைமை வேறு மாதிரி போயிருக்குன்னு டாக்டர் சொன்னாருங்க ஐயா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க
2: சார். நன்றி எல்லாம் உங்கள் பக்கத்து வீட்டு மணிக்கு சொல்லுங்கள் சார். அவர் தான் ஆட்டோக்கு பணமும் டாக்டர் ஃபீஸும் கொடுத்து விட்டார். அது மட்டும் இல்லை, உங்கள் நம்பர் என்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னது அவர் தான் சார்.
0: மணியா?
2: ஆமாம் சார், அவர் தான் சார். உங்ககிட்ட கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னார், அவர் தான்.
1: டேய், நம்ம சிவராமன் மகன் மணிடா.
0: ஆமாப்பா, நான் யாரை எதிரியே நினைச்சனோ அந்த மனிதாப்பா இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கான்.

0: ரோட்டில் மயக்கமாக கிடந்த எங்கள் அப்பாவை அடையாளம் கண்டு அவரை ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சது நீங்கள் தான்னு ஆட்டோ டிரைவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே உங்களை பார்த்து நன்றி சொல்லணும் தான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டீங்கன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நானும் சரி போனவங்க திரும்பி வரட்டும்னு குடும்பத்தோடு உங்கள் வரவை எதிர்பார்த்துருந்தேன். அப்போ தான் உங்கள் வீட்டில் இருந்து கேஸ் கசியிற வாசம் வந்தது. மிகப்பெரிய அசம்பாவிதம் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுதான் உங்கள் வீட்டு பூட்டை உடைச்சி கேஸை ஆஃப் பண்ணேன்.
1: என்னதான் மனசுக்குள்ளே நீங்கள் எதிரிகளாக நினச்சாலும் மனிதாபிமானம் உங்களை சேர்த்து வச்சிடுச்சு பார்த்தீங்களா?
0: இப்போ சொல்லுங்கள், முதல்ல எங்கள் அப்பாவை காப்பாற்றுற உங்களுக்கு நான் தானே நன்றி சொல்லணும்?
1: பார்த்தீங்களா, உங்கள் ரெண்டு பேர் மனசுலேயும் ஒரு பாசம் பந்தம் மனசில் மறைஞ்சிருக்கு, ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டீங்க. இந்த உலகம் உங்களுக்கோ எங்களுக்கோ மட்டும் சொந்தம் இல்லை, இங்கே வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. வரும்போது நம்ம ஒன்றும் கொண்டு வரல, அதே மாதிரி போகும்போது இங்கேருந்து ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல, அன்பையும் பாசத்தையும் தவிர.
2: ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற அந்த அழகான வார்த்தை தான் என் நினைவுக்கு வருது.
3: நாங்களும் அன்பு பாசம் கருணை உதவி

எதையுமே யோசிக்காம சுயநலம் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டோம். எல்லாமே இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டுவோம்.

இதுவரை ஒலித்தது கூடி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் கதாபாத்திரமானோர் மணியாக தளவாய் எம் மனோகரன், பார்வதியாக எஸ் நந்தினி, கோபியாக எம் ஜெகநாதன், ராதாவாக எஸ் பார்வதி, சிவராமனாக எம் ஜோதி பாலசுப்பிரமணியன், ராமசாமியாக ஆர் ஜெயகோமதி நாயகம், பரிகாரம் பரமசிவமாக கே விஜயகுமார், டாக்ஸி டிரைவராக பொன் ரமேஷ்குமார்.

0: அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.
1: ராஜ்யம்.

என்னிசை சார்லோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நீ உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 5:01. பொன்னிற கதிர்கள் பூமிக்கு விடைபெறும் நேரம், பொன்னிற கதிர்கள் பூமிக்கு விடைபெறும் நேரம், பறவைகள் கூட்டை நோக்கி செல்லும் காலம் இது. இயற்கைதான் தூரிகையில் வானில் வரைந்த வண்ண ஓவியமாய் எல்லோர் மனதிற்கும் பேரமைதி தரும் இனிமையான நேரம்தான் இந்த மாலை நேரம். இனிமையான இந்த நேரத்தில் இனிமையான பாடல் தொகுப்புகளோடு மாலை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிப்போம் மனையர்களே. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். உடையிலும் நடையிலும் வைக்கிங் தான்.

இமங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

மாலை தென்றல் நிகழ்ச்சியை முதலாவதாக அலங்கரிக்க வரும் பாடல் இது. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சைலஜா குரல் வண்ணத்தில். உன் பார்வையால் என் காயம், உன் பார்வையால் என் மனம் காயம், இதமழிக்கிறது நீ தூரத்தில் இருந்தாலும்.

0: தர்மபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி அடுத்த பனைக்குளம் கிராமத்தில் 18 ஊர் மண்டு மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் 20 புதன்கிழமை காலை 9-10:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். அனைவரும் வருக. அம்மன் அருள் பெருக.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜன்.

0: 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
6: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
5: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
7: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
10: ஹே, தெரியுமா, நேத்து சுந்தர் சூசைட் அட்டம் பண்ணிட்டான்.
11: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
10: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
12: கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
10: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம்.
12: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
13: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
4: சரி சரி,
5: இதமா இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது மாலை தின்றல் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் செண்பகமே செண்பகமே திரைப்படத்திலிருந்து அங்கே நீ வருவாய் என்று என் வாசலில் கோலங்கள் காத்திருக்கின்றது.

0: இன்ஜினியரிங்
1: முடிச்சிட்டு
0: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAC A கிரேட் அக்ரிடியேட்டட், NBA அக்ரிடியேட்டட், Apple ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனேபிள் தி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: தர்மபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி அடுத்த பனைக்குளம் கிராமத்தில் 18 ஊர் மண்டு மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் 20 புதன்கிழமை காலை 9-10:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். அனைவரும் விரைக அம்மன் அருள் பெருக.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன்

0: 9999655239.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நேயர்களின் கவனத்திற்கு, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இணையதள முகவரியான www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 600 ரூபாயும், ஆதி திராவிடர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் ஆகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பாடங்கள் பற்றிய மேலும் விவரங்கள் அறிந்திட 94 88 63 50 77 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 42 50 76 என்ற அலைபேசி எண்களிலோ அல்லது ug.admission@tnau.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்கள் பற்றிய மேலும் விவரங்கள் அறிந்திட 98 65 70 35 37 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 42 02 99 13 என் அலைபேசி எண்களை அழைத்து மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் agridean2015@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம்.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: நம்ம ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, பிகாம் ஐடி நிறைய கோர்ஸ் இருக்குமா? அங்கதான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிருக்கேன்.
6: சூப்பர்பா, நானும் அந்த காலேஜ்ல தான் சேரணும்னு நினைச்சேன்.
7: ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
8: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை திண்டல் நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. மாலை திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலம் வர காத்திருக்கின்றது சின்னவர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்தில். என் வீட்டு தோட்டத்தில் உன் வாசம் மல்லிகையாக மலர நித்தம் நினைவுகளாக என் மனம் ஏங்குதே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
6: தர்மபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி அடுத்த பனைக்குளம் கிராமத்தில் 18 ஊர் மண்டு மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 to 10:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். அனைவரும் விரைக அம்மன் அருள் பெருகு.
7: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியோ? ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
10: கண்ணு,
9: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
10: 2 வருஷமா கணக்குல குடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
11: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
9: எங்க?
11: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
9: RBI சொல்கிறது.
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: அந்தி மாலை நேரத்தில் இதமாய் எழுந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இது மாலை தின்றல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
14: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
15: ஸ்ரீனி சார், நீங்களா?
14: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
16: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?
14: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
17: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
18: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல என்னதான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல என்ன
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
3: அப்பா,
2: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: தர்மபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி அடுத்த பனைக்குளம் கிராமத்தில் 18 ஊர் மண்டு மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் 20 புதன்கிழமை காலை 9-10:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். அனைவரும் விரைக அம்மன் அருள் பெருக.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். உடையிலும் நடையிலும் வைக்கிங் தான்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:35. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் உங்கள் மனதை கவர வரும் அடுத்த பாடல் குரு சிஷியன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகள் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா குரல் வனத்தில். நீ இன்றி நானும் இல்லை, நீ இன்றி நானும் இல்லை, என் நினைவுகளும் இல்லை.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
7: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
8: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
9: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
10: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
9: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
11: மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான்.
12: மரத்த வச்சவன் மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
13: மரம் பொல்வர், மக்கட் பண்பில்லாதவர்.
12: மரத்த வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லை.

ஒருவேளை இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்விட்டன்
3: ஏர் 2 வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: தர்மபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி அடுத்த பனைக்குளம் கிராமத்தில் 18 ஊர் மண்டு மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் 20 புதன்கிழமை காலை 9-10:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
8: இணைந்திருக்கின்றோம் மாலை தென்றலோடு. குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ். மாலை திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலம் வர காத்திருக்கின்றது சத்யா திரைப்படத்தில் இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் குரல் வண்ணத்தில் சின்ன சின்ன சத்தங்களும் சுகமளிக்கிறது, சின்ன சின்ன சத்தங்களும் சுகமளிக்கிறது வடையோசையாக.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: தர்மபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி அடுத்த பனைக்குளம் கிராமத்தில் 18 ஊர் மண்டு மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் 20 புதன்கிழமை காலை 9-10:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். அனைவரும் விரைக அம்மன் அருள் பெருக.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: ஹலோ, யார் பேசுறது?
7: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
6: சொல்லுங்க, என்ன விஷயம்?
7: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
7: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
6: என்ன வேலை சார்?
7: பார்ட் டைம் ஜாப் தான் மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
6: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
7: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கவுண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
6: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
7: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
6: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அம்சாச்சு அம்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
8: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
9: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனை

0: பலராகும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு.
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
9: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
10: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
11: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
10: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
9: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
11: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
9: கோவப்படாதுமா, இந்த இந்த மோரை குடி.
11: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
9: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
12: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
13: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
14: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
15: சரியான சாய்ஸ். ஏனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
16: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
17: 35 நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தர்மபுரி.
18: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
19: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
20: கல்வி சேவையில் 90 தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
21: மாலை திங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகளில் மனு, கே.எஸ். சித்ரா குரல் வண்ணத்தில், கலைஞன் திரைப்படத்திலிருந்து.

இன்னிசை சாரல் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதமாய் இணைந்து கேட்டு ரசித்தோம் மாலை தென்றல். இன்னைக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வாழ வந்த பாடல் தொகுப்புகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், PR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் உள்ள சித்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம்தான் தரிசிக்க உள்ளோம். இந்த தென்காசி திருத்தலம் சச்சிதானந்தபுரம் முத்து தாண்டவநல்லூர் ஆனந்த கூத்தனூர் தென்புளியூர் செண்பக பொழிலூர் என்ற திருப்பெயர்களை கொண்டதாக அறியப்படுகிறது. இந்த சிவாலயம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ளது. இங்குள்ள கல்வெட்டுகள் படி பராக்கிரம பாண்டியனால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இவ்வாலயம் 2 பெரிய யானைகள் பெரிய தேர் ஒன்றை இழுத்து செல்வது போன்று அமைக்கப்பட்டுள்ளது. நந்தி மண்டபம், முகமண்டபம், மகா மண்டபம், கலைக்கூடங்கள், திருவுருவங்கள், விலங்குகள், பறவைகள் என கவின்மிகு சிற்பங்களால் நிரம்பி வழிகிறது. சைவமும் வைணவமும் ஒன்றே என்பதை வலியுறுத்தும் விதமாக இங்குள்ள தூண்களில் திருமாலின் அவதார சிற்பங்கள், அனுமன் திருவுருவங்களை காணலாம். இக்கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் பராக்கிரம பாண்டியன் அமைத்த காசி கிணறு இன்றும் வற்றாமல் உள்ளது. கங்கையை நினைவு கூறும் வகையில் இந்த கிணற்றை அமைத்ததாக கூறப்படுகிறது. இக்கோயிலின் கருவறைக்குள் காசி விஸ்வநாத லிங்கம் போன்றே தென்காசி லிங்க பெருமான் காட்சியளிக்கிறார்.

அம்மன் சன்னதியில் இறைவி உலகம்மை அருள் பொழியும் திருமுகத்துடன் வலக்கையில் தாமரை மலரும் கிளியேந்தி இடக்கையை தொங்கவிட்டு பத்மபீடத்தில் ஆடை அணிகளுடன் நின்ற நிலையில் எழில் ததும்ப பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள்.

0: இவ்வாலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவம், ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா, ஆவணி மூலம் தெப்பத் திருவிழாக்கள் போன்ற விழாக்கள் நடைபெறுகிறது. நம் வாழ்வில் ஒரு முறையாவது சித்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம் தரிசிப்போம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

இனிய உற்சாகமான மாலை வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அகில இந்திய வானொலியின் தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. நிலையத்தில் நேரம் 6:10. நாம் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி பாட்டுதான்.

பாட்டுதான் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் முதல் பாடல் படையப்பா என்ற திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் வைரமுத்துவின் வைர வரிகளில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் ஹரிணி அவர்களின் குரலில்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி,
5: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
6: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம்

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேர்லே நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் தமிழன் என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் அவர்களின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் டி இமான் அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் குரலில் உங்களுக்காக

0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், புளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
0: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
8: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
9: கண்ணு,
8: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
9: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
10: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
8: எங்க?
10: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
8: ஆர்பிஐ சொல்கிறது.
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: டைம் 4 ஆச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
12: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன்.
13: சபா, என்ன வெயிலு, என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
12: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
11: இப்பதான வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
13: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வே வந்ததும் அது இதுன்னு இருக்க.
11: கோவப்படாதுமா, இந்த இந்த மோர குடி.
13: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
11: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.

0: நேரில் இத்துடன் நிறைவு கோருகிறது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. இன்னும் சில நிமிடங்களில் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: இருங்கள்.

0: அக்கா பாரு.
1: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
0: காட்டே. வாவ், யம் ஃபேவரட் கலர்.
1: எப்பவும் ஷாப்பிங்.
0: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
2: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
3: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
2: எனக்கு தெரியும்ல,
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
6: இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீங்க கூர்ந்து கவனித்தாலும் சரி, முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட்னாரு, மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்லாம மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களிலே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தான். 700க்கும் மேற்பட்ட இடங்களிலிருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
5: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தவிர்க்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவிர்க்க

0: அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5 மணி அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டுமெனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது. இந்த பலாப்பழங்கள் சத்தியமங்கலம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்களை வியாபாரிகள் விலை பேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்பகுதிக்கு கொண்டு வந்து சாலையோரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழைச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனி தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்பிரிவில் சூரஜ் கோலா, த்ருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை வெள்ளி

0: பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6:40. இனி தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடலாக
2: தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7. நேயர்களினை கேட்கவிருப்பது வேலை வாய்ப்பு செய்திகளை அள்ளி தரும் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் வேலை வாய்ப்பு அறிவிப்பாக, கொச்சியில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு இது. அப்ரண்டிஸ் ரிஜர்வ் பிரிவில் 40 இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமா முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பானது 18 முதல் 23 வரை இருக்க வேண்டும். வயது கணக்கீடானது 30/5/2026 படி வயது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இதற்கான ஸ்டைஃபண்ட் மாதம் 11,000 வழங்கப்படும். பயிற்சி காலமானது 1 பயிற்சி. தேர்ச்சி முறையானது எழுத்து தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இதற்கான விண்ணப்பமானது ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய நிறைவு நாள் 30/5/2026, அதாவது இம்மாதம் 30 இறுதி நாள் ஆகும். இதற்கான இணையதள முகவரி கொச்சின் ஷிப்யார்ட் .in கொச்சின் ஷிப்யார்ட் .in என்ற இணையதளம் மூலமாக இந்த அப்பரண்டிஸ் பணியிடத்திற்கான விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மத்திய அரசின் UPSC வெளியிட்டுள்ள ஓர் அறிவிப்பு இது. நிர்வாக அதிகாரி பணியிடத்திற்கு 27 விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. உதவி பேராசிரியர் பணிக்கு 4 விண்ணப்பங்களும், மைனிங் இன்ஜினியருக்கு 4 பணியிடங்களுக்கும், அக்கவுண்டன்ஸ் ஆஃபீஸருக்கு 3 பணியிடத்திற்காகவும், ரிசர்ச் ஆஃபீஸர் பணியிடத்திற்கு 2 பதவியிடத்திற்கும், மொழி பெயர்ப்பாளர்கள் 2 பணியிடத்திற்கும் 45 பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு BE, BTEC, ME, MTEC முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரரின் வயதானது 29/5/2026 படி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு மூலமாக விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 25 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. நிறைவு நாளாக 29/5/2026 ஆகும். இதற்கான இணையதள முகவரி upsc.gov.in என்ற இணையதள மூலமாக மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்களை விண்ணப்பித்துக் கொள்ளலாம். கோவை மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கேஸ் ஒர்க்கர் 13 பணியிடங்களுக்கும், IT அட்மின் 1 பணியிடத்திற்காகவும், செக்யூரிட்டி 5 பணியிடங்களுக்கும், மல்டி பர்பஸ் ஒர்க்கர் 7 பணியிடங்களும் என 26 பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி பணிக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் தகவல்களுக்கு coimbatore.nic.in என்ற இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். நேர்முக தேர்வு மூலமாக விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இதற்கான விண்ணப்பிக்கும் முறையானது சான்றிதழ் நகல்களுடன் நேரில் அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை. நிறைவு நாளாக 30/5/2026 ஆகும். இம்மாதம் 30 சான்றிதழ் நகல்களுடன் நேரில் அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ், ஓல்டு பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர், கோயம்புத்தூர், 641 0018.

0: மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், தரைத்தளம், கோயம்புத்தூர், 641018 என்ற முகவரியில் உங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது கோவை மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்தில் இருந்து வந்துள்ள வேலைவாய்ப்பு செய்தியாகும். நேர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: ஹலோ, யார் பேசுறது?
2: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க, என்ன விஷயம்?
2: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
2: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
1: என்ன வேலை சார்?
2: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்டிலிருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
1: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாவா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
2: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
1: நான் இப்ப அமிச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
2: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
1: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமிச்சாச்சு அமிச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
3: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களினை கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. அதிகபட்ச மழை அளவாக அரியலூர் மாவட்டத்தில் சுத்தமல்லி அணையில் 67 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக அநேக இடங்களில் 3 டிகிரி முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 38.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளான அரியலூர் மாவட்டத்தில் 23.8 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. மலை பகுதியான கொடைக்கானலில் 12.9 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகி இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் பொறுத்தவரை வெப்பநிலையானது 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உயர்ந்து காணப்பட்டது. அதேபோன்று தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, கரூர், கடலூர், ராமநாதபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் உயர்ந்து காணப்பட்டது. இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைவாக பதிவானது தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், சேலம், திருச்சி, திருவள்ளூர், தூத்துக்குடி மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைவாக வெப்பநிலையானது பதிவாகி இருந்தது. இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைவாக கடலூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் பதிவாகி இருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் 26ஆம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும். நேற்று, அதாவது 16ஆம் தேதி, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மாலை 6:30 மணியளவில் வலுவிழந்தது. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு விதர்பா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியில் இருந்து மன்னார் வளைகுடா வரை மரத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்கக்கூடும். மேலும் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதி பொறுத்தவரை கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளான நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன்

0: பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 20-21 தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 22-23 தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு. நாளை முதல் 21-ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. இயல்பு நிலையை விட அதிகபட்ச வெப்பநிலை அளவின் வேறுபாடானது. நாளை முதல் 21-ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட ஓரிரு இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
2: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம். இசைச்சாரல் தருமபுரி பண்பலை 102.5 நேய உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா நிகழ்ச்சியில். முதலாவதாக தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் இம்மாதம் 7-ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 7-ஆம் தேதி முதல் 29-ஆம் தேதி வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இணையதளத்தில் விண்ணப்பிக்க www.gacdpi.acin என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். மேலும் விவரங்கள் அறிந்திட 043-42-23-00-08 என்ற எண்ணிலும், 93-45-32-93-69 எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம் என்று தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார். உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இணையதள முகவரியான www.tnau.youcanapply.com என்ற இணையதளம் மூலம் ஜூன் மாதம் 8-ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 600 ரூபாயும், ஆதி திராவிடர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் ஆகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பாடங்கள் பற்றிய மேலும் விவரங்கள் அறிந்திட 94-88-63-50-77 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-42-50-76 என்ற அலைபேசி எண்களிலோ அல்லது ugadmission@tnau.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்கள் பற்றிய மேலும் விவரங்கள் அறிந்திட 98-65-70-35-37 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-42-02-99-13 என்ற அலைபேசி எண்களை அழைத்து மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் agridean2015@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம். உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை இம்மாதம் 7-ஆம் தேதி முதல் 29-ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்ப பதிவும் செய்து கொள்ளலாம். பிஏ தமிழ், பிஏ ஆங்கிலம், பிகாம், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க www.tngass.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். மாணவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு இந்த கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அணுகி பயன்பெறலாம். சேர்க்கை பற்றிய மேலும் விவரங்கள் அறிந்திட 91-76-50-17-76 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார். உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.

0: பாடப்பிரிவுகளாக சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், IEEE, ECE, மெக்கானிக்கல் டூல் அண்ட் டை இன்ஜினியரிங், TMT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் பாடப்பிரிவுகள் நடத்தப்படும். இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு பிரிவு வாரியாக கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு +1 படித்தவர்கள், +2 தேர்ச்சி அடையாத மாணவர்கள் முதலாம் ஆண்டிலும், +2 தேர்ச்சி அடைந்தவர்கள், ITI 2ஆம் ஆண்டு படித்தவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டிலும் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் அறிந்திட 94 42 22 21 02, 98 43 47 73 93 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சேர்க்கை பற்றிய விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம் என்று பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார். இணைந்திருந்தோம் இது உள்ளூர் உலா நிகழ்ச்சியோடு. நன்றி நேர்களே.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JEN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன், அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JEN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். பழைய கதை ஒண்ணு. ஒரு நாட்டுல ஒரு மந்திரி சர்வ வல்லமை படைத்த அந்த அரசனுக்கு அவர் துணை நின்றார் தன் அறிவால். சோதிடத்தில் வல்லவர். அப்ப அவர் சோதிடத்தை பாக்கிறப்ப தனக்கு அந்த 7.5 சனி பிடிக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். இப்ப பூஜை மூலமாக சனீஸ்வரனோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாராம். எப்படி, நான் உன்னை பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே 7.5 வருஷத்துக்கு நீ பிடிச்சேன்னா அரசாங்க வேலையெல்லாம் கெட்டு போயிருமே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுக்காரு. சரி, உனக்காக நான் ஒரு 7.5 மாசம் வச்சுக்கிடுவோமா, ரொம்ப அதிகம், 7.5 நாள் வச்சுக்கிறோமா, ஐயோ அதுவும் அதிகம், 7.5 மணி நேரம், 7.5 நாளிகை, உன்னை பிடிச்சிக்கிறவா அப்படின்னு கேக்குறாரு அந்த சனீஸ்வரன். இது இது ஒரு கற்பனையான கதைன்னு கூட வச்சுக்கங்களேன். இவர் உடனே சரி 7.5 நாளிகை என்னை பிடிச்சிக்குங்க. அப்ப அந்த சனீஸ்வரன் சொன்னாரு, 7.5 நாளிகைங்கிறது சாதாரணம் இல்ல, நீ செத்து செத்து பழைப்ப பரவாயில்லையா, பரவாயில்ல, 7.5 வருஷத்துக்கு 7.5 நாளிகை தேவலதானா, திரும்ப யோசிச்சுக்கோ, நடுத்தருக்கு வந்துருவ, குடும்பம் தெருவில் நிற்கும், அலறி அடிப்பாங்க, எல்லாம் நடக்கும், பரவாயில்லையா, எல்லாம் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, இத்தனாம் தேதி 3 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் உன்னை நான் பிடிச்சுக்கிறேன். இவர் என்ன பண்ணாரு, விறுவிறுன்னு காரியங்களை சாதிக்க ஆரம்பிச்சாரு. வீட்டுக்குள்ளேயே ஒரு அறைய, பாதாள அறையை கட்டினாரு. அங்க பூஜை பண்றதுக்கான சிவபெருமானுடைய இதை ஏற்பாடு பண்ணாரு. எல்லாம் தயார் பண்ணிட்டு அந்த பிடிக்க போற நேரத்துக்கு முன்னாடி மன்னன்ட்ட போய், மன்னா, என்ன நீங்க கொஞ்ச நேரத்துக்கு தேட வேண்டாம், ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. மன்னர் கேக்குறாரு, என்ன அமைச்சரே என்னன்னு கேக்குறாரு. இப்ப ஒன்னும் சொல்ல முடியாது, வந்து சொல்றேன்னு போயிட்டாரு. போயிட்டாரா, இவரை காணோம், வீட்டுல எல்லாரும் தேடுறாங்க, இவர் எங்க போனாருன்னு தெரியல, யாருக்கும் சொல்லல. இந்த நேரத்துல அந்த நாட்டினுடைய அரசனுடைய மகன் வேட்டைக்கு போனவன் காணா போயிட்டான். காணா போடுறது மட்டும் இல்ல, அவன் கொலை செய்யப்பட்டான்னு வதந்தி பரப்பிருச்சு. அதுல ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த மந்திரி தாங்க கொண்டிருப்பாரு, இவருக்கு அவன் மேல அடிக்கடி ஒரு கண் இருக்கு, அவனை கொண்டு விட்டாரு, அடுத்து அவர் தான் ஆளலாம்னு வந்தாரு, அப்படி இப்படி சொல்லி அவனை தேடுக்கடா அப்படின்னா ஊர் பூரா தேடுறாங்க மந்திரியை காண. வீட்டில் கேட்டா தெரியல, வீட்டில் இருக்கவங்களை பூரா கட்டி வச்சு அடிக்கிறாங்க, அவங்க குய்ய முறையன்னு கதறாங்க. அதுக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணா, கீழே ஒரு அறை இருக்கு, பாதாள அறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான், கதவை உடைக்கிறாங்க. அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு 7.5 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. உள்ள வந்துட்டாங்க, வந்தா அவரை கைது பண்றான், கைது பண்ணி அடிச்சு மன்னன்ட்ட கொண்டு போய் சொல்லு என் மகனை என்ன பண்ண, இவர் ஒண்ணுமே பேசல, ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போய் எங்க ஒளிஞ்சிருந்த, எதுக்கா ரூம் கட்டின, எந்த என்ன அப்படி இப்படின்னு கேக்குறாங்க, சொல்ல மாட்டேங்கிறேன். சரி, இந்த அமைச்சரை நடுத்தருவில் வச்சு தலையை வெட்டுங்க, இவன் மனைவி பிள்ளை குடும்பம் அத்தனையும் அவ்வளவு பேருடைய தலையை வெட்டி எறிங்க. உடனே ஊர் பூரா சேர்ந்து குய்ய முறையன் கத்தி, இப்படி ஒரு அமைச்சர் இருப்பானா, கொடுங்கோளை, இப்படி மன்னனுடைய மகனை கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி கல்லால் அடிச்சு அமைச்சருடைய வீட்டுக்கு தீ வச்சு நடுத்தருக்கு கொண்டு வந்து தலையை வெட்ட போறாங்க. அந்த

0: அமைச்சர் அது வரைக்கும் பேசாம தான் இருக்காரு, வாய திறக்கல, கல்லூலி மங்கா மாதிரி. அதுக்குள்ள அந்த 7.5 நாழிகை முடிஞ்சதுங்க, குதிரை சத்தங்க நிறுத்தி எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அந்த இளவரசன் குதிரையில வேகமா வர்றான். வந்தவன் சொன்னா, ஐயோ நான் வழி தவறி போயிட்டேன், போன இடத்துல ஒரு இதுல சிக்கிக்கிட்டேன், இந்த செய்தியை கேட்டு ஓடி வந்தேன், மந்திரி நல்லவர், அவரை விட்டுருங்க அப்படின்னு உடனே மன்னன் பார்த்துட்டு மந்திரிகிட்ட மன்னிப்பு கேட்கிறான், எல்லாம் செய்யறான், வீடை புதுசா கட்டி தரேங்கிறான், எல்லாம் இது பண்றான், எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார் ஒன்றும் சொல்லலை. நடந்தது என்னங்கிறது நான் எனக்கு தெரியும், நான் யார்த்தையும் அதை சொல்ல விரும்பல, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மனைவி மக்களோட புது வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஒன்றே ஒன்று தாங்க, 7.5 வருஷமாக இருந்தாலும், 7.5 மாதமாக இருந்தாலும், 7.5 நாழிகையாக இருந்தாலும், கஷ்டங்கள் வந்துட்டா வந்து தான் தீரும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்படிலாம் நம்பிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை, அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். எப்படி இவர் இதுக்கான வேலையை குறைச்சி, அதாவது நாளை குறைச்சி நேரத்தை குறைச்சி அது வர்றதுக்கு எதிர்நோக்கி காத்திருந்து அதுலேருந்து தப்பிச்சு கடைசியில் எல்லாவற்றையும் மீண்டு பெற்றுக்கொண்டாரோ, அதுபோல நாம் சில நேரங்களில் இதற்கான பரிகாரங்கள் என்று ஏதேனும் இருக்குமானால் அவற்றையெல்லாம் செய்து கூட நாம் நம்மை காத்து கொள்ளலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: ஏழுபடி ஒரு நிமிடம் 41 நிமிடங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களினை கேட்டு ரசிக்கவிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது அள்ளித்தந்த வானம் என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், ஹரிஹரன் சித்ரா குரலில் இந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோட் சேலம்.
4: திரைச்செய்தி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது அழகிய தீயே என்ற திரைப்படத்திலிருந்து ரமேஷ் விநாயகம் இசையில், ரமேஷ் விநாயகம் குரலில் இந்த பாடல்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் சி வி நாயுடு சாலை பெரும்பாக்கம் கூட்டுறவு நியாய விலை கடையில் கூட்டுறவுத்துறை சார்பாக பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மோர் மற்றும் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கி பேசினார். கோடை காலத்தில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வரும் குடும்ப அட்டைதாரர்களின் தாகம் தீர்க்க கூட்டுறவுத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் 1166 நியாய விலை கடைகளிலும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், திருவள்ளூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள பெரும்பாக்கம் நியாய விலை கடையில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் வருவாய் கோட்ட அளவில் திருவள்ளூர், திருத்தணி மற்றும் பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்ட அலுவலகங்களில் அந்தந்த சார் ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய துறை அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், அனைத்து ஊரக பகுதிகள், பேரூராட்சி பகுதிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் தினந்தோறும் சீரான குடிநீர் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆவடி மாநகராட்சி பகுதியில் 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்தும் தினந்தோறும் குளோரினேஷன் செய்யப்பட்ட குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் மோட்டார் பம்பு, பைப் லைன் போன்றவைகள் சிறிய பழுதுகள் ஏற்படின் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பழுது செய்ய இயலாத குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை இடித்து அப்புறப்படுத்தவும் புதிதாக கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களை மீஞ்சூர், பள்ளிப்பட்டு, திருவளங்காடு மற்றும் பூண்டி ஆகிய பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தங்குதடையின்றி சீரான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் வேலைவாய்ப்பு தொடர்பான போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் இணையதளத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களால் எந்தவித கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற நேரலையில் இணையதளம் வாயிலாகவே மனுதாரர்கள் செய்து கொள்ள வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. எனவே திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் இதுபோன்ற போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்யும் விவசாயிகள் விலை ஆதரவு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கவும் அவர்களின் வருவாயை பெருக்கவும் தமிழக அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்கள் விளைவித்த பச்சை பயிறு விளைபொருளை மத்திய அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கொள்முதல் இலக்காக 275 மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பச்சை பயிறு விலை 1 கிலோ ₹65 முதல் ₹70 வரை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ பச்சை பயிறு விலை ₹87.68 என கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டம் காஞ்சிபுரம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் செங்குன்றம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 150 மெட்ரிக் டன் இலக்காகவும், திருவள்ளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 50 மெட்ரிக் டன் இலக்காகவும் மற்றும் ஊத்துக்கோட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 75 மெட்ரிக் டன் இலக்காகவும் தரம் பிரிக்கப்பட்ட பச்சை பயிறு கொள்முதல் செய்ய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் விவசாயிகள் நிலத்தின் கணினி சிட்டா, அடங்கல், விவசாயியின் புகைப்படம், ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கி கணக்கின் புத்தக நகல் ஆகிய விவரங்களுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர்களை அணுகி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தினை வருகிற 9/7/2026 வரையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொள்முதல் செய்திடவும், கொள்முதலுக்கான தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டித் தருவதாகவும் அவர் கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%லிருந்து 7% தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1 கோடியே 35 லட்சம் பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1000 முதல் 5000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: வாரம் தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கேரளம் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெற உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரஹாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3 சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு 2 ஹாக்கி போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர்

திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இனிய உற்சாகமான இரவு வணக்கம் நேர்களே. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையத்தின் தருமபுரி பண்பலை 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz. நிலையத்தில் நேரம் 7:25.

0: நீ கேட்கலாம்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&D ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா
6: வீட்டுல இருக்கியா? தங்கச்சி வரன்னு தெரிஞ்சாலே எங்க அண்ணன் எங்கன்னா போய் ஓடி ஒளிஞ்சுக்கும் போல. அண்ணே,
7: அட வந்துட்டம்மா வந்துட்டம்மா. என்ன அண்ணனை ஏலம் விட்டுக்கிட்டே வர மாதிரி தெரியுது.
6: ஆமா, பின்ன ஒரு வாட்டி கூப்பிடும் போதே தங்கச்சி இங்கதாமா இருக்குன்னு சொன்னா நான் ஏன் ஏல விட போறேன்? இங்க வாண்ணே.
7: என்னம்மா பண்றது, நீ பேசிக்கிட்டே இருக்கிற, அண்ணனால பதில் கூட சொல்றதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. சொல்லுமா என்ன சங்கதி?
6: ஆமா, உனக்கு நேரம் இருக்காதுதான். ஏன்ன, நம்ம இருக்கிறது மலைப்பகுதி, இங்க என்ன விவசாயம் பண்றது, எப்படி வெள்ளாம பாக்குறதுன்னு தெரியாம எல்லாம் திணறிட்டு இருக்கோம். ஆனா நீ மட்டும் ஏதோ ஒண்ணு பண்ற, நல்ல லாபம் பாக்குறீனே, எங்களுக்கு சொன்னா நாங்களும் இந்த மலைப்பகுதியில ஒரு வெள்ளாம பார்த்து நல்லா இருப்போம்ல.
7: அதான் சொல்றது, ரேடியோ போட்டிய கேளுங்க, ரேடியோ போட்டிய கேளுங்கன்னு. நம்ம சனங்க யார் ரேடியோ கேக்குறீங்க?
6: சரிதான், ஆனா எங்க கேக்குறதுக்கு நேரம் கிடைக்குது. நீ சொன்னா சரி, இனிமே கேட்டுட்டே இருக்கிறேன். எப்படி நீ மட்டும் இந்த மலைப்பகுதியில இந்த அளவுக்கு வெள்ளாம எடுக்கிற?
7: ஏமா, போன வருஷம் வரைக்கும் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம தலைய பிச்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன். இந்தா நம்ம சேலத்துல ஏத்தாப்பூர்ல புதுசா ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒன்னும் ஓபன் பண்ணிருக்காங்க. அங்க போய் இந்த ஆமணுக்கு பயிர் இருக்கு இல்லையா, அந்த பயிரை வாங்கிட்டு வந்தேன். நம்மளை மாதிரி மலை பிரதேசத்தில் இருக்கவங்க, இதா நம்ம ஊரில் வேற அப்பப்போ காட்டு விலங்குங்க வந்து எல்லா பயிரையும் நாசம் பண்ணிட்டு போயிருதுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற இடங்களுக்காகவே இந்த ஆமணக்க பயிரை வந்து நல்லா ரெடி பண்ணி விற்கிறாங்க. அதை வாங்கி கொண்டு வந்து பயிர் பண்ணால் நல்லா வெள்ளாம பார்க்கலாம் தங்கச்சி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான உரம் என்ன போடணும், நீரை எப்படி மேலாண்மை பண்ணணுன்ற விஷயத்தெல்லாம் கூட இன்னைக்கு ரேடியோ போட்டியில் சொல்ல போகிறாங்க. வா வா, அண்ணன் ரேடியோவை ஆன் பண்ணுறேன். உனக்கு தான் போய் நேரம் அது கேட்கறதுக்கு, அண்ணன் கூடையாவது உக்காந்து கொஞ்ச நேரம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா கிளம்பிப்போ.
6: நிறைய தகவல் தான் சொல்றாங்க போலயே. இன்னைக்கு தானே புரியுது நீ எப்படி இவ்வளவு லாபம் பாக்குறன்னு. சரி, உக்காந்து கேக்குறேன், ரேடியோ பெட்டிய போடு.
8: நேயர்கள், இனி கேட்கலாம் வயல்வெளி நிகழ்ச்சியில். முதலாவதாக வீரிய ஒட்டு ஆமணக்கில் உர மேலாண்மை பற்றி சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் கே நடராஜன் அவர்கள் வழங்கும் தகவல்களை

0: இருக்கலாம்.
1: பல எண்ணெய் வித்து பயிர்களை நம் தமிழ்நாட்டில் கையாண்டு வருகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக தொழிற்சாலை சார்ந்த முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் அப்படின்னா ஆமணக்கு. ஆமணக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும். லோக்கலில் வந்து கொட்டமுத்துன்னு கூட சொல்லுவோம். கொட்டமுத்து அந்த விளக்கெண்ணெய், அந்த விளக்கெண்ணெய் நம்ம பயன்படுத்துவோம். ஒரு சிறிதளவு தான் நம்ம சமையலில் பயன்படுத்துவோம். நார்மலாக வந்து இது சமையல் அல்லாத தொழிற்சாலை சார்ந்த எண்ணெய் தான் நம்ம அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஆமணக்கு சாகுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்திய அளவில் பார்த்திங்க அப்படின்னா குஜராத் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஆந்திரா, அந்த மாநிலங்கள்லாம் அதிக அளவில் வந்து உற்பத்தி செய்கின்றன. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடும் ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவுக்கு நம்மளும் வந்து ஆமணக்கு பயிரை வந்து நம்ம சாப்பிட்டு செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆமணக்கை வந்து நிலக்கடையில் ஊடு பயிராக மட்டும்தான் சாப்பிட்டு பண்ணுவாங்க. எந்த பயிராக இருந்தாலும் ஊடு பயிராகவோ இல்லைன்னா வரப்பு பயிராகவோ கவர்ச்சி பயிராகவோ தான் பயன்படுத்துவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாற்று ரகங்கள் தான் இருக்கும், அதை தான் வந்து ஊடு பயிராக பயன்படுத்துவாங்க. அதிக நாட்கள் வயது உடையதுனால உங்களுக்கு 6 மாதம் ஆன வயது. ஸோ அதனால் ஊடு பயிராக பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாக என்னாச்சு அப்படின்னா அதனுடைய ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி நிலையங்கள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட வீரிய ஊற்றுரகங்கள் நிறைய இப்போ வந்து வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்திலே பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 3 வீரிய ஊற்றுரகங்கள் வெளியிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ரகங்கள் அதிக விளைச்சக்கூடிய ரகங்கள் ஒன்று வெளியிட்ருக்காங்க. மொத்தம் 4 ரகங்கள் வந்து ஆமணக்கில் வெளியிட்ருக்காங்க. இந்த ரகங்கள் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்து என்னாச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலுடைய அதனுடைய சாகுபடி பரப்பளவு அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அது குறிப்பாக வந்து தனிப்பயிராக அதிக அளவில் விவசாயிகள் சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மிக எளிமையான பயிர், குறைவான தண்ணீர் வசதி இருந்தாவே போதுமானது, அனைத்து மண் அமைப்புகள் நிலங்களிலும் அனைத்து மண் வகைகளும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. உங்களுக்கு வந்து அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு நிலையாக உங்களுக்கு வந்து விலை இருக்கிறதுனாலும் உங்களுக்கு வந்து விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பயிரை வந்து தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு எளிமையான நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய பணப்பயிர்னு கூட நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது மலை பிரதேசங்களை ஒட்டிக்கூடிய பகுதிகள், அதாவது எங்கெங்கெல்லாம் காட்டு விலங்குகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கோ, சேதம் அதிகமாக இருக்கோ, அங்கே வந்து இந்த ஆமணக்கு பயிரை நம்ம சாகுபடி பண்ண முடியும். ஏன்னா வந்து ஆமணக்கு பயிரை எந்த விலங்குகளும் எதுவுமே செய்யாது. ஸோ அதனால் வந்து இதனுடைய பரப்பளவு வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிடுது. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி பண்ணுறாங்க. இது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்ட பகுதிகளில் பரப்பளவு வந்து கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தருவாயில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் குறிப்பாக இந்த பயிர் சாகுபடி பண்ணாலும் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது வந்து களை எடுக்கிறதுக்கும் உரத்துக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுறோம். அதை வந்து எப்படி குறைக்கிறது? அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீரிய ஓட்டுக்கு ஆமணக்கு சாகுபடியில் உர மேலாண்மை எப்படி பண்ணுறது, அதே மாதிரி நீரை வந்து எப்படி சிக்கனமாக எப்படி மேலாண்மை பண்ணுறது, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமணக்கு என்ன மாதிரி மண் வேணும்? ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆழமான, கொஞ்சம் மிதமான வளவு இருக்கக்கூடிய, கொஞ்சம் அமிலத்தன்மையாக இருக்கக்கூடிய மண் வந்து ரொம்ப உகந்த மண் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல வடிகால் வசதி இருக்கணும். களிமண்ணாக இருந்துன்னு பார்த்திங்க அப்படின்னா நல்ல வடிகால் வசதி, மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மண்ணாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மோசமான வடிகால் மற்றும் சதுப்பு மண், இந்த மாதிரி மண்ணெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆமணக்கு சாகுபடிக்கு ஏற்ற மண் கிடையாது. ஸோ அதனால் வந்து நல்ல வடிகால் வசதியுள்ள, ஆழமான, மிதமான வளம் கொண்ட செம்மண், கரிசல் மண், வண்டல் மண், இந்த மண் எல்லாமே வந்து ஆமணக்கு சாகுபடிக்கு ஏற்ற மண் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா மகசூல் கொடுக்கக்கூடிய நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா சப்போஸ் இங்கே உணவு பயிரோ அதே மாதிரி மற்ற வணிக பயிர்களோ சாகுபடி செஞ்சுட்டு தரமற்ற மண் அமைப்பாக இருந்தால் கூட நம்ம ஆமணக்கு சாகுபடி செஞ்சு நம்ம வந்து நல்ல வருமானம் ஈட்ட இயலும். ஸோ இந்த இதுக்கு ஆமணக்கு பயிரினுடைய தட்பவெப்பநிலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து அடிப்படையில் வந்து வெப்பமண்டல பயிர்னு சொல்லலாம். வெப்பமண்டலம் இல்லைன்னா மித வெப்பமண்டல பயிர் அப்படின்னு சொல்லலாம். வெப்பமண்டலம் மித வெப்பமண்டல பகுதிகளில் வந்து நல்லா வளர்ந்து அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து 2,500 மீட்டர் உயரம் வரைக்கும் கூட இதை வந்து சாகுபடி பண்ண முடியும். ஆனால் வந்து அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த உயரம் கூட அந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம 500 மீட்டருக்குள்ளேயே நம்ம அதை சுருக்கிட்டு அந்த 500 மீட்டர் உயரத்தில் இருக்க வரைக்கும் நம்ம சாகுபடி செய்ய முடியும். இப்போ இதுக்கு என்ன மண் வளம்னு பார்த்திங்க அப்படின்னா பயிர் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்தால் இருக்கணும். அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேரூட்டச்சத்துக்கள், அதாவது தலைமணி, சாம்பல் சத்து, அதே மாதிரி நுண்ணூட்டு சத்துக்கள், அதில் குறிப்பாக நுண்ணூட்டு சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போரான், சல்ஃபர், துத்தநாகம், இந்த சத்துக்கள் பற்றாக்குறை இல்லாமல் நம்ம இதில் பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆமணக்கு பயிரை பொறுத்த வரைக்கும்

கன்னாவரி பயிராக இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைச்சத்து வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 18 கிலோ கொடுக்கணுங்க. அதாவது வந்து யூரியாவை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூட்டை யூரியா அதுக்கு தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு. அதே மாதிரி மணிச்சத்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு 1.5 மூட்டை நம்ம வந்து அடியுரமாக கொடுக்கணும். அதே மாதிரி சாம்பல் சத்து வந்து ஒரு 1.5 மூட்டை ஒரு 25 கிலோ நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஆமணுக்கு பயிருக்கு கொடுக்கணும். இதே மாதிரி வீரிய ஒட்டுறாங்களா இருந்ததுன்னா தலைச்சத்து வந்து ஒரு 1.5 மூட்டை யூரியாவும் 1 மூட்டை வந்து சூப்பரும் 1 மூட்டை வந்து பொட்டாஷும் நம்ம வந்து கொடுக்கணும். இதில் எப்பயுமே பார்த்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மணிச்சத்தை வந்து அடியுரமாக கொடுத்துடணும். தலை மற்றும் சாம்பார் சத்துக்களை வந்து 50% அடியுரமாகவும் 50% வந்து மேலுரமாக வந்து பிரித்து கொடுக்கணும். ஆமணுக்கு பொறுத்த வரைக்கும் 30வது நாள்லையும் 60வது நாள்லையும் 50% உரங்களை வந்து இரண்டாக பிரித்து வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி மற்ற சத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா 300 சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் துத்தநாக பற்றாக்குறை இருக்கும், இரும்பு பற்றாக்குறை இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன பண்ணலான்னா ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ துத்தநாக சல்ஃபேட்டும் 10 கிலோ வந்து ஃபெரஸ் சல்ஃபேட்டும் நம்ம அடியுரமாக கொடுத்துடணும். அதே மாதிரி மற்ற இதுக்காக ஆமணுக்காகவே வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து 100% கலவை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மானாவரி ரகங்களாக இருந்ததுன்னா மானாவரியில் 3 கிலோ தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு. அதே மாதிரி வீரிய ஊற்றுறாங்களா இருந்ததுன்னா 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு நம்ம தேவைப்படும். இதை வந்து நம்ம இலைவழியாகவும் கொடுக்கலாம், கடைசி உழவில் அடியுரமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இதே இரவியில் வீரிய ஊற்றுறாங்களா இருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 6 கிலோ நம்ம அடியுரமாக கொடுக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆமணுக்கு பயிரில் இன்னும் மேலும் உற்பத்தி, அதாவது பெண் பூக்களுடைய அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பூக்களும் பெண் பூக்களும் ஒரே குலையிலேயே இருக்கும். அதில் வந்து அந்த பெண் பூக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மரவள்ளி மற்றும் ஆமணுக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட ஆமணுக்கு கோல்டு அப்படின்னு ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் இருக்குது, அதை வந்து நம்ம வாங்கி அதை பயன்படுத்துவதன் மூலம் அந்த பெண் பூக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து நல்ல மகசூல் பெறுவதற்கு வழிவகை செய்யும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக அந்த ஆமணுக்கு கோல்டு தெளிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது 1/2 மில்லி தான், ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1/2 மில்லி போட்டு அது கூட 1 மில்லி ஒட்டு திரவம் கலந்துக்கணும். 25வது நாள்லையும் அதாவது ஆமணுக்கு விதைச்சி 25வது நாள்லையும் 60வது நாள்லையும் 2 முறை தெளிக்கணும். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில் நான் சொன்ன மாதிரி 1/2 மில்லி அந்த ஆமணுக்கு கோல்டு கலந்துக்கணும். ஸோ இதில் என்ன கவனமாக பண்ணணும் அப்படின்னா ஆமணுக்கு கோல்டை வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது, 1/2 மில்லிக்கு மேலே கூடுதலாக பயன்படுத்தக்கூடாது. காலையிலையும் மாலையில் நேரத்தில் தெளிக்கணும், வெயில் நேரத்தில் தெளிக்கக்கூடாது. எப்போ பரிந்துரைக்கப்பட்டு சொன்னோமோ நான் 25வது நாளும் 60வது நாள் மட்டும் தெளித்தா போதுமானது. ஸோ இதை பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட 95% பெண் பூக்கள் அந்த குலைகளில் இருக்கும், 90% மேல் விதை பிடிப்பு திறன் வந்து அதில் வந்து அதிகமாயிருக்கும். அதே மாதிரி 29% வரைக்கும் ஆமணுக்கனுடைய மகசூல் அதிகரிப்பதாக வந்து ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது வந்து உர மேலாண்மை. அதே மாதிரி ஆமணுக்கு பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னால் ஆமணுக்கு வந்து ரொம்ப மிதமான தண்ணீர் இருந்தால் போதும், அதாவது வந்து ஒரு 500 to 700 மில்லிமீட்டர் மழை பெஞ்சாவே போதுமானதாக இருக்கும். அதாவது வறட்சியின் தாங்கி வளரக்கூடிய தன்மை இருப்பதனால குறைவான நீர் தன்மை இருந்தாவே போதுமானது. இது வந்து ஆமணுக்கு சாகுபடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன முறைகளில் நம்ம வந்து பாசனம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மண் வகை, நீர் இழப்பு அதாவது ஆவியாகும் திறன் மற்றும் நில மேலாண்மை, இதை பொறுத்து வந்து இந்த காரணிகளை பொறுத்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அதாவது பயிரில் மேற்பரப்பு பாசனம், அதாவது வந்து வாய்க்கால் பாசனத்துலேயும் நம்ம பண்ணலாம், பாசன வாய்க்கால் முறையிலையும் பரோ இரிகேஷன் சொல்லுவோம் இல்லையா அது வாய்க்கால் அந்த முறையிலையும் பண்ணலாம். சொட்டு நீர் பாசனத்துலேயும் நம்ம வந்து அதிக இடைவெளி இருக்கிறதுனால சொட்டு நீர் பாசனம் அமைச்சு நம்ம நீர் பாசனம் செய்யும்போது அந்த ஆமணுக்கு பயிருக்கு தேவையான தண்ணீரை வந்து நேரடியாக வந்து நம்ம வேர்பகுதிக்கு கொண்டு போய் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து நீர் விரையை வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி களையை வந்து கட்டுக்குள் வைக்கப்படும். ஸோ அதிக இடைவெளி இருக்கிறதுனால நம்ம நீர் பற்றாக்குறை எளிதாக நம்ம வந்து சமாளிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பாசன இடைவெளின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் முதல் ஒரு மாதத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் இடைவெளியில் தண்ணீர் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆமணுக்கு பயிரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் வந்து அதனுடைய வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கும். 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த வேர்கள்லாம் இறங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கும். ஸோ 1 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமணுக்கு வந்து ஒரு 7 நாளுக்கு 1 முறையோ இல்லைனா வந்து 10 நாளுக்கு 1 முறையோ அந்த மண்ணினுடைய அமைப்பை பொறுந்து நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் நம்ம வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி சொட்டு நீர் மூலிமா உரமும் கொடுக்கலாம். நமக்கு நான் பரிந்துரைக்கப்பட்ட நான் இருக்கிட்ட சொன்ன மாதிரி அந்த உரத்தை அதாவது நீரில் கரையக்கூடிய உரங்களை தேர்ந்தெடுத்து அதாவது 19 யூரியா இந்த மாதிரி நீரில் கரையக்கூடிய 0050 அதாவது சல்ஃபேட்டா பொட்டாசியம் சொல்லுவோம் இந்த உரங்களை நம்ம வந்து பயிருடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி சரியான இடைவெளியில் நம்ம பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு உர செலவும் குறையும், நம்ம தண்ணீரும் வந்து சிக்கனமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதன் மூலயம் விவசாயிகள் இந்த உர மேலாண்மையை சரியான முறையில் கையாண்டு உரத்தினுடைய செலவை குறைத்து அதே மாதிரி மானாவரி பகுதிகளில் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்தி

0: சொட்டு நீர் பாசனம் அமைப்பதன் மூலம் சிக்கனமாக தண்ணீர் இதை குறைத்து அதிக லாபம் பெற வேண்டும் என்பது கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் வயல்வெளி நிகழ்ச்சியில் இதுவரை வீரிய ஒட்டு ஆமணக்கில் உர மேலாண்மை பற்றி சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் கே நடராஜன் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: பாண்டி நாட்டு தங்கம்.
1: நாமா தங்கச்சி, நிகழ்ச்சியை கேட்டியா? எப்படி, பயனுள்ளதா இருந்துச்சா?
2: ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, மலை பகுதியில என்னத்தை செய்யறதுன்னு என்ன மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு எதுவுமே செய்யறதில்ல. அப்படியும் செஞ்சாலும் இந்த விலங்குகள் வந்து சேதப்படுத்திடுதுன்னு முயற்சியும் பண்றதில்ல. ஆனா இந்த வீரிய ஓட்டு ஆமனுக்கு பயிர் செஞ்சா நல்ல லாபமும் பார்க்கலாம், மலை பகுதியில எந்த அளவுக்கு அதுல வெள்ளாம பார்க்கலாம்னு தெளிவா சொல்லிட்டாரு ஐயா. நிறைய விஷயம் இதனால தெரிஞ்சுக்கிட்டேன். சரிண்ணா, நான் கிளம்பி போயிட்டு வரேன்.
1: பேரும் புகழும் பரவிக்கிட்டு இருக்குது, என்ன கதை? அத பத்தி எதுவுமே பேசாம நீ பாட்டு கிளம்பி போற?
2: அது என்ன கேக்குற? கோழிகளை பராமரிக்கிறதுக்குள்ள என்னால முடியலன்னு என்னமோ வந்துருது. ஒவ்வொரு கோழியா போயிட்டு இருக்கு.
1: என்னம்மா, கோழிங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா?
2: என்ன பிரச்சனைன்னு தானே தெரியல.
1: அட, கோழிங்களுக்கு என்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க வந்தாலும் அதுக்காக மருத்துவர்களெல்லாம் நம்ம நாட வேண்டியது இல்லம்மா. ஒரு சில ஆரம்பகட்ட பிரச்சனையெல்லாம் நம்ம உடனடியாக கண்டுபிடிச்சோம்னா மூலிகை, அதை வச்சே முதலுதவி மருத்துவம்லாம் செஞ்சிடலாம். இந்தா அடுத்ததா நிகழ்ச்சியில் அதை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. உக்காரு, கிளம்புறேன் கிளம்புறேன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருந்து அந்த நிகழ்ச்சியும் கேட்டுப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிப்போ.

0: அட, இது எனக்கு ரொம்ப தேவையான தகவல்னு கேட்டுட்டு தான் போவேன்.
1: வயல்வெளி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோழிகளுக்கு மூலிகை முதல் உதவி மருத்துவ முறைகள். ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோழியின மேலாண்மை துறை இணை பேராசிரியர் டாக்டர் சி மேகலா அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
2: நம் நாட்டில் புறக்கடையில் வீட்டு உபயோகம் மற்றும் பொழுதுபோக்கிற்காக வளர்க்கப்பட்ட கோழிகள் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா தீவிர முறையில பல விவசாயிகளால பராமரிக்கப்படுகிறதுனால கால்நடை வளர்ப்புல கோழி வளர்ப்பு மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தொழிலாக உருவெடுத்துள்ளது. இன்றைய சூழல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தோம்னா கோழிப்பனை தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். தீவிர முறையில வளர்க்கப்பட கோழிகள்ல வந்து குறைந்த இட வசதியுடன் கொட்டைகளில் வளரும் போது பல்வேறு நோய் பாதிப்புகள் உள்ளாகி இறப்பு, மருத்துவ செலவு மற்றும் குறைந்த உற்பத்தி திறன் போன்ற காரணங்களால பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இந்த தொழில வந்து அதிக லாபம் ஈட்ட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா முதல்ல வந்து நோய்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே கோழிகளை தாக்கும் மிக முக்கிய நோய்கள் மற்றும் தடுப்பு காப்பதற்கான வழிமுறைகளை பற்றி மூலிகை மருத்துவம் மூலம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏன் மூலிகை மருத்துவம் மூலமா அறிந்து கொள்வது அவசியம் பார்த்தோம்னா இன்றைய சூழல்ல எல்லாராலையும் உடனே வந்து டாக்டரை கூப்பிட்டு அந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படாமல் இருக்கலாம். இல்ல ஒரு சிறிய அளவுல வந்து பண்ணை அமைச்சிருக்கும் போதும் அவங்களால வந்து உடனே இது பண்ண முடியாம இருக்கலாம். அப்போ கண் கிட்ட இருக்கக்கூடிய அஞ்சறை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு மருத்துவம் ஆகவும் முதலுதவின்னு சொல்லக்கூடிய உடனடியாக மருத்துவ முறைகளை கையாள்வதும் மூலிகை மருத்துவத்தின் மூலம் சாலச் சிறந்தது, பண்ணுறதுக்கு எளிதாக பண்ண முடியும். இப்போ நம்ம கோழிகளில் பார்த்தோம்னா அதிக அளவில் வந்து நோய் தாக்கத்தம் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா வெள்ளை கழிச்சல் நோய், அதாவது ராணிக்கட்டின நோயின்னு சொல்லக்கூடிய நோயினா வந்து தான் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது அனைத்து வகையான கோழி இனங்களையும் பாதிக்கும், முக்கியமாக நச்சுயிரி தொற்று ஆகும். இந்த நோய் வந்து பார்த்தோம்னா நோய் நச்சுயிரி கிருமியால் ஏற்படுறது. இது காற்று, தீவனம், தண்ணீர், மனிதர்கள், காட்டு பறவைகள் இது மூலமாகவும் பாதிக்கப்பட்ட கோழிகள் மூலமாகவும் மற்ற கோழிகள்லேருந்து பரவக்கூடியது. பாதிக்கப்பட்ட கோழிகள் எப்படி இருக்கும், இந்த நோயின் தாக்கத்தை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா சோர்வுற்று, ரெக்கைகளை செலுத்து கொண்டிருக்கும், தீவனம் எடுக்காது, கண்ணில் வந்து உற்சவம் வந்து செவந்தும், இல்லை கண்களை சுற்றி பார்த்தீங்கன்னா திசுகள் வீங்கியும் இருக்கும். இப்போ இந்த கொண்டை அதாவது தாடை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா செவந்து கருத்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோழியோட எச்சமும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் போல பச்சையாவோ இல்லை வெள்ளை நிறத்திலோடையோ இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முட்டை விடுற கோழியாக இருந்துச்சுன்னா முட்டை எண்ணிக்கை வந்து குறைஞ்சியோ இல்லை முட்டையோட தோல் வந்து மெல்லியதாகவும் சுரசுரப்பாகவோ இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பாதித்த கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலையோ வந்து ரெண்டு கால்களுக்கு இடையோ சொருகிட்டு இல்லை அப்படின்னா வந்து வலிப்பு வந்த மாதிரியோ இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இந்த வெள்ளைக்கழிச்சல் நோயை வந்து கொக்கு நோயின்னு சொல்லுவாங்க. மேலும் வந்து இது இன்னும் வேற என்ன பாதிப்புகள்லாம் உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாச பாதையை வந்து பாதிப்புக்கு உண்டாகும். அதனால வாய் திறந்து திறந்து மூச்சு விடுறது, சில கோழிகளில் வந்து தலை நடுக்கம், வலிப்பு, வாதம், இந்த மாதிரி சில அறிகுறிகள்லாம் தென்படும். சில சமயங்கள் அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல் திடீர்னு கோழிகள் இறக்கவும் வாய்ப்பு இருக்கு. வெறும் கழிச்சலோடையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இறப்பு விகிதம் நோய் தாக்கத்தை பொறுத்து மாறுபடுகிறது. நோய் தாக்கம் இறப்பு விகிதத்தில் அதிகளவு பாதிப்பு இல்லாத பட்சத்தில் குறைந்த அளவு இறப்பு விகிதம் இருக்கு, இல்லை அதிகம் பாதிப்பு ஏற்படும் போது 100% கூட இறப்பு விகிதம் இருக்குது. ஸோ இந்த இறந்த கோழிகளில் வந்து பார்த்தோம்னா தலையை வந்து கழுத்தெல்லாம் வீங்கியும் இறப்பையும் உடல் பகுதியெல்லாம் அந்த நோய் கண்ட பகுதிகள்லாம் வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து வரத்துக்கு முன்னாடி தடுக்கலாங்கிறது ஒரு பக்கம், வந்தாலும் அதை வந்து இந்த மருத்துவ முறைகளில் இது பண்ணலாம். ரெண்டு மருத்துவ முறைகள் இருக்குது, அதாவது வந்து கொக்கு நோய் அதாவது வெள்ளைக்கழிச்சல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா வந்து சின்ன சீரகம்னு சொல்லும்ல, நம்ம வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த சீரகம் இருக்கு இல்லைங்களா, அந்த சீரகம் ஒரு 10 கிராமும் அதே நேரத்தில் கீழாநெல்லி ஒரு 50 கிராம் ஒரு கைப்பிடி, இது ரெண்டுத்தையும் வந்து அதாவது வந்து சீரகத்தை ஊற வச்சுட்டு இதை அரைச்சி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா ஒரு 20 கோழிக்குள்ள அளவு தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறது. இப்போ இந்த சீரகமும் கீழாநெல்லியும் இடித்து அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஒன்று தீவனத்துலேருந்து கலந்து கொடுக்கலாம், இல்லை அரிசி குருணையில் கலந்து கொடுக்கலாம், இல்லை சிறு சிறு உருண்டையாக எடுத்துக்கூட வந்து ஒவ்வொன்றா பிடிச்சிக்கணும் இது பண்ணலாம். இது வந்து 3-5 நாட்கள் கொடுக்கலாம், இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் யூஸ் செய்யும்போது புதுசாக அரைச்சி கொடுக்கலாம். இது ஒரு மருத்துவ முறை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரகம் ஒரு 10 கிராமு, மிளகு 5 கிராமு, இது ரெண்டுத்தையும் இடித்த பிறகு கீழாநெல்லி, வெங்காயம் 5 பல், மஞ்சத்தூள் 5 கிராமு, பூண்டு 5 பல், இது எல்லாத்தையும் சேர்ந்து கலவையாக கலந்து அதன் பிறகு மஞ்சளில் உருட்டி ஒரு தீவனத்துலேயும் கலந்து தனித்தனியாக கொடுக்குறோம் அப்படின்னா லைட்டாக சின்ன சின்னதாக மிளகு சைஸில் உருட்டி மஞ்சளில் உருட்டி தனித்தனியாக பிடிச்சி கொடுக்கலாம். ஒரு 3 உருண்டைகள் அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கொடுக்குறது மிளகளவு.

இல்லை அப்படின்னா தீவனத்தில் அல்ல அரிசி குருணைகளையோ கலந்து கொடுக்கலாம். இல்லை ஒரு நம்ம வந்து நோயற்ற கோழிகள் இருக்குன்னா அதாவது வராமல் தடுக்கணும் அப்படின்னா தீவனம் தண்ணீரில் எதில் வேணாலும் கலந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இதோட சேர்ந்து நம்ம வந்து எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் மஞ்சத்தூளை வந்து 5 லிட்டர் தண்ணி அளவுக்கு கலந்து கொடுத்து வர வர வர என்ன ஆகும்னா எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உடனடியாக நம்மளே நம்ம வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு எளிதான மருத்துவ முறையாக இருக்கிறது. அடுத்த நோய், முக்கியமான நோய் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோழி அம்மை நோய். நிறைய நம்ம வந்து கிராமப்புறங்கள்லேயும் சரி, புறக்கடை கோழி வளர்ப்புலையாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு உட்படுறது கோழி அம்மை நோய். இந்த கோழி அம்மை நோயை எது பார்க்கணும்னா அதுவும் ஒரு நச்சுயிரி நோய் தான். இந்த நோய் வந்து வந்து எல்லா வகையான வயதையும் தாக்கும், எல்லா வகையான கோழியங்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இது எப்போ அதிகமாக வரும் பண்ண அதிக ஈரப்பதம் அதே நேரத்தில் அதிக வெப்பம் உள்ள மாதங்களில் நோயோட தாக்கம் அதிகமாக தென்படும். ஒரு கோழியிலிருந்து அடுத்த கோழிக்கு மிக வேகமாகவும் அதே மிகவும் பாதிக்கப்பட்ட பண்ணைகள்லேருந்து ஒரு வாரங்களில் மாதங்கள்லே கூட காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த பாதிக்கப்பட்ட கோழிகள்லேருந்தும் பிற கோழிகளுக்கு சின்ன சின்ன அந்த கொசுவோ வண்டோ கடுப்பதன் மூலமாக கூட பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு அந்த ஒரு கோழியிலேருந்து இன்னொரு கோழிக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக ஒரு இந்த அம்மை கொப்பளங்கள் இதெல்லாம் வர பரவுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த பாதிப்பு கோழிகளில் வந்து பார்த்தோம்னா எந்த இடத்துல அதிகமாக இந்த அம்மை இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா தோல் இல்லாத பகுதிகள், அதாவது கொண்டை, மூக்கு, அலகோட ஓரம், இல்லை வாய், கால், இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் அதிக கொப்பளங்கள் ஏற்படுத்தி இருக்கும். இந்த வாயோட ஓரத்துலலாம் வாயோட நுனியிலலாம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த அம்மை நோய் வந்த காலகட்டங்களில் வந்து அம்மை நோய் ஏற்பட்டுச்சுன்னா கோழிகளால் உண்ணவும் முடியாது. ஸோ இந்த கொப்பளங்கள் பார்த்தீங்கன்னா 2-4 வாரத்தில் காஞ்சி உதிர்ந்துடும். ஆனால் அந்த தோல் அமை பாதித்த கோழிகளில் வந்து இறப்பு ஏற்படுத்து கம்மி தான். ஆனால் உற்பத்தி திறன் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை இழக்கிறதோ இல்லை சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகளும் ஏற்படும். இந்த சுவாச கோளாறுகள் பாதிக்கப்பட்ட கோழிகளில் பார்த்தோம்னா இறப்பு அதிகமாக இருக்கும். இதே இந்த புண்ணு வந்து காய்ஞ்சு மாறி சில டைம் உதிர்ந்து போயிட்டு இதே வாயோட உட்புற ஓரங்களில் வந்து அம்மை நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மூலிகை முதலுதவி கண்டிப்பாக தேவைப்படுற ஒன்று. வாய் வழியும் கொடுக்க வேண்டிய ஒன்று இருக்குது, வெளிப்பூச்சிக்கான மருந்துகளும் இருக்குது. ஸோ இந்த வாய் வழி கொடுக்கக்கூடிய மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா வந்து என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அந்த சிகிச்சை முறைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன சீரகம் 10 கிராம், ஒரு மஞ்சள் தூள் வந்து 5 கிராம், மிளகு 5 எண்ணிக்கை, பூண்டு பல் வந்து 5 பல், வேப்பலை 10 எண்ணிக்கை, துளசி 10 எண்ணிக்கை. இந்த அனைத்தையும் அதாவது வந்து மிளகை வந்து இடித்து பின்னாடி மற்ற பொருட்களோடு கலந்து இந்த தீவனம் இல்லை அரிசி குருணை இதில் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்றில் கலந்து பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாகவே எடுத்து நம்ம உள் செலுத்தலாம். தனியாகவும் கொடுக்கலாம், இல்லை இந்த தீவனத்தோடு கலந்தும் கொடுக்கலாம். இது வந்து வாய் வழி மருந்தாக கொடுக்கறது. இந்த வெளிப்பூச்சி மருந்து, வெளிப்பூச்சி மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த கொப்பளங்கள் ஏற்படுத்திச்சுங்க இல்லையா, கொப்பங்கள் ஏற்பட்டு வறண்டு போயிருக்கு இல்லையா, அந்த கொப்பளங்களுக்கு மேலே வெளிப்பூச்சிக்கான மருந்து. இந்த வெளிப்பூச்சி மருந்து என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னா, பூண்டு 10 பல், மஞ்சத்தூள் 10 கிராம், துளசி இலை 50 கிராம், கற்பூரம் 5 கிராம், வேப்ப இலை வந்து 50 கிராம், சின்ன சீரகம் வந்து 20 கிராம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நான் ஒரு நல்ல கலவையாக ஆக்கி நல்ல மையை அரைச்சி அதுக்கப்புறமா ஒன்று விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் சம அளவில் எடுத்துக்கணும். அதாவது வந்து விளக்கெண்ணெய் பாதி எடுத்துக்கிட்டு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ml விளக்கெண்ணெய் எடுத்தீங்கன்னா 10 ml வேப்பெண்ணையும் சேர்ந்து சம அளவில் எடுத்து ஒரு மிதமான சூடு, நம்ம கரண்டி சூடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மிதமான சூடு படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கலவையும் சேர்ந்து கலந்து எல்லாத்தையும் வெளி பூசில் பூசணும். இதை வந்து ஒவ்வொரு இந்த முதலீ மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி, அதாவது தினமும் ரெடி பண்ணி பண்ணுறது இன்னும் நல்ல பண்புகளோ அல்லது நல்ல பயன்களையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதுதான் முக்கியமான இருக்கக்கூடியது. வெளிப்பூச்சில் தடவும் போது நல்ல குணமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே. இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் வந்து நோய்களுக்கு மருத்துவ முறைகள் இருக்குது, அதாவது மூலிகை மருத்துவ முறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புறவுட்டணி, அதாவது பேன் தெள்ளுப்பூச்சி, இல்லாட்டின்னா பூஞ்சா நஞ்சு, இல்லை ரத்த அழுகல் நோய், சுவாச குழாயில் பாதிப்பு, ஊட்டச்சத்து பற்றாக்குறை, இல்லை சில டைம் வந்து ரொம்ப கோடை காலங்களில் இல்லை கிருமி தொற்று, இது மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து புறவுட்டணி அதாவது பேன் தெள்ளுப்பூச்சிக்கு பார்த்தோம்னா வந்து பொதுவாக

நம்ம அடையில் உட்கார்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லு பிரச்சனை அதிகமாக இருக்கும். இந்த செல்லு வந்து பேனு தெல்லு பூச்சி இதெல்லாம் தான் செல்லு சொல்கிறது. இதை வந்து இந்த செல் இருந்துச்சுனாலே நல்லா வந்து காஞ்ச வந்து ஒரு 10 வசம்பு குச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த வசம்பு குச்சிக்குள்ள பொடி செஞ்சு ஒரு 5 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து அதை பாதிக்கப்பட்ட கோழிகள் இருக்கிறதோ இல்லை அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் தெளிச்சு விடணும் அந்த வசம்பு கலந்த தண்ணியை. இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு 5 லிட்டர் தண்ணியில் வந்து இந்த பொடி பண்ண வசம்பு இதை இது பண்ணிட்டு இதுக்கு கோழியை அதில் நனைச்சி தெளிய விடணும். ஆனால் வந்து கோழியை அதில் வந்து நனைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அன்னைக்கு வந்து நல்லா வெயில் இருக்கிற நாளாக பார்த்து நம்ம செய்ய நேரமாக இருக்கக்கூடியதாக செய்யணும். அதே நேரத்தில் வந்து தண்ணி அதிக அளவு கோழி குடிச்சிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த செய்யக்கூடிய செயல்களால் தண்ணீர் முன்னாடியே அருந்திருக்கிறது வேண்டும். அப்போ தான் வந்து அந்த மருந்து தண்ணியை குடிக்காது. ஸோ இதை வந்து கழுத்தளவு வரைக்கும் நினச்சி முக்கி எடுத்துட்டு நம்ம வெளியில் வெயிலில் விடும்போது என்ன ஆகும்னா அந்த செல்லு போக்குவரத்து எல்லாமே வந்து செல்லு பூச்சிகள் இதெல்லாமே மடிஞ்சு போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று என்னென்னா நச்சு, அதாவது வந்து பூஞ்சான் இருக்குது. பூஞ்சான் இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி இது பண்ணலான்னா இந்த தீவனத்துலேயோ இல்லை வேலையதுலேயோ இருக்குது அப்படின்னா இந்த மஞ்சத்தூள், கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி இதை மூணையும் காய வச்சு ஒரு 100 கிலோ தீவனம் இருக்குன்னா, அதாவது வந்து 1 டன் தீவனம் கோழி தீவனத்தில் 50 லிருந்து 100 கிராம் வரைக்கும் கலக்கலாம். அப்போ அந்த 100 கிலோ தீவனம்னா 5 லிருந்து 10 கிராம் அளவுக்கு இதை எல்லாத்தையும் பொடி செஞ்சு அதை வந்து கலந்து கொடுக்கலாம். இல்லை வெறும் கீழாநெல்லியை வந்து தண்ணீரில் கலந்தும் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து பூஞ்சா நோய்க்கான உள்ள மருந்தாக கொடுக்குறோம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நோய் என்ன தென்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கை அழுகல் நோய். இந்த ரெக்கை அழுகல் நோய் என்னனால வரும்னா பண்ணை வந்து சுத்தமாக இல்லை, சுகாதாரமாக இல்லை அப்படிங்கிறபோது இந்த ரெக்கை அழுகை நோய் ஏற்படும். இந்த ரெக்கை அழுகல் நோய் வந்துச்சுன்னா என்னாச்சு, மெயின் வந்து நிறைய வந்து மருந்தும் கொடுக்குறோம், அதே நேரத்தில் இந்த பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு மஞ்சத்தூள் இது ரெண்டும் வந்து ஒவ்வொரு கிலோ தீவனத்துக்கும் 1 கிராம்னு கலந்து நம்ம 10 நாட்கள் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கை அழுகல் நோயை தடுக்கலாம். ஒவ்வொரு கிலோ தீவனத்துக்கும் 1 கிராம் வந்து நம்ம வந்து 1 கிராம் பூண்டு 1 கிராம் மஞ்சத்தூள் வந்து 1 கிலோ தீவனத்துக்கு கலந்து இதை கொடுக்கும்போது ரெக்கை அழுகல் நோயையும் குணப்படுத்தலாம். அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சுவாசக்குழல் பாதிப்பு உள்ள நோய்கள். சுவாசக்குழலில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு 50 கிலோ மூட்டை தீவனம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் பொடி பண்ணி அதை வந்து கலந்து கொடுக்கலாம். அதோடு சேர்ந்து துளசி இலையையும் ஒரு 10 கிராம் சேர்ந்து கொடுக்கலாம். இது வந்து ஒரு பாதிப்பை வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்காக கொடுக்கறது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா துளசி இலையை ஒரு 40 கிராம் அளவுக்கு உபயோகப்படுத்தவும் பாதிப்பை வந்து கட்டுப்படுத்தலாம். இது இந்த மாதிரி கொடுக்கும்போது சுவாசக்குழல் பாதிப்பு வந்து தடுக்கப்படுது. தீவனத்தில் சேர்த்து நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து கடந்து கொடுக்கறது முக்கியமான ஒன்று. ஊட்டச்சத்து பற்றாக்குறை, ஊட்டச்சத்து பற்றாக்குறைன்னா வளர்ச்சி குறைவு. அதாவது வந்து நம்ம தீவனம் கொடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் வந்து கோழி பெருக்கவே இருக்காது. அது வந்து நல்லா வளர்க்கறதுக்கான சூழ்நிலை இருக்குது, தீவனம் இருக்குது, எதுவுமே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 1 கிராம்ன்ற அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு மஞ்சத்தூளோ இல்லை பூண்டு தூளையோ வந்து நல்லா பொடியாக்கி அதை வந்து கோழியோட தீவனத்தில் வந்து கொடுத்தோம்னா அதுவும் ஒரு வளர்ச்சி ஊக்கியாக தான் இருக்கும். இது என்ன ஆகும்னா அந்த வளர்ச்சி ஊக்கியாக ஏற்படுத்துறது, அதே நேரத்தில் இது வந்து எதிர்ப்பு சக்தியையும் தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ ரெண்டும் செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது எதிர்ப்பு சக்தி தூண்டப்பட்டாலே வந்து வளர்ச்சியும் வந்து அதிக அளவில் நல்லா காணப்பட ஒன்றதாக இருக்கும். ஸோ இது ஊட்டச்சத்தையும் வந்து மேம்படுத்தும். நம்ம அடுத்ததாக மூலிகை மருத்துவத்தில் தெரிஞ்சிக்க முடியாது வந்து பார்த்தோம்னா வெப்ப அயற்சியினை தடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவம். வெப்ப அயற்சியை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய விட்டமின் சி கலந்ததாக இருக்கக்கூடியது. இப்போ இந்த அதிக வெப்பம் கோடை காலங்களில் பார்த்தோம்னா அதிக வெப்பம் இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் வந்து ரொம்ப அயற்சி ஏற்படலாம். அந்த கோழி தீவனத்தில் வந்து சாப்பிடவும் சாப்பிடாது, தீவனமும் எடுத்துக்காது. அப்போ அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எலுமிச்சை சாரோ இல்லாட்டினா வந்து நம்ம பெருநெல்லி இந்த இதெல்லாம் வந்து தீவனத்துலேயோ இல்லை தண்ணீர்லேயோ கலந்து கொடுக்கும்போது வெப்ப அயற்சியை வந்து தடுக்கவும் முடியும். மேலும் வந்து இந்த கிருமி தொற்றுக்கான, அதாவது சுகாதாரமான மற்ற இருப்பிடம் இல்லாமல் இருக்க அதை கிருமி நாசினியாகவும் வந்து வசம்பு பொடியை வந்து தண்ணீரில் கலந்து பண்ணைகள் முழுவதும் தெளிக்கிறதுனாலையும் வந்து நம்ம கிருமி தொற்றுங்களை வந்து தவிர்க்கலாம். இவ்வாறாக கோழி வளர்ப்பில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தும் நோய்களை காப்பதற்கான மூலிகை மருத்துவ முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் பண்ணையாளர்கள்

0: நல்ல லாபம் மற்றும் நல்ல பயன்களை அடையலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கோழிகளுக்கு மூலிகை முதல் உதவி மருத்துவ முறைகள் குறித்து ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோழியின மேலாண்மை துறை இணை பேராசிரியர் டாக்டர் சி மேகலா அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். நாம தங்கச்சே, நிகழ்ச்சியை கேட்டியா? கோழிங்களுக்கு என்னென்ன மாதிரி மூலிகை மருத்துவம் எல்லாம் பண்ணுங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா?
2: தெரிஞ்சுக்கிட்டேன்ன. எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்தையும் நாடாம மூலிகையை வச்சே முதல் மருத்துவம் எப்படி பண்ணலான்ட்டு அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், இதை நடைமுறைப்படுத்தி நான் என் கோழிகளை காப்பாத்த போறேன்.
1: சரிம்மா, இப்போ கிளம்பு, அண்ணனுக்கு வேலை இருக்கு.
2: அப்படி என்ன வேலை பார்க்க போற?
1: என்ன வேலைன்னு கேட்டுப்பிட்டேன், சோத்து வேலை தான், போய் சாப்பிடணும்ல. இவ இருந்தா தான் எல்லா சாப்பாட்டையும் இவளை தின்றுவாளே. இவ கிளம்புறதுதான் கரெக்டு.
2: அண்ணே, மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
8: எட்டு மணி 2 நிமிடம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டு ரசிக்க விற்பதை இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலா வர இருக்கிறது. நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 04342 என்ற முன்னிணைப்போடு 244-0300 244-0301 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்றொரு கைபேசி எண்ணான 9486-811-025 என்ற எண்ணிலும் 9486-562-025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? புஷ்பலதாம்மா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? காசு கொடுத்து வாங்கிய பெட்டி திறந்தால் மூட முடியாது.
9: காசு கொடுத்து வாங்கிய பெட்டி திறந்து மூட முடியாது. ஐயா, முட்டை.
8: என்னம்மா?
9: முட்டை.
8: முட்டை, நல்லதொரு முயற்சி. நன்றிம்மா, அழைத்தமைக்கு நன்றி.
9: நன்றி.
8: என்ன நேர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வருக, வணக்கம்.
10: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
8: சந்திரசேகர், உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
10: கேளுங்கய்யா, நான் முயற்சிக்கிறேன்.
8: நான் ரெடியா இருக்கேன், நீங்க வந்து கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப அருமை,
10: ஈஸியா கேளுங்கய்யா, பார்ப்போம்.
8: ரொம்ப எளிமையான, நம்ம வந்து நடைமுறையில உபயோகப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன
10: விடுகதைகள்.
8: கண்டிப்பாக. உடன் பிறப்புகள் 2 பேர், பக்கத்து பக்கத்து ஊர், நடுவுல ஒரு மலை, உடன்பிறப்புகள் பார்த்து கொள்ளவே முடியாது. எளிமையா
10: கேட்டேன்.
8: உங்களுக்கு சரி, விடிய விடிய வேலை செய்வான் ஒரு கை குட்டைக்காரன்.
10: போட்டிருப்பாங்களா
8: எண்டு ட்விஸ்ட் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்ல.

0: எளிமையாதான் கேட்கப்படும். 16 பட்டையை நீக்கினால் பூங்கொத்து.
1: ஐயோ, இதை கேள்விப்படவே இல்லையே. 16 பட்டையை நீக்கினால் பூங்கொத்து. காலிஃபிளவர் அப்படியா?
0: இன்னும் ஒரு முயற்சி.
1: வாழைப்பூ.
0: பாத்தீங்களா, அருமை அருமை அருமையா சொன்னீங்க. பூங்கொத்து. அருமை அருமை அருமையா, நல்லது, முயற்சி நல்லா இது பண்ணிருக்கீங்க. நன்றி சந்திரசேகர்.
1: மிக்க மகிழ்ச்சியா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. 8:45 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். இளஞ்சென்றல் என்ற இளஞ்சென்றல் நிகழ்ச்சியை விடுகதையாக ஒளி உலாந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடையே பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் நேராம்.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965 2399.
5: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள். தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
6: சில துளி பல துளி பண

0: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984. தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வினீர் கிடைக்கா. ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: சரி சரி.
8: 8:14 நிமிடம், 29 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியை விடுகதையாக ஒளிபுல வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
9: இரவு வணக்கம்.
8: இரவு வணக்கம். யார் இங்க இருந்தீங்கய்யா?
9: கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி காவாக்கட்டியோ தென்னை விவசாயி ஏ முருகன்.
8: முருகன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
9: கேளுங்க சார் விடுகதை.
8: கண்டிப்பாக. மிட்டாய் கடைக்கு சொல்லாமல் போனால் வம்புதான்.
9: மிட்டாய் கடைக்கு செல்லாமல் போனால்
8: வம்புதான்.
9: மிட்டாய் கடைக்கு செல்லாமல்
8: சொல்லாமல்
9: மிட்டாய் கடைக்கு சொல்லாமல் போனால் என்னன்னு தெரியல. நன்றி சார்.
8: நன்றி நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. இணைப்பிள்ள நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் வணக்கம்.
10: வணக்கம்,
8: ராஜேஸ்வரி அம்மா இணைப்புல வந்து 5 நிமிஷம் கழிச்சு சொல்றீங்க.

0: அது வந்து வேற லைன்ல இருந்த மாதிரி இருந்துச்சுங்க, அதனால அப்படியே
1: சரி சரி சரிப்பா. உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரிங்கம்மா. செய்வதை செய்வான், சொன்னதை சொல்ல மாட்டான்.
0: செய்வதை செய்வான், சொன்னதை செய்ய மாட்டான்.
1: சொல்ல மாட்டான். சரி, நன்றிம்மா, அழைத்தமைக்கு நன்றி.
0: நன்றி
1: நன்றி. என்ன பிள்ளை வருக, வணக்கம்.
2: வணக்கம.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: பேசுறேங்க.
1: துரையா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
2: சொல்லுங்க ஐயா.
1: கேளுங்கள். உப்பை உண்டவன் உறங்காமல் அலைகிறான்.
2: உப்பை உண்டவன் உறங்காமல் அலைகிறான். தண்ணி
1: இல்லைங்க ஐயா.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நேர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம், யார் எங்கிருந்துங்க? ஐயா உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரிங்க ஐயா. வெளிச்சம் உண்டு விளக்கு இல்லை, இறக்கை உண்டு பறவை இல்லை. மின்மினி பூச்சி. அருமையா சொன்னீங்க ஐயா, முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த விடுகதை, அதிகாலை முத்து கண்ணாடி மேனிக்காரன்.
3: அதிகாலை முத்து
1: கண்ணாடி மேனிக்காரன்.
3: பனித்துளி. பனித்துளியா?
1: பனித்துளியை எப்படி அருமையாக கண்டுபிடிச்சிங்க ஐயா. உங்களுக்கான மூன்றாவது விடுகதை, வெள்ளை கற்கள் பதித்த கிணறு.
3: வெள்ளை கற்கள் பதித்த
1: கிணறு.
3: வெள்ளை கற்கள். வெள்ளை கற்கள் மாதுளம்பழம் சிவப்பு. வெள்ளை கற்கள் அது பார்த்து பண்ணங்களாயா?
1: என்னங்க ஐயா?
3: அது வரும் ஒரு ஜூஸ் போட்டு தளங்கலாம் சார்.
1: இல்லை இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா. நன்றி, நல்லது ஒரு முயற்சி. இரண்டு விடுகதையில் வந்து ரொம்ப அற்புதமாக கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைப்பிள்ளையும் நேர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நான் இங்கே மதியன்பாளையம் ராமகாயிலிருந்து என் லட்சுமணன் பேசுகிறேங்க. ஒன்றாவது வந்து
1: லட்சுமணன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
2: கொடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
1: சரிங்க ஐயா. மிட்டாய் கடைக்கு சொல்லாமல் போனால் வம்புதான்.
2: மிட்டாய் கடைக்கு
1: ஐயா
2: என்ன சிக்கனுங்க?
1: புரியலைங்க ஐயா.
2: ஐயா வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி லட்சுமணன் ஐயா, அடித்தமைக்க நன்றி. இணைப்பிள்ளையும் நேயர் வருக, வணக்கம்.
4: ஹலோ.
1: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம், வடிவேல் பெரியாம்பட்டியிலிருந்து பேசுறேங்க.
1: வடிவேல் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கொடுக்கலாங்களா?
4: கொடுங்க.
1: உப்பை உண்டவன் உறங்காமல் அலைகிறான்.
4: உப்பை உண்டவன் உறங்காமல் அலைகிறான்.
1: இல்லைங்கய்யா, நல்லதொரு முயற்சி. நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. இணைப்பிள்ளையின் நேயர் வருக, வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: நாகலாபுரம் மாரியப்பன்.
1: மாரியப்பன் ஐயா, விடுகதை எல்லாம் கேட்டே இருக்கிறீங்களா? அப்போ ரெடியா இருக்கிறீங்க எது கேட்டாலும் சொல்றதுக்காக. கேளுங்கள் அப்படின்றீங்க. சரி, இரவில் சுமப்பான், பகலில் சுருண்டு விடுவான். இரவில் சுமப்பான், பகலில் சுருண்டு விடுவான்.
5: நத்தை.
1: நத்தை, நல்லதொரு முயற்சிங்க ஐயா. நன்றி அழைத்தமைக்காக. இணைப்பில் இணையும் நேர் வருக, வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக, வணக்கம். இரவு வணக்கம், யார் இங்க இருந்தீங்க?
6: மங்கபுத்தூர் ராஜசேகர்.
1: ராஜசேகர் ஐயா.

0: உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
1: கேளுங்க.
0: சரிங்க. வெள்ளை கற்கள் பதித்த கிணறு. அருமை அருமை. அப்படி வந்தோடனே கரெக்டாக அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு அப்படி யோசிச்சு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப அருமை. மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சிகள் அடுத்த உங்களுக்கான விடுகதை. வீட்டில் உள்ளவன் காட்டில் உள்ளவன் இருந்தால் கடலிலே பயணிக்கலாம்.
1: வீட்டில் உள்ளவன்
0: காட்டில் உள்ளவன் இருந்தால் கடலிலே பயணிக்கலாம்.
1: படகு
0: இல்ல, ரெண்டு பேர் சொன்னா. வீட்டில் காட்டில் ரெண்டு பேர் இருந்தா கடல்ல பயணிக்கலாம். நாம நல்லதொரு முயற்சி ஐயா. நன்றி நன்றி. இணைப்பில் அணிந்தமைக்கு நன்றி. இணைப்பில் அணியும் நேர் வருக வணக்கம். ராஜேஸ்வரிமா விடையோட வந்திருக்கீங்கன்னு
2: நினைக்கிறேன்.
0: என்னம்மா கையில் கால்களில் தட்டுப்படுவான், கண்ணில் படவே மாட்டான், யார்? கையில் கால்களில் தட்டுப்படுவான், கண்ணில் படவே
2: மாட்டான்.
0: காற்று. அருமையா சொன்னீங்க. உங்களுக்கான அடுத்த விடுகதை. தலையில் பூ பூக்கும் காலிலே காய் காய்க்கும்.
2: தலையில் பூ பூக்கும்.
0: நல்லதொரு முயற்சி.
2: நன்றி
0: நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்வுகள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒலி விழா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை பாடல் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
5: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
6: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
8: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. 28 PR சீனிவாசராவ் தெரு, தர்மபுரி.
9: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
10: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
11: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:31 கேட்டு கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடுகதை. இன்றைய விடுகதை நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியாக ஒளிவிழாந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைவினர் வருக வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக வணக்கம்.
5: அனைவருக்கும் வணக்கம்.
4: இனிய வணக்கம். யார் இங்க இருந்தீங்க? சிவசுந்தரம். சண்முக சுந்தரம். சரிங்க, உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா? சரிங்க, உங்களுக்கான முதல் விடுகதை, செய்வதை செய்வான் சொன்னதை சொல்ல மாட்டான்.
5: செய்வதை
4: செய்வதை செய்வான் சொன்னதை சொல்ல மாட்டான்.
5: நிழல்.
4: நிழல் இல்லைங்க. நல்லதொரு முயற்சி.
5: நன்றி.
4: இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையும் நேர் வருக வணக்கம். வணக்கம், யாரு?
6: மோலி வைனூர் இருந்து சுகன்யா பேசுறேன்.
4: சுகன்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுகன்யா? நீங்க
6: செவன்த்
4: ஸ்டாண்டர்ட். ஓ, இப்ப செவன்த் ஸ்டாண்டர்டா இல்ல ஆறாவது முடிச்சிட்டு ஏழாவதா? அருமை அருமை, நல்லா படிங்க. உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? இரவில் சுமப்பான் பகலில் சுருண்டி விடுவான்.
6: பாய்.
4: பாய், அருமையா பதில் சொன்னீங்க சுகன்யா. பாராட்டுக்கள் உங்களுக்கு. உங்களுக்கான மேலும் ஒரு விடுகதை, வீட்டில் உள்ளவன் காட்டில் உள்ளவன் இரண்டு பேரும் இருந்தால் கடலிலே பயணிக்கலாம்.
6: கப்பல்.
4: வீட்டில் உள்ளவன் காட்டில் உள்ளவன் ரெண்டு பேரும் இருந்தா கடல்ல பயணிக்கலாம். சரி, துடுப்பு எப்படி சொல்லுங்க? சரி, அது காட்டுல இருக்கு. வீட்டுல நல்லதொரு முயற்சி சுகன்யா. பாராட்டுக்கள் உங்களுக்கு. நன்றி. என்ன பிள்ளை நேர் வருக வணக்கம்.
7: ஹலோ.
4: வணக்கம்.
7: வணக்கம், பெரியாம்பட்டில இருந்து சாந்தி பேசுறேங்க.
4: சாந்திமா, கேட்டுட்டு இருக்கீங்களா பண்பலைய? சரிமா, விடைய சொல்றீங்களா? சரி, தலையில் பூ பூக்கும் காலிலே காய் காய்க்கும். என்னம்மா? வேர்க்கடலை. அருமை அருமை, அருமையா சொன்னீங்க. முதல் முயற்சியிலே அருமையா சொல்லிருக்கீங்க சாந்திமா. உங்களுக்கான இரண்டாவது விடுகதை சொல்லுங்களா?
7: சொல்லுங்க.
4: கல் முள் விறகு இந்த மூன்றும் தித்திக்கும், என்னது அது? சரி, அருமையான முயற்சி. நன்றி நன்றி. எனக்கு நினைந்தமைக்கு நன்றி. வருக வணக்கம்.
8: ஐயா வணக்கம்.
4: வணக்கம், யார் இங்க இருந்தீங்க ஐயா?
8: நாகலாபுரம் கன்னியப்பன்.
4: கன்னியப்பன் ஐயா, டக் டக்குன்னு சொல்லிடுவீங்க நினைக்கிறேன்.
8: ஏதோ சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் எளிமையா.
4: சரிங்க ஐயா. படுக்கை விரித்தவன் உறங்காமல் அழைகிறான். நல்லதொரு முயற்சி. அழுத்தமைக்கு நன்றி. இணைப்பு நேர் வருக வணக்கம்.
9: ஐயா வணக்கம்.

0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நான் தருமபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறியா.
0: மோகன் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடலாமா?
1: மூன்று வீடுகளையுமே
0: எளிமையாக கொடுத்துருங்கய்யா. எவ்வளோ எளிமையாக கொடுக்குறன்றதை மட்டும் பாருங்க ஐயா. சரிங்க, உங்களுக்கான முதல் விடுகதை.
1: ஐயா, நான் ஒரு விடுகதைக்கு விட சொல்லலாமா?
0: சொல்லுங்க ஐயா.
1: அந்த சொன்னதை சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னீங்கல்ல,
0: செய்வதை செய்வான், சொன்னதை சொல்ல மாட்டான்.
1: அது முகமாக கண்ணாடிங்க.
0: அருமையா சொல்லிட்டீங்க, போங்க. அந்த கேள்வியை என் வாயாலே கேட்ட வச்சு அதுக்கான பதிலையும் சொல்லிட்டீங்க. அருமை அருமை அருமை. உங்களுக்கான இரண்டாவது விடுகதை கேட்கலாங்களா?
1: கேளுங்க, முயற்சி பண்ணலாம்.
0: சரி. ஊருக்கு போவான் உயிரில்லாதவன், செய்தி சொல்வான் வாயில்லாதவன்.
1: ஐயா, செய்தித்தாள்.
0: செய்தித்தாள் என்பது நல்லதொரு முயற்சி மோகன் ஐயா. மூன்றாவது விடுகதை
1: கேட்கட்டுங்களா?
0: காதை திருகினால் கதை சொல்லுவான்.
1: வானொலி பெட்டி,
0: பாத்தீங்களா? கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி மகன் ஐயா, மிக சரியாக மூன்று விடுகளுக்கும் சொல்லிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா.
1: வீரா படத்துல இருந்து.
0: சரிங்க ஐயா.
1: கொஞ்சம் கொஞ்சம் அலைகளோட அந்த பாட்டு குடிங்க. வாய்ப்புக்கு
0: நன்றி நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்தமைக்கு நன்றி. 8:37:46 கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்று இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி விரும்புகிற இடைவேளை பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம் நிகழ்ச்சியில்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டைம் 4 ஆச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டிட்டு வந்துருங்களேன்.
3: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
4: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
3: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
2: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
4: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
2: கோவப்படாதுமா, இந்த இந்த மோர குடி.
4: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
2: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.

0: 8:46 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல் என்ற இளந்தென்றல் நிகழ்ச்சியை விடுகதையாக ஒளி வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நீர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம் ஐயா, நான் தருமபுரி மாவட்டத்தில் நடந்து,
0: உங்களுடைய ஒளி வந்து விட்டு விட்டு கேக்குது. ராஜாவும் இருக்காங்க, ராணியும் இருக்கிறாங்க, ஆனா நாடு மட்டும் இல்ல. அதில் ராணி மட்டும்தான் உண்டு, ராஜா கிடையாதே தேன்கூட்டில். நன்றி நன்றி, அடுத்தமைக்கு நன்றி. இணைப்பிலும் நேர் வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து உற்சாகமான வணக்கம்?
2: காரிமங்கலம் வந்து இங்கிருந்து பீமராஜன்
0: ஐயா. பீமராஜன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
2: கொடுங்க ஐயா.
0: சரி. படுக்கை விரித்தவன் உறங்காமல் அழைகிறான். படுக்கை விரித்தவன் உறங்காமல் அழைகிறான். தேன்கூடு என்பது நல்லது, ஒரு முயற்சி.
2: நன்றி
0: நன்றி. இணைப்பில் இருந்து நன்றி. இணைப்பில் நேர் வருக. வணக்கம்.
3: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்க இருந்து?
3: மாரி.
0: மாரி ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
3: சொல்லுங்க.
0: சரிங்க. கீரை சமைக்க உதவாது, மருந்தாக பயன்படும் என்ன கீரை?
3: பொன்னாங்கண்ணி கீரை.
0: பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க ஐயா, சாப்பிடலாமே.
3: நன்றி
0: நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இணைப்பில் நேர் வருக. வணக்கம்.
4: வணக்கம். தீண்டாம் தேங்காய் மரத்தை பற்றி.
0: ராமையா, பண்பலையை கேட்டுட்டே இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரி. கல் முள் விறகு இந்த மூன்றும் தித்திக்கும், அது என்ன? கல் முள் விறகு. நன்றி நன்றி, அழுத்தமைக்கு நன்றிங்க ஐயா. என்ன பல நேர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்துமா? யாருங்கம்மா? வள்ளி. செல்வி செல்வி. சரிங்கம்மா, இந்த மழையில சரியா கேட்க மாட்டாங்க. வள்ளி செல்வி. சரிங்கம்மா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரிம்மா. சமைக்க உதவாத கீரை, மருந்தாகும் இந்த கீரை, அது என்ன? மருந்தாகும். நன்றி நன்றி. என்ன பிள்ளை நன்றி. என்ன பிள்ளை நேர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க?
5: காமராஜ்
0: நகர்ல இருந்து முருகேசன் ஐயா.
5: ஐயா, கேட்டு கேள்வி.
0: நீங்க சொல்றீங்களா? ஏற்கனவே கேட்டதுக்கு சொல்லுங்க. என்ன விடுகதை சொல்லுங்க.
5: தூங்க மாட்டான்னு சொன்னீங்க.
0: தூங்க மாட்டான்னு சொன்னா?
5: ஆமா, படுக்கை விரித்தவன் தூங்க மாட்டான்.
0: ஆ, படுக்கை விரித்தவன் உறங்காமல் அழைகிறான் அப்படின்ற ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். என்னங்க அதுக்கு?
5: கடன்
0: அழுங்க. அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்களே ஐயா.
5: அப்புறம் கீரை சொல்லிட்டு.
0: ஆ சொல்லுங்க ஐயா.
5: துளசி.
0: ஆ ஏங்க ஐயா, சாப்பிடலாமாங்கய்யா? மருந்துக்கும் உதவுது. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, சமைக்க உதவாது. நீங்க அந்த கான்செப்ட்ல வந்தீங்க. சாப்பிடலாம் சார், ஆனா நீங்க கீரை இது துளசி ஏதாவது சமைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. என்னைய அருமை அருமைங்க ஐயா, நல்லதொரு முயற்சிங்க ஐயா.

0: நன்றி
1: நன்றி நன்றி இணைப்பிலிருந்து மைக்கே நன்றி இணைப்பிலிருந்து நேர் வருக வணக்கம் வணக்கம் யார் இங்கிருந்து
2: வணக்கம்
3: அன்பு சகோதரருக்கு இரவு வணக்கம்.
2: யார் இங்கிருந்துங்க ஐயா? உற்சாகம் என்ன?
3: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன குழந்தைநாதன்.
2: ஐயா குழந்தைநாதன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
3: சொல்லுங்க ஐயா. நிறைய கேட்டுட்டு இருக்கேன், விடைகள்லாம் சொல்லிட்டாங்க நேயர்கள்.
2: ஆமா, ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கான விடுகதை, வீட்டில் உள்ளவன் காட்டில் உள்ளவன், இரண்டு பேரும் இருந்தால் கடலிலே பயணிக்கலாம்.
3: பயணிக்கலாம் ஐயா?
2: கடலில், கடலில். அதாவது வீட்டுல இருக்கிற ஒருத்தன், காட்டுல இருக்கிற ஒருத்தன், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இதுல கடல்ல வந்து நம்ம பயணிக்கலாம். வீட்டில் உள்ளவன் காட்டில்
3: உள்ளவன்.
2: நன்றி நன்றி குழந்தைங்க, அடுத்தமைக்கு நன்றி. பண்பலையை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இனிப்பிள்ளை நேர் வருக வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார் இங்கிருந்துங்க ஐயா?
4: தருமபுரி மாவட்டம் முக்கல்நாயக்கி பஞ்சாயத்துல மேல்கனைகுண்டா கிராமத்துல முருகேசன் பேசுறேங்க ஐயா.
2: முருகேசன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
4: சொல்லுங்க ஐயா.
2: சரிங்க ஐயா. ராஜா உண்டு, ராணியும் உண்டு, நாடு மட்டும் இல்லை, நான் யார்?
4: ராஜா உண்டு, ராணி உண்டு. சரி, வாய்ப்பு நன்றிங்க.
2: நன்றி நன்றி முருகேசன் ஐயா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு கொண்டிருக்கிறோம். இளந்தென்றல் இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி வளர்ந்து கொண்டிருக்கிறது.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
7: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
8: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி விழா வந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பதில்களை சொன்ன நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க நினைத்த நேயர்களுக்கும் நன்றிகள். இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: Good evening. This is Akashvani and I am Subhadra Ramachandran with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi holds delegation level talks with the Swedish side in Gothenburg to strengthen ties between the two countries. Prime Minister Modi says his visit to Netherlands added new momentum to bilateral ties. Congress leader V.D. Satheesan to be sworn in as new chief.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30 நேயர்களிடையே கேட்டு அரசுக்கு வருப்பது இடைவிடாது இசை மலை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில் தர்மபுரி.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை. இடைவிடாது இசை மலை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை. இடைவிடாது இசை மலை.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும் பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டு கால தரமான கல்வி பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி பச்சமுத்து நர்சிங் கல்லூரி பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி தொடர்புக்கு 8012-33-9999
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர் அபாகஸ் கிளாஸ் ரோபோட்டிக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீட் JEE கிளாஸ் AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது
7: தீராத இடுப்பு வலி கை கால் வலி முதுகு வலியா அட இனி கவலையை விடுங்க நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருப்பது சுகமான ராகங்கள் இன்று அனைத்து மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 244-0330 244-0331 என்ற எண்களில் அழைக்கலாம் முன்னிணைப்பாக 043-442 என்ற எண்ணை சேர்த்து அழைக்கவும் கைபேசி எண்ணான 9486-811-025 என்ற எண்ணிலும் 9486-625-2025 என்ற எண்களும் அழைக்கலாம் நிகழ்ச்சியில் சுகமான பாடலை கேட்க இடை முதல் நேயர் வருக வணக்கம்
9: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள் சார்
8: வணக்கம் யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க
9: ஹலோ
8: ஐயா யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க என்ன பாடல்
9: நேச மதுரையில இருந்து ஆண்டனி
8: ஆண்டனி என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கேட்கலாம் ஐயா
9: பாடல் சார் போக போக தெரியும்
8: சரியா நீங்க கேட்டு பாடல் காற்றல் கேட்டு ரசிக்கலாம் நன்றி அடுத்த வைக்க

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
6: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: பத்து மணி 9:22 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த சுகமான பாடலுக்கு கேட்கணும். நேர் வருக வணக்கம்.
8: ஐயா வணக்கம். ஐயா
7: வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா?
8: குக்கல்மலை மில்டிகாரகுட்டையே ராஜஸ்ரீ ராஜேந்திர பேசுறேன்.
7: என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
8: எனக்கு அன்னக்கிளி படத்துல மச்சான பாத்தீங்களா மலவாளி தோப்புகளை எல்லா நேர்களுக்காகவும் இந்த பாட்டு.
7: சரிங்கம்மா, நீ கேட்ட பாடல் இதோ காட்டு கேட்டு வச்சுக்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: பத்து மணி 15 நிமிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேர் வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கீங்க. யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
5: பாரசாலை திருவனந்தபுரம் மாவட்டம்.
4: அருமை. பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டுட்டே இருங்க. என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்?
5: படம் ஆலயமணி.
4: சரிங்க ஐயா.
5: அந்த படத்துல கல்லெல்லாம் மாணிக்கமா என்கிற பாடல்
4: நன்றிங்க. நீ கேட்ட பாடல் ஏதோ காட்டுறது கேட்டு ரசிக்கலாம். கல்

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை கேட்க தவறாதீர்கள் நேயர்கள்.

0: இரவு வேளையில் சுகமான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பனந்தூர்ல இருந்து ஆகாஷ் பேசுறேங்க ஐயா.
0: என்ன திருப்பத்தில் என்ன பாடல் வேணும் ஆகாஷ்?
1: குடியிருந்த கோயில் திருப்பிலிருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுங்க ஐயா.
0: நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ காட்டு கேட்டு ரசிக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுறேன் ஐயா.
0: ஐயா என்ன பாடல் வேணும் ஐயா உங்களுக்கு?
1: ஐயா திரைப்படத்தின் பேர் துலாபாரம்.
0: சரிங்க ஐயா.
1: திரைப்படத்தின் பாடல் பூஞ்சிட்டு கண்ணங்கள், அந்த பாடல் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
0: கேட்ட பாடல் இதோ.

0: 10:30 இருப்பினும் 47 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு அடுத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையிலிருந்து.
0: ஐயா சொல்லுங்க ஐயா.
1: ஆசை முகம் படம்.
0: சரிங்க ஐயா.
1: எத்தனை பெரிய மனிதனுக்கு
0: அந்த பாடல்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றிங்க. நீங்கள் கேட்ட பாடல் ஏதோ காற்று கேட்டோ ரசிக்கலாம்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க இனியும் நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க என்று அழைக்கிறீங்க?
1: நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கனையா.
0: ரங்கனையா, என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
1: முருடன் முத்து படம்.
0: சரிங்க.
1: பொன்னாசை கொண்டோருக்கு உள்ளம் வேண்டும், நல்ல உள்ளம் வேண்டும்.
0: சரிங்க.
1: அந்த பாடல் தரவும். வணக்கம் ஐயா.
0: நன்றி. நன்றிங்க. அடுத்தமைக்கு நன்றி.

0: 10:38 நொடிகளில் கேட்டு கொண்டிருக்கிறோம் சுகமான ரகங்கள். இன்றைய சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பதற்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம்.
0: ஏறங்க
1: ராஜாபேட்டையிலிருந்து வாசிக்கிற விஜயம்.
0: ரொம்ப நல்லா இருக்கீங்க. என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கேட்கலாங்க?
1: படம் குடியிருந்த கோயில்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து குங்குமப்பட்டி மங்களம். இந்த பாடல் குறிச்சு
0: சரிங்க. நீ கேட்ட பாடல் ஏதோ காட்டு கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது சுகமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்று தங்களுடைய சுகமான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய சுகமான பாடலை கேட்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது 043342 என்ற முன்னணைப்போடு 244-0300-244-0301 என்ற தொலைபேசி எண்ணில் அழைக்கலாம். மேலும் 94-86-811-025 என்ற எண்ணிலும், 94-86-62-025 என்ற தொலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த சுகமான பாடலை கேட்க இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் எந்தூர் பக்கம் கூரம்பட்டியிலிருந்து பழனி பெரியமலையா.
0: ஐயா, என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: ஐயா, உரிமை குரல்ல இருந்து நல்ல பாடலா ஒண்ணு போடுங்க ஐயா.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் இதோ கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: வணக்கம்.
0: நன்றி.

0: சுகமான ராகுகள் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கும் டேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: கோடுமுடி ராசா வந்து கோவிந்தசாமி சார்.
0: ஐயா, என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் வேணும் ஐயா?
1: சார், உழைக்கும் கரங்கள் இருந்துங்க சார். நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களை, அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: சரிங்க, நீ கேட்ட பாடல் ஏதோ காட்டில் கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி.

0: உற்சாகமான ராகங்கள் பாடல்களை கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
1: நான் தருமபுரி மதிமோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன திரைப்படம், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு ஆயிரத்தில் ஒருவன் படத்துல இருந்து ஏன் என்ற கேள்வி கேட்காமல் அந்த பாடல் குடிய வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
0: நன்றி, நன்றிங்க. என்ன பிள்ளை நன்றி. உங்களுடைய பாடல் இதோ கேட்டு செய்யுங்கள்.
2: ஏன்?

0: வாங்க வேண்டியதானா?
1: நம்ம சொந்தவருக்கு போறது எப்ப?
2: உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்ப?
0: இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது?

0: என்ற எண்ணம் உந்த மனிதன் வாழ்வதில்லை.
1: புகடி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கவரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
2: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.
0: நீரோடைகள் கோடையில் காய்ந்து

0: 10:58 நிமிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் நேர் வருக. வணக்கம். ராஜேஸ்வரம்மா, என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: படம் தெய்வீக உறவு.
0: சரிங்கம்மா.
1: பாடல் வந்து சிந்தாமா சிரிப்பா சிங்கார பாப்பான்ற பாடல்.
0: சரிங்கம்மா, நீ கேட்ட பாடல் ஏதோ காட்டுறது கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: கேட்கணும் நேர்வர்க வணக்கம்.
1: இணையத்தில் அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? சுருக்கமா என்ன பாடல் வேணும்?
1: சேலம் மாவட்டம் மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணி பேசுறீங்கய்யா. ஐயா
0: ஐயா என்ன பாடல் வேணும்? என்ன திரைப்படத்துல இருந்து?
1: ஆர்மகளை பாடு என்று பாடங்க ஐயா.
0: சரிங்க,
1: ஆர்மகளை என்று பாடலுங்க.
0: பாடலாம் கேட்ட பாடல் ஏதோ காட்டு. நன்றி.

0: in the years to come. He also thanked Prime Minister Jetton for the warm hospitality and for personally coming to the airport to bid him farewell. The new Keralam government led by Congress leader V.D. Satheesan will be sworn in tomorrow in Thiruvananthapuram. Congress had announced Satheesan as the next Chief Minister of Keralam on the 14th of this month, putting an end to the high drama and suspense that lasted for 10 days. The Congress-led United Democratic Front secured a more than two-thirds majority in the Keralam Assembly elections. Union Home and Cooperation Minister Amit Shah today inaugurated and laid the foundation stone for development works worth over 700 crore rupees in Gandhinagar, Gujarat. Mr. Shah, who is on a two-day visit to the state, launched projects worth over 600 crore rupees of Gandhinagar Municipal Corporation. He also inaugurated a newly built milk processing plant of Madhur Dairy in the city, built at a cost of around 128 crore rupees. Earlier in the day, Mr. Shah inaugurated the Innovation and Incubation Centre at the National Institute of Design in Gandhinagar. Union Minister of New and Renewable Energy Prahlad Joshi said India has now successfully managed a record peak power demand of 256.4 gigawatt in a single day. In a conversation with a private English news daily, Mr. Joshi said nearly 33% of the power demand met through renewable energy sources. He said India's power infrastructure has become stronger, more resilient and future ready. The minister added that this transformation reflects the rapid expansion of energy capacity, grid strengthening and the growing contribution of clean energy in powering country's growth journey. Delhi Chief Minister Rekha Gupta today launched various development projects worth approximately 100 crore rupees in Dwarka Assembly constituency of National Capital. Addressing the gathering, the Chief Minister said that after completion of these projects, there will be significant improvement in problems such as water logging, damaged roads, sewer overflow and power supply in the area. Delhi Police has issued a memorandum regarding rationalization of government vehicle usage in its offices and units and measures for reduction of fuel consumption. The memorandum has been issued by the Office of Police Commissioner in view of the prevailing international situation and Prime Minister Narendra Modi's appeal for austerity measures and reduction in fuel consumption. In IPL cricket, Rajasthan Royals have set a target of 194 runs for Delhi Capitals in Delhi. Chasing the target, Delhi Capitals were 147 for 3 in 15.4 overs when reports last came in. Earlier, Delhi Capitals won the toss and elected to field. And that is the end of this news bulletin.
1: நேயர்கள் இனி கேட்கவிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உலாவரும் நாளைய நிகழ்ச்சிகளின் நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. நாளைய மழலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் தன்யஸ்ரீ. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் ஆகியவற்றை கேட்கலாம். தொடர்ந்து தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:35 சந்தோஷ சாரல். காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று கேட்கலாம். 8:05 பொன்னியின் புதுப்பனல் அறிமுக நேயர்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. நிகழ்ச்சியில் தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள், 8:45 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது, 9:05 வானொலியில் வசந்தம், காலை 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரல் பதிவில் கேட்டு மகிழும் நேரம் அது.

காலை 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் ஏற்றம் தரும் எண்ணங்கள் நிகழ்ச்சியில் மாபெரும் சபைதனில் பேச்சாளர் பர்வீன் சுல்தானா அவர்களின் உரையின் நிறைவு பகுதியை கேட்கலாம். 12:50 திரை இசை சூழல் காப்பும் மெல்லிசை ஆகியவற்றை கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம், நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் ஒளிவுலாவரும் நேரம் அது. பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம், நாளைய நிகழ்ச்சியில் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையும் தொடர்

கேட்கலாம். ஒன்று பத்திற்கு நேயர் விருப்பம், நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் ஒளி உலா வரும் நேரம் அது. பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். நாளைய நிகழ்ச்சியில் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையும். தொடர் நிகழ்ச்சி கால்நடை மற்றும் கோழிகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்குனர் முனைவர் டி சத்யமூர்த்தி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 அறிவியல் மலர், 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு திரையிசை, 5:00 மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 பாட்டுத்தான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர். நாளைய நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பில் தடுப்பூசியின் பங்கு, உரை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி இளையராஜா அவர்கள். தொடர்ந்து கோடை காலத்தில் தூய்மையான பால் உற்பத்தி குறித்து உரை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சிவக்குமார் அவர்கள். 8:00 சொல்லுக வெல்லுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 9:30 இடைவிடாது இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காட்டு பண்பலை 103.7 ஒளி உலாவரும் நாளைய நிகழ்ச்சியின் நிரல். இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்கூரம் இல்லாத கப்பலை போன்றது என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நேர்கள் இதுவரை கேட்டது உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.